இசை அமுதம் கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி அடுத்த பாடல் கேட்கலாம், மூன்று தெய்வங்கள் திரைப்படத்திற்காக.

நேரம் காலை 5:42. இசை அமுதம் கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இனி அடுத்த பாடல் கேட்கலாம். திருவருள் திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன் குரலில் ஒலிக்கும் பாடல் இதோ.

மனம் உள்ளவர் குணம் உள்ளவர் மனதுக்கு சுக வேண்டும், தனம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும்.

பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும். பஞ்சம் என்பதே இல்ல வாழ்வை பாரதம் பெற வேண்டும். பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர

நேரம் காலை 5:46. கேட்டு இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி இசையமுதம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

இசை அமுதம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ் வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் காலை 5:52.

முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்குரு வித்து குருவர எனவோதும் முருகா. பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்து குருவித்து குருவர எனவோதும் முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்து குருவித்து குருவர எனவோதும் முக்கட்பரமத்து சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க்க சமரரும் அடிபே முக்கட்பரமத்து சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க்க சமர

காத்து தலை தத்த கடை கொடு ஒற்றை கிரிமத்தை பொருதொரு பட்ட பகல் பட்ட திகிரில் இரவாக பத்தக்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்ச தொடு ரட்சித் தருவதும் ஒரு நாள்.

திக்குப்பறி நட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பகுதிக்கு திருகடக எனவோத திக்குப்பறி நட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பகுதிக்கு திருகடக எனவோதே.

0: கடமிசை குத்தி புதை குத்து பிடியன முதுகூதை பொட்புட்கள நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து புறவன பெருமாடே பொட்புட்கள நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து புறவன பெருமாடே.
1: நிறைவடைகிறது இசையமுதம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுலா. நிதி தொழில்நுட்ப பயணத்தை இந்தியா புதிய உச்சத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் அங்கு வசிக்கும் இந்தியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஆட்டோமொபைல் சில்லறை விற்பனை கடந்த மாதத்தில் 17.51% அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் 3 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 14 IAS அதிகாரிகள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு கே பி முனுசாமி கூறியுள்ளார். விநாயகர் சதுர்த்தி தொடர்பாக இந்து அமைப்புகளின் நிர்வாகிகளுடன் சென்னை மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் நேற்று ஆலோசனை நடத்தினார். வேலூர் மாவட்டத்தில் தொழில் பூங்காக்களை அமைக்க நிதியுதவி பெற விரும்புவோர் காட்பாடியில் உள்ள மாவட்ட தொழில் மையத்தை அணுகி பயன்பெறலாம் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் வேடல் கிராமத்தில் தொடங்கப்பட்டுள்ள நீரடி நெல் கொள்முதல் நிலையத்தை ஆட்சியர் திரு ஸ்னேகா நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உலக எழுத்தறிவு தினத்தை முன்னிட்டு திருப்பூரில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரி மாணவிகள் புத்தக வடிவில் அணிவகுத்து சாதனை படைத்தனர். பெங்களூருவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 507 கிலோ போதைப் பொருட்களை விழுப்புரம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பூண்டியில் உள்ள பழமை வாய்ந்த மாதா பேராலயத்தின் ஆண்டு திருத்தேர் பவனி நேற்று விமரிசையாக நடைபெற்றது. பாதுகாப்பான 6G நெட்வொர்க்கின் வளர்ச்சியை விரைவுபடுத்தும் நோக்கில் அமெரிக்கா தலைமையிலான உலகளாவிய கூட்டமைப்பில் இந்தியா இணைந்துள்ளது. யுக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா மேற்கொள்ளும் எந்தவொரு முயற்சியையும் வரவேற்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க உள்ள 503 பேர் கொண்ட இந்திய குழுவினர் புதுதில்லியிலிருந்து நேற்று ஜப்பான் புறப்பட்டு சென்றனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 9 புதிய காலை நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் சேவை செய்தி. விருதுநகர் மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகத்திலிருந்து பெறப்பட்ட செய்தி. தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பாக 2026 ஆண்டிற்கான தமிழ்நாடு சுற்றுலா விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. 2022 ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டு வரும் இந்த விருதுகள் சுற்றுலாத்துறையைச் சேர்ந்த அமைப்பாளர்கள், தொழில் முனைவோர்கள் மற்றும் ஹோட்டல் முகவர்களை ஊக்குவிக்கும் விதமாக கொடுக்கப்படுகிறது. சிறந்த சுற்றுலா ஏற்பாட்டாளர், சிறந்த தங்குமிடம், உணவகம், சிறந்த சுற்றுலா வழிகாட்டி, சுத்தமான சுற்றுலா தலம் என மொத்தம் 13 பிரிவுகளின் கீழே இந்த விருதுகள் வழங்கப்பட இருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தொழில் சார்ந்த அனைவரும் இதற்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.tntourismawards.com. விண்ணப்பிக்க கடைசி தேதி செப்டம்பர் 30, 2026.
1: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவிலுள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்பநல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 6:02. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100

0: நேரம் காலை 6:10.
1: இனித்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் ஆர். நடராஜன் அவர்கள்.
2: இந்த ஆண்டு 2026 மகாத்மா காந்தியடிகள் எழுதிய சுயசரிதையான சத்திய சோதனை நூலுக்கு 100 நிறைவு விழா கொண்டாடப்படுகிறது. 1925 தமது நவஜீவன் என்னும் குஜராத்தி மொழி பத்திரிகையில் காந்தியடிகள் தமது வாழ்க்கை வரலாற்றை எழுதத் தொடங்கினார். மகாத்மா காந்தியடிகள் சத்திய சோதனை எழுதத் தொடங்கி 100 கடந்துவிட்டன. இதற்கான விழாக்கள் இந்தியா முழுவதும் நடைபெற்று வருகின்றன. 1925 காந்தியடிகள் நவஜீவனில் குஜராத்தியில் எழுதிய சுயசரிதையின் அத்தியாயங்களை காந்தியடிகளின் தனிச் செயலாளராக இருந்த மகாதேவ் தேசாய் குஜராத்தியிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அவற்றை யங் இந்தியா பத்திரிகையில் வாரந்தோறும் வெளியிட்டார். வார வாரம் வெளிவந்த அந்த வாழ்க்கை வரலாற்றை பல்வேறு பத்திரிகைகளும் எடுத்து வெளியிட்டனர். உலகம் முழுவதும் பல பத்திரிகைகள் சுயசரிதை சத்திய சோதனை தொடரை பிரசுரித்தனர். அமெரிக்காவில் யூனிட்டி என்னும் பத்திரிகையின் மூலமாக அருட்திரு ஹோம்ஸ் அவர்கள் சத்திய சோதனையை வெளியிட்டார். ஒரு புத்தகம் ஒருவரின் வாழ்க்கையை முற்றிலுமாக அடியோடு மாற்றி விடுமா என்று கேட்போருக்கு காந்தியடிகள் வாழ்க்கை ஒரு பெரிய உதாரணம். தென்னாப்பிரிக்காவில் ரயில் பயணத்தில் படித்த அன்டு திஸ் லாஸ்ட் கடையனுக்கும் கடைத்தேற்றம் என்ற புத்தகத்தை படித்து தன்னுடைய வாழ்க்கையே முழுவதுமாக மாற்றிக்கொண்டார். காந்தியடிகளின் தத்துவமான சர்வோதயம் என்னும் கருத்துரு உருவாவதற்கு கடையனுக்கும் கடைத்தேற்றம் என்ற புத்தகம்தான் காரணமாக அமைந்தது. தென்னாப்பிரிக்காவில் அனைவரும் இணைந்து சமுதாய வாழ்க்கை வாழ்வதற்காக ஃபோனிஸ் குடியிருப்பு தொடங்கப்படுவதற்கும் காந்தியடிகள் படித்த இந்த கடையனுக்கும் கடைத்தேற்றம் என்ற புத்தகம்தான் காரணம். இதைப்போல ஒரு புத்தகம் லட்சக்கணக்கானோரின் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா என ஆராய்ந்து பார்த்தோமென்றால் அது மகாத்மா காந்தியடிகளின் சத்திய சோதனை என்னும் தன் வாழ்க்கை வரலாறுதான். 100 கடந்தாலும் இன்றும் தமிழகத்தில் நடைபெறும் எந்த புத்தக கண்காட்சி எடுத்துக்கொண்டாலும் அதிகமாக விற்பனையாகின்ற புத்தகங்களில் ஒன்றாக சத்திய சோதனை உள்ளது. எல்லோரும் படிக்க வேண்டும் அல்லது தங்களுடைய வீடுகளில் வைத்திருக்க வேண்டிய புத்தகம் என்று

0: சொல்லும் அளவிற்கு நூற்றாண்டு கண்ட அந்த புத்தகத்தில் அப்படி என்னதான் இருக்கிறது? புத்தகத்தின் தலைப்பு போல அதில் உண்மை மட்டுமே இருக்கிறது. இன்று காந்தியடிகளின் எழுத்துக்களுக்கான காப்புரிமை முடிந்துவிட்டது. இந்தியாவில் சாதாரண மக்களும் வாங்கும் விலையில் இந்த புத்தகத்தின் விலை இருக்க வேண்டும் என்பதற்காக நவஜீவன் அறக்கட்டளைக்கே இந்த காப்புரிமையை வழங்கினார் காந்தியடிகள். நவஜீவன் அறக்கட்டளையின் லாபத்தில் 25% பட்டியல் இனத்தவரின் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று உயில் எழுதி வைத்திருக்கிறார் மகாத்மா காந்தியடிகள். இன்றளவும் அந்த உயில் உயிர்ப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நவஜீவன் அறக்கட்டளை இந்த சுயசரிதையை 18 மேற்பட்ட இந்திய மொழிகளில் அச்சிட்டு குறைந்த விலையில் வெளியிட்டு வருகின்றனர். காந்தியடிகளுடைய சுயசரிதையை எழுத்தாளர் கல்கி அவர்கள் மொழிபெயர்த்து வெளியிட்ட புத்தகத்தில்தான் சத்திய சோதனை என்று குறிப்பிடுகிறார். அந்த பெயரே நிலைத்துவிட்டது. தமிழர்களாகிய நமக்கு மிகவும் பெருமைதான். தொடர்ந்து வாசிப்போம், வாசிப்பை நேசிப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் ஆர். நடராஜன் அவர்கள்.
2: எப்ப கணேசா, ஒரு காபி போடு. உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
3: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
4: காபி டே காபி பவுடர் வாங்க, முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
5: 8-300-37-57.
6: நேரம் காலை 6:15. புதிய காலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: செப்டம்பர் 9 இந்நாளின் சிறப்பு. 1543 செப்டம்பர் 9 மேரி ஸ்டூவர்ட் 9 குழந்தையாக இருக்கும்போது ஸ்காட்லாந்தில் அரசியாக முடிசூட்டப்பட்டார்.
1: 1776 செப்டம்பர் 9 அமெரிக்க காங்கிரஸ் அதன் மாநிலங்களின் ஒன்றியத்துக்கு அதிகாரப்பூர்வமாக அமெரிக்க ஐக்கிய நாடு என பெயரிட்டது.
0: அரசு தலைவர் ஜார்ஜ் வாஷிங்டன் நினைவாக 1791 செப்டம்பர் 9 ஐக்கிய அமெரிக்காவின் தலைநகருக்கு வாஷிங்டன் டிசி என பெயரிட்டது.
1: 1799 செப்டம்பர் 9 பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை ஆங்கிலேயர்களால் கைப்பற்றப்பட்டது.
0: 1839 செப்டம்பர் 9 ஜான் ஏர்செல் முதலாவது கண்ணாடி தட்டு ஒளிப்படத்தை எடுத்தார்.
1: 1850 செப்டம்பர் 9 கலிபோர்னியா 31வது மாநிலமாக ஐக்கிய அமெரிக்காவில் இணைந்தது.
0: 1892 செப்டம்பர் 9 எட்வர்ட் எமர்சன் ஃபெர்னாட் வியாழனின் 3வது சந்திரன் அமல்தியாவை கண்டுபிடித்தார்.
1: மென்பொருள் நிரலில் ஏற்படும் பிழைகளை குறிக்கும் மென்பொருள் வழு முதல் தடவையாக 1947 செப்டம்பர் 9 ஹார்ட்வர்க் பல்கலைக்கழகத்தின் கணினி ஒன்றில் கண்டுபிடிக்கப்பட்டது.
0: 1969

0: ஆண்டு செப்டம்பர் 9 தேதி கனடாவில் பிரெஞ்சு மற்றும் ஆங்கில மொழிகள் அதிகாரப்பூர்வ மொழிகளாக அறிவிக்கப்பட்டன.
1: ரஷ்ய எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்களின் பிறந்த தினம் 1828 செப்டம்பர் 9 தேதி.
0: தமிழக நடிகை காந்திமதி அவர்களின் நினைவு தினம் 2011 செப்டம்பர் 9 தேதி. ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

நேரம் காலை 6:23. ஆகாஷ் பாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இன்று ஒலிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாக கேட்கலாம். கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அறிவிப்பினை

0: ஆகாஷ் பாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இன்று ஒலிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாக கேட்கலாம். கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அறிவிப்பினை தொடர்ந்து இன்று காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் ஆர். உமாதேவி அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள். அதைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் கோழி வளர்ப்பு குறித்து மேலூர் நாகப்பன் செவல்பட்டி விவசாயி எம். மணிவண்ணன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். இன்று காலை 6:55 பூந்தளிர், 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், விந்தன்கோட்டை ஸ்ரீ சுந்தர ராஜ பெருமாள் கோவில் பற்றிய சிறப்புகள் வழங்குகிறார் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள். இன்று காலை 8 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல் 8:02 பாட்டு வேணுமா, ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை, 9 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல் 9:02 டிரைவ் டைம் பிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. இன்று காலை 10 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல் 10:02 விருப்ப கானங்கள் இன்றைக்கு என் விருப்பம். இன்று காலை 10:30 இருபட பாடல்கள் டூட் மற்றும் டீசல் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். இன்று முற்பகல் 11 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல் 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் தலைப்பு நான் என்ன சொல்ல வர்றேன்னா. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறார் எஸ். கார்த்திகை தீபன் அவர்கள். நண்பகல் 12 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல் 12:02 ஸ்நேகிதியே. பகல் 1 வசந்த கானங்கள், 2 பன்மொழி பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 3 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். பிற்பகல் 3:02 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 3:32 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்கலம். அதைத் தொடர்ந்து மாலை 4:30 பண்பலை வழங்கும் ஆட்டக்கலம் கேட்கலாம். 5 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 மாலை தென்றல். மாலை 6 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள். இன்று இரவு 7 பாட்டு இது ஹிட்டு, 8 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 பட்டாம்பூச்சிகள். இன்று இரவு 8:30 அச்சாணி. மருத்துவமனை உபகரணங்கள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் டி சூரிய பிரகாஷ் அவர்களுடன் நேர்முகம். நிறைவு பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே. வேல்முருகன் அவர்கள். அதைத் தொடர்ந்து இரவு 8:45 இன்றைய பாரதம். கிராம தங்கள் திட்டத்தின் கீழ் கிருஷி ஷகி திட்டம் பற்றி கலந்துரையாடுகிறார்கள் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக விவசாயம் மற்றும் கால்நடை பள்ளி மாணவிகள் தர்ஷினி மற்றும் லாவண்யா. இன்று இரவு 9 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10 பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுவதைத் தொடர்ந்து 11 பண்பலை 103.3 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும். இதுவரை கேட்டீர்கள் நிகழ்ச்சியும் நேரமும்.
1: வண்டி வருகுதுல வளமளிஞ்சு வளமில்ல தந்தி வந்து வேசுதுல வானொலி ஸ்டேஷனில் வந்தாலும் வாங்க மதுரை சின்னம்பும் தாங்க. நான் வடவழிஞ்சி பஞ்சவர்ணம் பேசுறேன். எல்லாம் பேரன் பேத்தி மய மருமக எல்லாரும் ஆகாசவாணி ரேடியோ கேளுங்க. தன்ன நானே

0: அதுக்கு இதுக்கு இவ்வளவு யோசனை. நம்ம ஆல் இந்தியா ரேடியோல சேவை செய்திகள் பகுதிக்கு நம்ம ஊர் திருவிழாவை பத்தி எழுதி அனுப்பினா போச்சு.
1: அப்போ அனுப்ப வேண்டிய முகவரி
0: இளைய இயக்குனர் சேவை செய்திகள் பகுதி
1: ஆல் இந்தியா ரேடியோ சின்ன சுக்கி குளம்
0: மதுரை 2.
1: அது சரி, செய்தி அனுப்புனா மட்டும் போதுமா? நம்ம ஊர் ஆலய திருவிழாவை ரேடியோல நேரலியா ஒளிபரப்ப என்ன செய்யணும்?
0: அதுக்கும் எழுதி அனுப்பலாமே. நிலைய இயக்குனர் விளம்பர பகுதி
1: ஆல் இண்டியா ரேடியோ சின்ன சொக்கி குளம்
0: மதுரை 2. மீண்டும் ஒருமுறை முகவரி உங்களுக்காக.
1: நிலைய இயக்குனர் விளம்பர பகுதி
0: ஆல் இண்டியா ரேடியோ சின்ன சொக்கி குளம் மதுரை 2.

0: அம்மா அம்மா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு எல்லாரையும் கூப்பிடணுமா? மறந்துடாத, எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் கால் பண்ணுங்கம்மா.
1: என்கிட்ட இருக்கிற எல்லா நம்பருக்கும் சொல்லிட்டேன்ப்பா, ஆனா இன்னும் நிறைய பேர்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.

0: நேரம் காலை 6:30.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் ஆர். உமாதேவி அவர்கள்.
2: மனித வாழ்க்கைக்கு அடிப்படை தேவை நீர் ஆகும். தண்ணீர் இல்லாமல் எந்த உயிரினமும் இந்த பூமியில் வாழ முடியாது. பூமியில் நிலப்பரப்பில் அதிக அளவில் நீர்வளம் உள்ளது. பூமியின் பரப்பில் 71% நீர் உள்ளது. இதில் சுமார் 96.5% நீர் கடல் நீராக உள்ளது. மீதமுள்ள நீரே மனிதரால் பயன்படுத்தக்கூடிய நன்னீராகும். இதிலும் 1/3 போலார் பனிப்பிரதேசத்தில் பனிக்கட்டிகளாக உள்ளது. சுமார் 1% நீரே 6 குளம் ஏரிகளில் காணப்படுகிறது. இந்த நன்னீரானது ஒரு புதுப்பிக்கக்கூடிய வளமாகும். பூமியில் கிடைக்கும் இந்த நன்னீரானது உலகில் சமமாக பங்கீடு செய்யப்பட்டு இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நடைமுறையில் நேர்மாறாகவே உள்ளது. ஐஸ்லாந்து நாட்டில் ஒருவருக்கு வருடத்திற்கு 498 மில்லியன் கனமீட்டர் நீர் கிடைக்கிறது. ஆனால் குவைத் நாட்டில் சுமார் 163-180 கனமீட்டர் தான் கிடைக்கிறது. நமது இந்தியாவில் இது சுமார் 1500 கனமீட்டர் ஆகும். நாடுகளுக்கிடையே நீர்வளத்தின் பங்கீடு சமமற்று காணப்படும் நிலையில் ஒரே நாட்டிற்குள்ளேயே நீர்வளம் சமமற்று காணப்படுகிறது. நீர் குறைவாக கிடைத்தால் அது உணவு உற்பத்தி, பொருளாதார வளர்ச்சி, இயற்கை சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றை பெரிதும் பாதிக்கும். நீர் பற்றாக்குறை மோதல் தன்மையை அதிகரிக்கின்றது. பொது சுகாதார பிரச்சனையை ஏற்படுத்துகிறது. சுற்றுச்சூழலுக்கும் ஆபத்தை ஏற்படுத்துகிறது. மனித விலங்கு மோதலுக்கு வழிவகுக்கிறது. நீரை பொறுத்தவரை மனிதனுக்கு 2 பிரச்சனைகள் உண்டு. முதலாவது, தேவைக்கு ஏற்ப நீர் கிடைக்க வேண்டும். இரண்டாவது, கிடைக்கும் நீர் சுத்தமானதாகவும் தரமாகவும் இருக்கிறதா என்பது. வீடுகளிலும் தொழிற்சாலைகளும் சுத்தம் செய்வதற்காக அதிக அளவு நீர் பயன்படுத்தப்படுகிறது. பயன்படுத்தப்பட்ட இந்த நீரை அசுத்தங்களை நீக்கி மீண்டும் பயன்படுத்தலாம். பெருமளவு நீர் தொழிற்சாலைகளிலும் விவசாயத்திற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. இவற்றை ஒப்பிடும் பொழுது மனிதர் பயன்படுத்தும் நீரின் அளவு குறைவுதான். மனிதன் தனக்கு தேவையான நீரை 6 குளம் நிலத்தடி மூலமாக பெற்றுக்கொள்கிறான். நிலமட்டத்தில் உள்ள நீர் பொதுவாக மாசடைந்தே காணப்படுகிறது. சுத்தமான நீரை பெற வேண்டி மனிதன் நிலத்தடி நீரை அதிகமாக பயன்படுத்துகிறான். கட்டுப்பாடற்ற முறையில் போர்வெல் அமைத்து நீரை எடுப்பதால் நிலத்தடி நீர் மட்டம் குறைகிறது. கடல் பகுதிகளில் நிலத்தடி நீர் மட்டம் குறையும் பொழுது உப்பு நீர் உள்புகுந்து விடுகிறது. மழைக்காலங்களில் ஆறுகளிலும் ஓடைகளிலும் அளவுக்கு அதிகமான நீர் பெருக்கெடுத்து ஓடுவதே வெள்ளம். இந்த வெள்ளத்தால் மனிதர்களின் உயிருக்கும் உடமைக்கும் பெரும் சேதம் ஏற்படுகிறது. அத்துடன் வளமான வண்டல் மண்ணும் அரித்து செல்லப்படுகிறது. ஆண்டுதோறும் வெள்ளத்தால் 500,000 ஹெக்டேர் விளைநிலங்கள் பாதிக்கப்படுகின்றன. வெள்ளம் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் தொடர்ச்சியாக பெய்யும் கனமழையாகும். காடுகள் வளர்ப்பதன் மூலம், வெள்ள நீர் தடுப்பணைகள் கட்டுவதன் மூலம் ஓரளவு வெள்ளச்சேதத்தை குறைக்கலாம். தண்ணீர் பற்றாக்குறையும் தற்போது மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது. இதனால் உணவு உற்பத்தி, நிலத்தடி நீர்மட்டம், அணைகளில் உள்ள நீர்மட்டம் ஆகியவை வெகுவாக குறைகிறது. மக்கள் தொகை பெருக்கத்தினால் ஏற்படும் தண்ணீர் தேவை, திறமையற்ற நீர் மேலாண்மை, நிலத்தடி நீர் அளவு குறைவு போன்றவற்றால் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டு வறட்சி ஏற்படுகிறது. அணைகளின் நீர் வற்றும் போது அங்குள்ள நுண்ணுயிரிகள் அழிந்து போகின்றன. தற்போது மழை பொழிவும்

0: நீராக இருப்பதில்லை. ஒரே நாளில் மேக வெடிப்பு போன்ற நிகழ்வுகளால் அந்த பருவம் முழுவதும் பெய்ய வேண்டிய மழை பொழிந்து நீர் வீணாகிறது. ஒருபுறம் வெள்ளம், மறுபுறம் வறட்சி என ஒரே நாட்டில் காட்சிகள் மாறி மாறி அமைகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 22 உலக நீர் நாளாக கொண்டாடப்படுகிறது. நாம் நமக்கு கிடைக்கும் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி சேமித்து வளமாக வாழ வேண்டும்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் ஆர். உமாதேவி.

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்னண்ணா சொல்றேன்,
0: இன்றைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சையில், அண்ணா நகர், மதுரை.

0: இன்று பராபவ வருடம் ஆவணி மாதம் 23 நாள் புதன்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளு, இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகள் கவனத்திற்கு, ராமநாதபுரம் மாவட்டத்தில் தமிழக அரசின் வேளாண்மை துறை மூலமாக நுண்ணீர் பாசன திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியத்திலும், இதர விவசாயிகளுக்கு 75% மானியத்திலும் தெளிப்பு நீர், மழை தூவான் மற்றும் சொட்டு நீர் பாசன அமைப்பு கருவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் விவரங்களுக்கு தங்கள் பகுதி வட்டார வேளாண்மை உதவி இயக்குநரை அணுகவும் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் தெரிவிக்கின்றார். மழைநீர் சேமித்து நிலத்தடி நீரை பெருக்கி பாசன வசதியை மேம்படுத்தி விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தும் சிறந்த நீர்வள மேலாண்மை முறையான பண்ணை குட்டையை உங்கள் விவசாய நிலத்தில் அமைக்க விரும்புகிறீர்களா? இதற்கு உங்கள் பகுதி உதவி வேளாண்மை அலுவலரையோ அல்லது உதவி தோட்டக்கலை அலுவலரையோ அல்லது வேளாண்மை பொறியியல் துறை அலுவலர்களையோ அணுகி இலவசமாக வேளாண்மை பொறியியல் துறை மூலம் பண்ணை குட்டையை அமைத்து பயனடைவீர் என்று பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் அறிவிக்கின்றார். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் 2026 செப்டம்பர் மாதம், அதாவது இம்மாதம் 16/9/2026 புதன்கிழமை அன்று நெல்லிக்காய் மதிப்பு கூட்டுதல் பயிற்சி, 17/9/2026 வியாழன் அன்று சிறுதானியங்களிலிருந்து ஐஸ்கிரீம் தயாரித்தல் பற்றிய பயிற்சியும், இவ்வொரு நாள் பயிற்சி காலை 10 முதல் மாலை 5 வரை நடைபெறும். 2 பயிற்சியாக 29/9/2026, 23/9/2026 செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் ஊறுகாய் மற்றும் தொக்கு தயாரித்தல் பற்றிய பயிற்சியும், 3 பயிற்சியாக 28/9/2026 முதல் 30/9/2026 திங்கள் மற்றும் புதன்கிழமைகளில் சணல் பைகள் தயாரித்தல் பயிற்சியும், ஒரு வார பயிற்சியாக, அதாவது 21/9/2026 முதல் 25/9/2026 வரை திங்கள் முதல் வெள்ளி வரை கால் மிதியடி தயாரித்தல் பற்றிய பயிற்சியும் நடைபெற உள்ளது. இப்பயிற்சிகளுக்கு முன்பதிவு அவசியம். முன்பதிவிற்கான அலைபேசி எண் 94/84/57/57/16 என்ற எண்ணில் முன்பதிவு செய்து கொள்ளலாம். இவ்வாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குநர் தெரிவிக்கின்றார். மாவுப்பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் குறித்து வேளாண் துறை அதிகாரிகளின் விளக்கம். காய்கறி மற்றும் பழப்பயிர்கள் உற்பத்தியில் பெரும் சவால்.

0: சவாலாக இருப்பது பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் ஆகும். சார் உறிஞ்சும் பூச்சிகளான இலைப்பேன், அஸ்வினி, தத்துப்பூச்சி, மாவு பூச்சி மற்றும் வெள்ளையி போன்றவை பயிர்களை தாக்கி பெரும் சேதத்தை ஏற்படுத்துகின்றன. இதில் மாவு பூச்சி அதிக பாதிப்பை ஏற்படுத்துகிறது. பண்ணை மற்றும் தோட்டக்கலை பயிர்களில் மாவு பூச்சி தாக்குதல் அதிகமாக உள்ளது. இப்பயிர்களின் மகசூல் பாதிப்பு ஏற்படுகிறது. பல்வேறு காலநிலை மாற்றங்களால் மாவு பூச்சியின் தாக்குதல் அதிகரித்து உள்ளது. இதனால் பயிர்கள் வளர்ச்சி குன்றி மஞ்சள் நிறமாக மாறி பின் செடிகள் வாடிவிடுகின்றன. இந்த மாவு பூச்சி ஒரு செடியிலிருந்து மற்ற செடிகளுக்கு எளிதில் பரவி விடுகிறது. இதனை அழிக்க மிகவும் பாதிக்கப்பட்ட பயிர்களிலிருந்து செடிகளை பறித்து அழித்துவிட வேண்டும். 3% 25 மில்லி வேப்பெண்ணெயை 1 லிட்டர் தண்ணீர் என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். மெட்டாரைசியம் அல்லது பெவேரியா பேசியானா 5 கிராம் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம். பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும் நேரங்களில் பெவேரியா பேசியானா 5 கிராம் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம். பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும் நேரங்களில் புரோபைனோபாஸ் 2 மில்லி 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம். அல்லது தயோமீத்தாக்சிம் 0.5 மில்லி மற்றும் ஒட்டும் திரவம் 0.5 மில்லி 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம் என வேளாண் தகவல் தெரிவிக்கின்றது.
1: இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் கோழி வளர்ப்பு குறித்து மேலூர் நாகப்பன் செவல்பட்டி விவசாயி எம் மணிவண்ணன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
2: இந்த கோழி வந்து நம்ம கையில கிடைச்சதுக்கு அப்புறம் எத்தனை நாள் கழிச்சு அது விற்பனைக்கு போற மாதிரி இருக்கு?
3: 5-40 எடுத்துருவாங்க மேடம் கோழி. அது அதிகபட்சம் 40 நாள் முடிஞ்சிடும். அந்த கோழி வந்து உருவாக்கி குஞ்சு பொறிச்சு உருவாக்கி 40 நாள் தான்.
2: இப்போ சப்போஸ் ஏதோ ஒரு இதனால அதை விற்பனைக்கு கொண்டு போக முடியாதபடி அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு, அப்போ என்ன பண்ணுவீங்க?
3: அப்போ வந்து எனக்கு ஒரு 5-10 நாள் எக்ஸ்ட்ரா போகும் மேடம். இப்போ 40 நாளுங்கும் போது 50 நாள் வரைக்கும் போகும். எப்படின்னா அது எப்போ அப்படி அந்த மாதிரி வரும்னா, கார்த்திகை மாதம் மாலை போடுறாங்களா ஐயப்பங்களுக்கு மாலை போடுறாங்க, மார்கழி மாதம் முருகனுக்கு மாலை போடுவாங்க, அந்த டயத்தில் வந்து கொஞ்சம் இழுவு இருக்காது மேடம். அந்த டயத்தை வந்து நான் நோக்கி கணக்கு பண்ணி தான் இறக்குறது கோழி. இந்த கார்த்திகை மாதம் எடுக்காத மாதிரியும் மார்கழி மாதம் எடுக்காத மாதிரியும் அப்படி கணக்கு பண்ணி எடுப்போம்மா, இறக்குறேன் மேடம். நான் அது வரைக்கும் அப்படி தான் இறக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு கோழி வந்து எப்படின்னா மினிமம் வந்து நம்ம அவங்க கொடுக்குற வந்து எந்த ஒரு கலாநிதனம் பண்ணாமல் நீட்டாக நம்ம இறைய போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். வளர்த்துட்டு இருக்கனால நமக்கு வந்து எப்படின்னா அதிகபட்சம் எனக்கு 35-40 நாள் எடுத்துருவாங்க. அந்த கணக்கு பண்ணி அந்த கார்த்திகை மாதிரி இந்த மாதிரி இந்த வெயில் நேரத்தில் வந்து ரொம்ப இறக்க மாட்டேன். வெயில் நேரத்தை கொஞ்சம் ஃப்ரீயாக போட்டுருவேன் பண்ணேன். பண்ணையை ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப் கோழி இறக்கி ஏற்றினோம்னா அதில் உள்ள அந்த மஞ்சு கிஞ்சி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணணும் மேடம். பண்ணையை புதுசாக ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு சுண்ணாம்பு அடிப்போம். வெள்ளை சுண்ணாம்பு அடிச்சுட்டு அதுக்கு மேலே திருப்பி தென்னை நார் மஞ்சு இருக்குல்ல, அதை வந்து சளிச்சு போடணும். நார் எல்லாம் சளிச்சு போட்டு அதுக்கு மேலே தான் நம்ம கோழி நாங்கள் விட்றோம்.
2: இப்போ கோழி நீங்கள் வளர்க்கும் போது என்னென்ன அதாவது பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, அதை எந்த வகையில் நீங்கள் தீர்த்துட்ருக்கீங்க?
3: கோழி வளர்ப்புங்கும்போது அந்த வாடைக்கு வந்து சில பூச்சிகள் வரும் மேடம். அந்த பூச்சி வராத பாம்பு இது மாதிரி சொல்கிறேன், அந்த மாதிரி வரும். அந்த கோழி வாடகைக்கு வந்து அந்த எச்சம் வந்து எப்படின்னா அந்த கோழியோட ஈரம் அதிகமாகும். மஞ்சியோட ஈரம் அதிகமாகிடுச்சு, தண்ணி சிந்தி இந்த இது ஈரமாகிடுச்சினால் அது வாடை வந்து சுமல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ சுமல் அதிகமாக இருக்கும்போது என்ன செய்யணும்னா சுற்றி உள்ள வலை தானே போட்டிருப்போம், கோழிக்கு வந்து வலை தான் போட்டிருப்போம். அந்த வலைக்குள்ள வந்து சில பூச்சி வடைகள் பாம்புகள் வரத்துக்கு பார்க்கும். அந்த பாம்பு வராமல் இருக்கு சுற்றி மறந்து அடிச்சிடும் மேடம். அது மட்டும்தான் பிரச்சனை, வேறு எந்த பிரச்சனையும் இல்லை மேடம். அதில் வந்து பாம்பு பூச்சி விட்டு வராமல் தான் பார்க்கணும். கதவு இதுனால் நாய்கள் தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வந்து கோழி பண்ணைகளை பூந்து தெரியும், அதுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஃப்டி பண்ணிக்கணும் கதவு.
2: இப்போ கோழியை தாக்குற நோய்கள்லாம் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க சளி பிடிக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் சொன்னீங்க. அதை தவிர்த்து சில சமயம் பார்த்தோன்னா நிறைய அந்த திடீர்னு ஏதாவது ஒரு நோய் தாக்குதல் அந்த மாதிரி அந்த பகுதி முழுமைக்குமே வர வாய்ப்புகள்லாம் இருக்கும்ல
3: மேடம். இது வந்து என்ன சொல்கிற நோயெல்லாம் தாக்குறதுக்கு வேலை இல்லை மேடம். இதில் வந்து எப்படின்னா அதிகபட்சம் வந்து கோழி போய் தவி உளுந்து ஈரல் அடிபடும். கோழிக்கு ஈரல் அடிபட்டுச்சுன்னா அது சாக தெரியும். ரெண்டாவது சளி பிடிக்க தெரியும். சளி பிடிக்கும் மெயின் காரணமே நோய்கள் வந்து சளி தான். அதுக்கு வந்து வேறு எந்த நோயுமே வராது. ஆனால் வந்து நாட்டு கோழிக்கு வந்து சீக்கு வந்து அதிகமான சீக்கு வந்தால் தான் சாகும். இது அதோடைய சீக்கு வந்து லேசாக, ஆனால் சைடில் வந்து நாட்டுக்கோழி எதுவுமே வரவிடக்கூடாது. இந்த கோழிக்கு வந்து நாட்டுக்கோழி பக்கத்திலே வரவிடக்கூடாது. ஏன்னா அதோடைய நோய் லேசுவாச இருந்துச்சுனாலும் இதுக்கு வந்து லேசாக பட்டாலும் முடிஞ்சிடும்.
2: இந்த பறவை காய்ச்சல் நோய் வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் நம்ம சாப்பிடுற இறைச்சிகளையே வந்து கொஞ்சம் நல்லா குறைச்சிக்கணும். குறைச்சிக்கணும்ன்றத விட நல்லா அதாவது நல்லா வேக வச்சு சமைச்சு சாப்பிடணும் அப்படின்றாங்க. இப்ப அந்த மாதிரி எல்லாம் வரும்போது எப்படி நீங்க சமாளிப்பீங்க?
3: அதுக்குள்ள பறவை காய்ச்சல்னு இது வரைக்கும் நம்ம ஏரியால வந்ததில்லை. நாங்க இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணதும் இல்லை. நம்ம இந்த வரைக்கும் நம்மகிட்ட வந்து நாங்க கிட்டத்தட்ட போட்டு இப்ப 22 வருஷம் ஆச்சு மேடம் கூலி பண்ண போட்டு. 22 வருஷத்துல நமக்கு வந்து பறவை காய்ச்சல் வேலையே வரல. யாருக்குமே நம்ம ஏரியாவில் யாருக்குமே வரல. சளி பிடிக்கும். ஈக்கோலின்னு சொல்லி வந்து எப்படின்னா தண்ணி குடிக்காமல் வந்து உள்ளே வந்து குடல் புண்ணாகும். இந்த

0: இல்லை, அது வந்து அதிகமாக தண்ணி குடிக்காது. எப்படின்னா கோழி வந்து அப்படி படுத்தே தான் கிடக்கு. நம்ம போய் கிளச்சி விட்ட போயா உள்ள பண்ணைக்குள்ளே போயிட்டே இருக்கும், நம்ம நடந்துகிட்டே இருக்கும். நடந்துகிட்டே இருந்தால் தான் அது எந்திரிச்சு போய் அது இதையோ தண்ணியோ குடிக்கும். இல்லைன்னா அது எனி டைம் படுத்தே கிடக்கும். எது சில சில சொல்லுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க போண்டா கோழி மாதிரி இருக்கேடான்னு சொல்லுவாங்க. அதே தான் நம்ம வந்து எப்படின்னா அது வந்து நம்ம போய் கிளச்சா தான் எந்திரிச்சு போய் இங்கேருந்து எந்திரிச்சு இப்படி பக்கத்தில் படுத்துக்கணும். அது ஒரு ரெண்டு ஆளும் மூன்று போயாமல் நடந்துருந்தோம்னா அது வந்து எந்திரிச்சு வேறு வழியே இல்லாமல் போய் அதை குத்தி திங்கும். அது வந்து எப்படின்னா அதோட தீவனத்தட்டோ தண்ணி தட்டோ வந்து சிகப்பு கலரில் தான் இருக்கணும்.
1: இன்றைய இன்று ஒரு செய்தியில் இதுவரை கோழி வளர்ப்பு குறித்து மேலூர் நாகப்பன் செவல்பட்டி விவசாயி எம் மணிவண்ணன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.

புதிய காலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேரம் காலை 6:45. இனி பாடல் ஒலிக்கிறது சர்வம் திரைப்படத்திற்காக.

நேரம் காலை 6:50. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் ஒலிக்கிறது மாறா திரைப்படத்திற்காக.

0: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
1: இல்லனே கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா, அடிபட்ட உடனாலும் சரி இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: ஒரு காபி போடு, உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
1: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
3: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
4: நேரம் காலை 6:55.
5: அனைவருக்கும் வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க பூந்தளிர்.

0: இன்னைக்கு பூந்தலூர்ல நம்ம கூட இருக்க குட்டி குழந்தை யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன? கொச்சுவை. நீங்க என்ன படிக்கிறீங்க?
1: என்ன
0: சொல்ல
1: போறீங்க?
0: சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்து என்ன சொல்ல
1: போறீங்க? மலை மீது மளிக பூக்கு அதற்கு தகலாம் ஆதி பகவன் முடிச்ச உலகு கத்தலாய வாழ கத்தராயணி.
0: வேற என்ன பாட போறீங்க?
1: அம்மா அம்மா என்னம்மா அழாய முத்தம் தந்திருவாய் கண்ணை போல என்னை காக்குவோமே அம்மா நானும் வளர்ந்துருவேன் எல்லாம் புண்ணுவேன்.
0: சூப்பர். இவ்வளவு நேரம் நம்ம கூட அழகா பாடல் பாடிய கொற்றவை நாச்சியாருக்கு நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். நன்றி.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு.

வணக்கம் நேர்களே, உற்சாகமான காலை வணக்கம். பொது அறிவிப்புகள், ஆலய அற்புதங்கள், வேலைவாய்ப்பு செய்திகள் போன்ற பல பயனுள்ள தகவல்களோடு திரை இசை பாடல்களும் கேட்டு ரசிக்கலாம். இது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள்.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு வேலை வாய்ப்பு செய்தி கேட்கலாம். மத்திய அரசின் காலி பணியிடங்களுக்கு தேர்வு அறிவிப்பை SSC தேர்வாணையம் வெளியிட்டிருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியர் பிரிவில் பாதுகாப்பு அமைச்சகம், மத்திய பொதுப்பணித்துறை, மத்திய நீர் மற்றும் மின்சார ஆராய்ச்சி மையம், தேசிய தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையம் அப்படின்னு இந்த துறைகளில் மொத்தம் 1748 காலி இடங்கள் உள்ளதாக அறிவிப்பில் சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ, பிஇ, பிடெக் கல்வி தகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கு. வயது வரம்பை பொறுத்தவரையில 18 வயதிலிருந்து 32 வயதிற்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பில் குறிப்பிட்டிருக்காங்க. ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு தேர்ச்சி முறையாக அறிவிக்கப்பட்டிருக்கு. சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, சேலம், வேலூர், திருநெல்வேலி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் தேர்வு மையங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் முறையில் விண்ணப்பிக்க கடைசி தேதியாக 22/9/2026, அதாவது செப்டம்பர் மாதம், இந்த மாதம் 22ஆம் தேதி கடைசி தேதியாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த பணிக்காக விண்ணப்பிக்க முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம் SSC.gov.in என்ற இணையதள முகவரியில்.

நிலையத்தில் நேரம் காலை 7:12. பிரேக் பாஷ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி அடுத்த பாடல் கேட்கலாம். லேசா லேசா திரைப்படத்திற்காக கார்த்திக் குரலில் ஒலிக்கும் பாடல் இது.

காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

வணக்கம், நான் உங்க நடிகர் பரணி பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்குது 103.3 மதுரை வானவில் பண்பலை. நல்ல தகவல்களை கேளுங்க, ரசிச்சு கேளுங்க, மனசோட ஒட்டி உறவாட இனிமையான பாடல்களை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்கள் 103.3 மதுரை வானவில் பண்பலை. அன்புடன் பரணி.

100.9 கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் தாஜ்மஹால் திரைப்படத்திற்காக கிருஷ்ணராஜ், அருந்ததி, ரகீஃப் இவங்களுடைய குரல்கள்ல பாடல் ஒலிக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் காலை 7:25.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி செய்தில் மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
3: அன்பர்களே, இன்று விந்தன்கோட்டை ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கோயிலுக்கு செல்கிறோம். தென்காசி மாவட்டம் சாம்பவர் வடகரை செங்கோட்டை நெடுஞ்சாலையிலே 3 கிலோமீட்டர் தொலைவில் விந்தன்கோட்டை என்னும் ஊரில் இந்த கோவில் உள்ளது. கிபி 15-ஆம் நூற்றாண்டில் தென்காசி பாண்டியர் காலத்திலே கற்றளியாக கிழக்கு பார்த்த வண்ணம் இந்த கோவில் எழுப்பு பெற்றது. கருவறை, அர்த்த மண்டபம், மகா மண்டபம் என்னும் அமைப்பிலே கோவில் கம்பீரமாக உள்ளது. மகா மண்டபத்தை தெற்கு வடக்கு சுவர்களில் 2 கல் சாளரங்கள் உள்ளன. அர்த்த மண்டப வாயிலிலே விநாயகர், ஆஞ்சநேயர், கருடாழ்வார் சன்னதிகள் உள்ளன. கருவறையில் மூலவராக ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக சுந்தரராஜ பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார். கல்வெட்டில் இவரது திருநாமம் அழகிய மணவாள பெருமாள் என குறிக்கப்பட்டுள்ளது. வாழ்வில் வறுமை நீங்கவும் வளமை சேரவும் அருள்வதற்கு வரப்பிரசாதியாக இவர் இருக்கிறார். இவருக்கு சனிக்கிழமை நடைபெறும் திருமஞ்சனம் மிகவும் சிறப்பானது. இதனை தரிசிக்க வரும் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை இந்த பெருமாளிடம் வைக்கிறார்கள். அவை வெகு சீக்கிரமே ஈடேறி விடுவதாக கூறுகிறார்கள். திருமஞ்சனத்தில் வேண்டியது நிறைவேறினால் அடுத்து 1 சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள். இதனால் சனிக்கிழமைகளில் கூட்டம் இங்கு அலை மோதும். நித்திய பூஜை விழா செலவினங்களுக்காக அளிக்கப்பெற்ற நிலங்கள் தான செய்திகள் குறித்து கல்வெட்டுகளால் நாம் அறிய முடிகிறது. கருவறை விமானம் வேசர வடிவில் அமைந்துள்ளது. பாஞ்சராத்திர ஆகம முறைப்படி நித்திய பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த ஊரில் வசித்து வந்த பலர் புலம் பெயர்ந்து இடம் மாறி சென்றாலும் அவர்கள் வாரிசுகள் ஆண்டுதோறும் இங்கு வந்து பெருமாளை வழிபட்டு செல்கிறார்கள். பக்கத்து கிராமங்களில் வாழும் மக்கள் தங்கள் ஊர் கோவில் விழாவை கொண்டாட தொடங்கும் முன்பு இங்கு வந்து பெருமாளை வணங்கிய பிறகே தங்கள் திருவிழாவை தொடங்குகிறார்கள். கோவிலின் வடப்பக்கம் பரந்த ஏரி கடல் போல உள்ளது. ஆண்டு முழுதும் நீர் நிரம்பியிருக்கும். இந்த பகுதி அடர்ந்த வனப்பகுதியாக இருப்பதால் உள்நாட்டு வெளிநாட்டு பறவைகளின் சரணாலயமாக இந்த ஊர் விளங்குகிறது. கோவிலை சுற்றி சுந்தரமாகவும் சுபிக்ஷமாகவும் உள்ளன. சனிக்கிழமைகள் ஏகாதசி, கிருஷ்ண ஜெயந்தி, மார்கழி, வைகுண்ட ஏகாதசி, மற்ற வைபவங்கள், அனும ஜெயந்தி போன்றவை இங்கு விழா நாட்கள். நமது கஷ்டங்களை போக்கி வாழ்வை வளமாக்கும் விந்தன்கோட்டை ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாளை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நமோ நாராயணாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்

0: பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி போத்தி செதில் மதுரை.
1: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி செதில் மதுரை.
0: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.

நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சியாக 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சி காத்துட்டே இருக்கு. இன்றைய பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்கானது. ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் அழைக்கலாம் 25 30 170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25 30 171 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு நிகழ்ச்சியில பங்கு பெறலாம். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்பூக்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்கலாம். பசங்க திரைப்படத்திற்காக ஸ்ரேயா கோஷல் மற்றும் நரேஷ் ஐயர் இவர்களின் குரல்களில்

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா நாளிதழ்கள்ல வந்த செய்திகள்ல சிலவற்றை கேட்கலாம். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பக்தர்களின் அலைபேசி பாதுகாப்புக்காக வசூலிக்கப்பட்ட கட்டணம் நேற்றிலிருந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. பெங்களூரில் நடந்த தேசிய கராத்தே போட்டியில் தமிழ்நாடு சார்பாக பங்கேற்ற மதுரை மியாக்கி வேர்ல்டு கோஜு ரியூ கராத்தே பள்ளி மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. மதுரை வேடர் புளியங்குளம் அரசு உயர்நிலை பள்ளியில பசுமைப்படை சார்பில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்கக்கூடிய வகையில் மீண்டும் மஞ்சப்பை அப்படிங்கிற விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நாளை செப்டம்பர் 10 மின்தடை ஏற்படக்கூடிய பகுதிகள். காலை 9 மாலை 5 வரை மின்தடை ஏற்படக்கூடிய பகுதிகள் பனையூர், சொக்கநாதபுரம், ஐயனார்புரம், சாமநத்தம், பெரியார் நகர், கல்லம்பல், சிலைமான், கீழடி, கே புளியங்குளம், ஊத்துப்பட்டி, செக்கானூரணி, கொக்குளம், கே ஒத்தப்பட்டி, கே பாரிப்பட்டி, சிக்கம்பட்டி, பன்னியான், தேங்கல்பட்டி, கண்ணனூர், மீனாட்சிப்பட்டி, கழுங்குப்பட்டி, மூணாணிப்பட்டி, ஜாங்கிட் நகர் இந்த பகுதிகளில் நாளை காலை 9 மாலை 5 வரை மின்தடை ஏற்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. மதுரை மீனாட்சி அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் இளைஞர் நலக்குழு நாட்டு நலப்பணித்திட்டம் சார்பில் மை பாரத் இணையதளம் மூலமாக மாணவிகளுக்கான விக்சித் பாரத் இளம் தலைவர்கள் உரையாடல் வினாடி வினா போட்டி நடந்தது.

நேரம் காலை 7:43. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி அடுத்த பாடல் கேட்கலாம். சாதனா சர்க்கம் மற்றும் ஸ்ரீனிவாஸ் இணைந்து பாடிய பாடல் அலைப்பாயுதே திரைப்படத்திற்காக.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணை.

நேயர்களே, முற்பகல் 11:02 வலம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் தலைப்பு நான் என்ன சொல்ல வர்றேனா, அதான் தலைப்பை என்னன்னு சொல்லு அப்படின்றீங்களா, அதான் தலைப்பே, நான் என்ன சொல்ல வர்றேன்னா அப்படின்றது தான் தலைப்பே. இந்த தலைப்பை ஒட்டிய கருத்துக்களோடு நீங்களும் நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். 25:30:170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25:30:171 04:52 என்ற மதுரையோட முன்னணிப்போட நிகழ்ச்சியில பங்கு பெறலாம். இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக காத்திருக்கிறாங்க நிகழ்ச்சி பொறுப்பாளர் கார்த்திகை தீபன் அவர்கள்.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ் பாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி அடுத்த பாடல் கேட்கலாம், ரஞ்சித் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல்ல கயல் திரைப்படத்திற்காக.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நிதி தொழில்நுட்ப பயணத்தில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்காற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் வாகன விற்பனை கடந்த மாதத்தில் 17.51% அதிகரித்துள்ளது. மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் 3 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 14 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த தாவிக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். விநாயக சதுர்த்தி தொடர்பாக இந்து அமைப்புகளின் நிர்வாகிகளுடன் சென்னை மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் நேற்று ஆலோசனை நடத்தினார். வேலூர் மாவட்டத்தில் தொழில் பூங்காக்களை அமைக்க நிதியுதவி பெற விரும்புவோர் காட்பாடியில் உள்ள மாவட்ட தொழில் மையத்தை அணுகி பயன்பெறலாம் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் வேடல் கிராமத்தில் தொடங்கப்பட்டுள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை ஆட்சியர் திரு ஸ்னேகா நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உலக எழுத்தறிவு தினத்தை முன்னிட்டு திருப்பூரில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரி மாணவிகள் புத்தக வடிவில் அணிவகுத்து சாதனை படைத்தனர். பெங்களூருவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 507 கிலோ போதைப் பொருட்களை விழுப்புரம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பூண்டியில் உள்ள பழமை வாய்ந்த மாதா பேராலயத்தின் ஆண்டு திருத்தேர் பவனி நேற்று விமரிசையாக நடைபெற்றது. பாதுகாப்பான 6G நெட்வொர்க்கின் வளர்ச்சியை விரைவுபடுத்தும் நோக்கில் அமெரிக்கா தலைமையிலான உலகளாவிய கூட்டமைப்பில் இந்தியா இணைந்துள்ளது. யுக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா மேற்கொள்ளும் எந்தவொரு முயற்சியையும் வரவேற்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வணக்கம் நேயர்களே, உற்சாகமான காலை வணக்கம். நேரம் காலை 8:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்களின் விருப்ப பாடல்களை விருப்பம் போல் வழங்கக்கூடிய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி. இன்றைய பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்கானது. மனசுக்கு பிடிச்ச புத்தம் புதிய பாடல்களை ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் கேட்க அழைக்கலாம். 25 30 170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25 30 171 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு நிகழ்ச்சியில பங்கு பெறலாம். பாடல் கேட்டு இணைப்புல காத்திருக்காங்க யார், எங்கிருந்து? வணக்கம்.
1: மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலைக்கு உற்சாகமான காலை வணக்கம்.
0: காலை வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரத்திலிருந்து சுமதி பேசுறேன்.
0: சுமதி அம்மா சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: எங்க நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நிலையத்துல எல்லாருமே நல்லா இருக்கும்.
1: எனக்கு வந்து ஜனநாயகன் பத்துல இருந்து தளபதி கச்சேரி அந்த பாட்டு போடுங்க மேடம்.
0: பாடல் கேட்டுருவோமா?
1: நன்றி மேடம்.
0: இதோ பாடல் அனைவருக்காகவும்.

0: அண்ணா
1: நடா, ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
0: ஓகேடா, போடே.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: GRT Jewelers இன் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT Jewelers மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். GRT Jewelers, 80 feet road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை.
6: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றில் இருந்து விடுபடலாம்.
7: என்ன, உண்மையாவா?
8: உண்மையில், அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
9: மேலும் விவரங்களுக்கு
10: 1800-419-1800 and 1097.
11: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.

0: ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் விருப்ப பாடல்கள் கிட்ட ரசிச்சிட்டு இருக்காங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா. நேரம் காலை 8:10 பேச காத்துட்டு இருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் அம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ராமநாதபுரம் மாவட்டம் முதலத்தூர் வட்டம் செல்லூர் நாகநாதன் பூசாரி பேசுறேன்.
0: ஐயா, உங்க வானொலியோட ஒலி அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமா, இல்லனா தூரமா வந்து பேசுங்க.
1: நான் வெளிய வந்துறேம்மா.
0: நாகநாதன் ஐயா சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: விடுதலை படத்துல இருந்து வழிநடுக காட்டுமல்லி பாட்டு போடுங்க.
0: பாடல் கேட்டுருவோமா?
1: நன்றிம்மா.

0: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட்டா இருந்துச்சு.
1: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
0: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்க், 217 மேலும் அசிவீதி, மதுரை.

0: 8:16 ஆயிட்டு இருக்கு. நேயர்களுடைய விருப்பத்துல தான் பாடல் கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் விருப்ப பாடல்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில அடுத்ததா யார் பேச போறாங்க? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஐயா, உங்க நீங்க பேசுறது தெளிவா கேட்கல.
1: என்ன
0: பாடல் கேட்கலாம்? சிங்கம் 1 திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டுருவோமா? இதோ பாடல் உங்களுக்காகவும் அனைவருக்காகவும்.
2: சுத்தி வர்றான் புயல போல எங்கும் அடப்பாஞ்சு வரான் பறந்து வரான் நம்ம தர சிங்கம்.

0: 8:23 ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுடைய விருப்பத்துல தான் பாடல் கேட்டுட்டு இருக்கோம். பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில பாடல் கேட்டு இணைப்புல காத்துட்டு இருக்கக்கூடிய அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பரமக்குடியில இருந்து அலங்கார ராஜ்.
0: ஐயா சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: ரஜினி முருகன் படத்துல இருந்து மேடம், ஜிகிரி ஜிகிரி அந்த பாடலை தாருங்க.
0: சரிங்க, பாடல் கொடுத்துடலாம். இதோ பாடல் உங்களுக்காகவும் அனைவருக்காகவும். கேட்டு இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல்.
2: தும்பி

0: ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் உற்சாகமாக பாடல் கேட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில். தொடர்ந்து பாட்டு வேணுமா நிகழ்ச்சியை கேட்கலாம். அதற்கு முன்னதாக சிறிய விளம்பர இடைவேளை.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி. மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
0: நேயர்களே, இன்று முற்பகல் 11:02 வலம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியோட தலைப்பு நான் என்ன சொல்ல வர்றேன்னா அப்படிங்கிறது தான் இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியோட தலைப்பு. நீங்களும் பேச வரலாம். 25 30 170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25 30 171 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்போட நிகழ்ச்சியில பங்கு பெறலாம். இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் தலைப்பு நான் என்ன சொல்ல வர்றேன்னா. இப்போ பாட்டு வேணுமா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததா காத்துட்டு இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்ட நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? அம்மா, நீங்க பேசுறது தெளிவா கேட்கல, கொஞ்சம் இணைப்பு கிடைக்கக்கூடிய இடத்துல இருந்து
2: பேசுறேன்.
0: கேக்குது முனீஸ்வரி, சொல்லுங்க என்ன பாடல் கேட்கலாம்?

0: நேரம் காலை 8:35. பாட்டு வேணுமா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ் வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்காக தான் இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி வளம் வந்துட்டே இருக்கு. அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்
1: சகோதரிக்கு, இனிய காலை வணக்கம். பரமக்குடியில இருந்து புவனேஸ்வரி ஜெகதீஸ்வரன். நிலையத்துல அனைவரும் நலமா?
0: நிலையத்துல அனைவரும் நலமா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: பூமி படத்துல இருந்து

0: சரி, பாடல் வழங்கிடலாம். இணைப்புல வந்ததற்கு நன்றி. இதோ பாடல் உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைவருக்கும்.
1: அண்ணலும் நோக்கினான்.

8:40 ஆயிட்டிருக்கு. பாட்டு வேணுமா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல்

மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்க ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் அழைக்கலாம். 25 30 170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25 30 171 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்போட நிகழ்ச்சிக்கு வரலாம்.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: எட்டு மணி 45 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணும்.

0: நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் விருப்ப பாடல்கள் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ யார் இணைப்புல காத்திருக்காங்க? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ரஞ்சன், ராமேஸ்வரம்.
0: சொல்லுங்கய்யா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: நானி படத்துல இருந்து வீசும் வெளிச்சத்துல
0: பாடல் கேட்டுருவோமா?
1: இதை ஒய்ஃபுக்கு டெடிகேட் பண்றேன்.

0: நேயர்களே, உங்களுக்காக மறுபடியும் மறுபடியும் நினைவூட்டிகிட்டே இருக்கோம். அதாவது உங்களுடைய அன்பானவர்களுக்கு நீங்கள் பாடல்களை பரிசாக வழங்கணும் அப்படின்னா நம்முடைய விளம்பர பகுதியை தொடர்பு கொண்டு அதுக்கான பணத்தை செலுத்தினா மட்டும்தான் அந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் வழங்க முடியும் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறோம்.
1: நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
0: நிறைவடைகிறது பாட்டு வேணுமா?
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
3: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் காலை 8:50.
4: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை சார் அப்படின்னார் ஒருத்தர். ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டோம். வியாபாரம் பண்ணலாம்னு ஒரு கடை வச்சேன், வேண்டிய போட்டவங்க கூட என் கடையில் வந்து எதுவும் வாங்க மாட்டேங்கிறான், எல்லாரும் அடுத்த கடைக்கு தான் போகிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்துக்கிட்டார். இதுக்கு போய் அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லாதீங்க. வாடிக்கையாளர்களை வந்து கவர்றது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல, அதுதான் குறை அப்படின்னும். சார், உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த ரகசியத்தை எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன் அப்படின்னார். சரி, உங்கள் காதை இப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லி அது சம்பந்தமாக பெரிய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிற கருத்துக்களை அவர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தோம். அதாவது, இந்த வாடிக்கையாளர்களை கவர்றதுக்கு வல்லுநர்கள் பல ஆலோசனைகளை ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கிறாங்க. அது சம்மந்தமாக அனுபவப்பட்டவங்க அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது, கடை வச்சுருக்கிறவங்க எல்லாரும் இதை கொஞ்சம் காதில் வாங்கி வச்சுக்கணும். எதை இப்போ சொல்ல போகிறத, எப்பவும் பணத்தை சம்பாதிக்கிறதுலேயே குறியாக இருக்கக்கூடாதான். அதை விட முக்கியமாக நீங்கள் சம்பாதிக்க வேண்டியது வாடிக்கையாளர்களுடைய மன நிறைவு. வர்றவங்க திருப்தியோடு போகணும், அது முக்கியம். அதில் கவனமாக இருக்கணும். கடைக்கு வர்ற ஒருத்தர் ஏதாவது ஒரு குறை சொல்கிறாருன்னு வச்சுங்க, அதை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது. ரொம்ப அக்கறையோடு அதை காது கொடுத்து கேட்கணும். அப்படியா சார், அதை நான் அவசியம் கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஒருத்தர் வரார், சார் நேற்றுக்கு உங்கள் கடையில் இதை நான் வாங்கிட்டு போனேன், வீட்டில் இது வேணான்னு சொல்லிவிட்டாங்க, திருப்பி கொடுக்குறதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுக்குறார். உடனே நீங்கள் வந்து முகம் சுழிக்கக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது. வழக்கம் போல் நிதானமாக முகம் அலர்ச்சியோடு அதை திருப்பி வாங்கிக்கணும். இவ்வளவு ரூபாய்க்கு சாமான் வாங்கினா இந்த ஸ்பூன் அன்பளிப்பு, இப்படி ஏதாவது கொடுக்கலாம். பண்டிகை காலங்கள்லேயும் பொருள்கள் வாங்குறவங்களுக்கு இப்படி ஏதாவது பொருத்தமாக ஒரு அன்பளிப்பு கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்கறது ஒரு சர்வசாதாரணமான பொருளாக இருந்தால் கூட அது வாங்குற ஒரு மனசில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். எதுவும் உங்களால் கொடுக்க முடியலன்னா உங்கள் முகம் நிறைஞ்ச சிரிப்பியாவது கொடுங்க, அது போதும். உங்கள் கடையில் இல்லாத ஒரு பொருளை வாடிக்கையாளர் வந்து கேட்குறார், உடனே இல்லைன்னு முகத்தில் அடித்தது மாதிரி சொல்லிடக்கூடாது. கொஞ்சம் உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லி உங்கள் பணியாளர் யாரையாவது அனுப்பி வெளியிலேருந்து வாங்கிட்டு வர சொல்லி அவர்கிட்ட கொடுக்கலாம். சில பேர் உங்கள் கடைக்கு வரும்பொழுது அவங்க வீட்டு குழந்தைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு வர்றாங்கன்னு வைங்க. நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த குழந்தைகளை முதல்ல கவனிக்கணும். அது கண்ணத்தை கிள்ளணும், அதுக்கிட்ட விளையாடணும், அதுக்கு ஏதாவது மிட்டாய் பிஸ்கட் எதையாவது கொடுத்து அது கவனத்தை கவரணும். அதுக்கப்புறம் பெரியவங்களை கவனிக்கலாம். உங்கள் கடையில் வேலை செய்கிற பணியாளர்கள் சுத்தமாக இருக்கணும், சிரித்த முகம், சுறுசுறுப்பு, இது ரெண்டும் அவங்களுக்கு தேவை. அழுது வடிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம், அதிகமாக பொருள் வாங்குகிற ஒருத்தர்கிட்ட அதிக மரியாதையாகவும், குறைச்சலாக பொருள் வாங்குறவர்கிட்ட வேறு விதமாகவும் நடந்துக்கக்கூடாது. எல்லாருக்கிட்டையும் சமமாக நடந்துக்கணும். 5 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, 500 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, அவங்கக்கிட்ட நீங்கள் காட்டுற மரியாதையில் வித்தியாசம் இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் மேலே உங்கள் கடையில் ஒரு பொருள் வாங்கினா அது உண்மையானதாக இருக்கும், தரமுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நினைப்பு ஜனங்களுக்கு வரணும். அதனால் தரமான பொருளையே நீங்கள் வந்து உங்கள் கடையில் வச்சுருக்கணும். இதுவரைக்கும் நான் சொன்னதையெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் கடையை ஆரம்பிச்சிங்கன்னா வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகும். அப்படி போகலன்னா அதுக்கப்புறம் கேளுங்க. ஏன்னா இந்த யோசனைகள்லாம் அனுபவப்பட்டவங்க சொல்லியிருக்கிற யோசனைகள். இந்த யோசனைகளில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உண்டு, அது என்னங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்தார், சார் உங்கள் யோசனையை கேட்டதுனால நான் ஒரு அறை வாங்கினது தான் மிச்சோன்னார். என்ன ஆச்சுன்னு கேட்டேன். எங்கள் கடைக்கு ஒரு பெரிய அம்மா குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க சார், உங்கள் யோசனைப்படி அந்த குழந்தையோட கன்னத்தை கிள்ளணும்னு முயற்சி பண்ணினேன். திடீர்னு அந்த நேரம் பார்த்து அந்த குழந்தை தலையை குனிஞ்சிக்கிட்டுது. குழந்தையோட கன்னத்துக்கு பதிலாக அதை தூக்கிட்டு வந்தவங்க கன்னத்தை கிள்ளிவிட்டுது, அதுதான் அப்படி ஆகிட்டுது அப்படின்னார். கன்னத்தை தடவிக்கிட்டேன்.
3: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: முகத்தில்
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

வணக்கம். நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நிதி தொழில்நுட்ப பயணத்தில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.

இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்காற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் வாகன விற்பனை கடந்த மாதத்தில் 17.51% அதிகரித்துள்ளது. மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் 3 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 14 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த தவிக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் தொழில் பூங்காக்களை அமைக்க நிதியுதவி பெற விரும்புவோர் காட்பாடியில் உள்ள மாவட்ட தொழில் மையத்தை அணுகி பயன்பெறலாம் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் வரும் 12ஆம் தேதி லோக் அதாலத் நடைபெறவுள்ளது. பெங்களூருவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 507 கிலோ போதைப் பொருட்களை விழுப்புரம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்தனர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 91.50 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 4800 கன அடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. அணையிலிருந்து வினாடிக்கு 12400 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி தண்ணீர் வரத்து வினாடிக்கு 5000 கன அடியாக குறைந்துள்ளது. யுக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா மேற்கொள்ளும் எந்த ஒரு முயற்சியையும் வரவேற்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு உட்பட 10 மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். நேரம் 9:03. இந்த அழகான காலை நேரத்துல உங்களோட பயணத்துக்கு வேகம் கொடுக்கவும், உங்க மனசுக்கு ஒரு நல்ல இசை துணையை கொடுக்கவும் காத்திருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். இது ட்ரைடம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கீங்களா, வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்களா, வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கீங்களா, இல்லை இன்னும் 5 நிமிஷம் தூங்கலான்னு போராடிக்கிட்டு இருக்கீங்களா? இப்படி யாராக இருந்தாலும் சரி, இனி அடுத்தடுத்த நிமிடங்கள் இசையோடு தான். இன்றைய ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம்லே நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு நாளுமே அன்றைய நாளினுடைய சிறப்பு, அது மட்டும் இல்லாமல் பாரத பிரதமர் அவர்களினுடைய திட்டங்களில் ஒரு ஒன்றைப்பட்டதாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம முதலாவதாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றத கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சாங்கோட இன்றைக்கி நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை.

வளரா குடியூட்டு வளகாப்பு தங்க காப்பு இவ கைப்பிடிச்சி போட்டு

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங், ஜிஆர்டி.

நேரம் 9:09 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ட்ரை டம் பீட்ஸ் காத்திருக்க நிர்மலை கேட்டு இருக்கும். இன்றைய நாளின் சிறப்பு முதலாவதாக தெரிஞ்சுக்கலாம். தமிழ் இலக்கியத்தின் வரலாற்றில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்தவர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி. அவரின் பிறந்த தினம் இன்று. 1899 செப்டம்பர் 9 பிறந்த இவர் சிறந்த எழுத்தாளர், பத்திரிகையாளர், விமர்சகர் என பல பரிமாணங்களை கொண்டவர். பொன்னியின் செல்வன், சிவகாமி

சபதம், பார்த்திபன் கனவு போன்ற வரலாற்று சிறப்புமிக்க படைப்புகள் மூலம் தமிழ் வாசகர்களின் மனதில் இன்றும் நிலைத்தவர். வரலாற்றையும் கற்பனையையும் அழகாக இணைத்து தமிழ் வாசிப்பை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சென்றவர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி. அவரின் பிறந்த தினமான இன்று அவரை நினைவு கூறுவோம். தொடர்ந்து அடுத்ததாக ஒரு பாடல், ரட்சகன் திரைப்படத்திற்காக.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்ச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.

நேரம் 9:17 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ட்ரைடம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை. அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்க போறது மத்திய அரசின் திட்டங்கள்ல ஒன்றான கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் திட்டம் பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். அதாவது ஷார்ட் ஃபார்ம்ல ஜெம்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கீம் 2016 தொடங்கப்பட்டது. அரசு கொள்முதலை வெளிப்படையாகவும் விரைவாகவும் எளிமையாகவும் மாற்றுகிறது இந்த ஜெம் தளம். அரசு துறைகள் தங்களுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் சேவைகளை ஆன்லைனில் வாங்குவதற்காக இந்திய அரசு உருவாக்கிய அதிகாரப்பூர்வ தளம் தான் இந்த ஜெம் தளம், கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ். தொடர்ந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. மின்னலை திரைப்படத்திற்காக உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும்

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
4: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

நேரம் 9:26 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ட்ரை டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் ஸ்கீம் பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். 2016 இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டதுன்னு சொன்னோம் இல்லையா. இதில் எம்எஸ்எம்இ நிறுவனங்கள், உற்பத்தியாளர்கள், விற்பனையாளர்கள் மற்றும் சேவை வழங்குநர்கள் பதிவு செய்து அரசு நிறுவனங்களுக்கு தங்களுடைய பொருட்கள் மற்றும் சேவைகளை வழங்கலாம். இதனால அரசின் கொள்முதல் முதல் சிறு தொழில்களின் வாய்ப்பு வரை அனைத்தையும் இணைக்கும் ஒரு டிஜிட்டல் சந்தை தான் இந்த கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ், அதாவது ஜெம். இந்த தகவலோடு அடுத்ததாக ஒரு பாடல் உயிரை திரைப்படத்திற்காக

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்ச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 9:35, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ட்ரைடம் பீட்ஸ் காத்திருக்க நேரம்லை கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த தகவல் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, விண்வெளி துறையில இந்தியாவின் மற்றும் ஒரு சாதனை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். செப்டம்பர் 4 அன்று இஸ்ரோ GSLV F-17 ராக்கெட் மூலம் EOS-05 அதாவது எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்டை செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இது பூமியை கண்காணிக்கவும் முக்கிய

முக்கியமான தரவுகளை பெறவும் இந்த செயற்கைக்கோள் உதவும். விண்வெளி தொழில்நுட்பத்தில் இந்தியாவின் வளர்ச்சிக்கு இது மற்றும் ஒரு மைல்கல்லை சொல்லலாம். இந்த தகவலோடு அடுத்ததாக ஒரு பாடல், காதலர் தினம் திரைப்படத்திற்காக.

நேரம் 9:44 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம்லே கேட்டுட்டு இருக்கோம். இப்போ ஒவ்வொரு நாளுமே பசுமை காணங்கள் நிகழ்ச்சியில் முகநூல் பக்கத்தில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் கமெண்ட் மூலமாக பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய பெயர்களும் இடம்பெற்று கொண்டு இருக்கிறது. அந்த வகையில் நேற்றைய கேள்வி, ஏஐ வளர்ச்சி சாதகமா பாதகமா என்று கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த கேள்விகளுக்கு நிறைய நேர்கள் தங்களுடைய பதில்களை முகநூல் பக்கத்தில், மதுரை பண்பலை என்ற முகநூல் பக்கத்தில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய பெயர்களும் உங்களுடைய கருத்துக்களும் இன்றைய வசதி காணங்கள் நிகழ்ச்சியில் இடம்பெறும். அதேபோல் இன்று கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதிலளியுங்கள். நாளைக்கு வசதி காணங்கள் நிகழ்ச்சியில் உங்களுடைய பெயர், ஊரோடு உங்களுடைய கருத்துக்களும் சொல்லப்படும். ட்ரைட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரமுடைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல், ஜீன்ஸ் திரைப்படத்திற்காக.

நேரம் 9:52 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ட்ரைடம் பீட்ஸ் காத்திருக்க நிர்மலை கேட்டு இருக்கும். அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, நாசா நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் ESA யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியின் ஹப்பிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் சனிக்கோளின் தென் துருவத்தில் 10 பக்கங்கள் கொண்ட மிகப்பெரிய வளிமண்டல அலைவடிவத்தை கண்டுபிடித்துள்ளது இந்த ஹப்பிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப். விண்வெளியில் இன்னும் நாம் அறியாத அதிசயங்கள் எத்தனை இருக்கின்றன என்பதை அறிவதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம்னே சொல்லலாம். டெக்கக்கான் என்று அழைக்கப்படும் இந்த அமைப்பு சனிக்கோளின் தென் அரைக்கோளத்தில் கண்டறியப்பட்ட முதல் பெரிய ரெகுலர் சைடட் ஜெட் பேட்டர்ன்னு சொல்கிறாங்க. இந்த தகவலோட ட்ரைடம் பீட்ஸ் காத்திருக்க நிரம்பிய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேர்களை இன்று காலை 11:00 கண்ணாடி மாளிகை. இன்றைய தலைப்பு, நான் என்ன சொல்ல வரேனா அப்படின்றதான் இன்றைய தலைப்பு. நிகழ்ச்சியை நெறிப்படுத்த காத்திருக்கிறார் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். ட்ரைடம் பீட்ஸ் காத்திருக்க நிரம்பிய நிகழ்ச்சியில் நிறைவான பாடலாக முதல்வன் திரைப்படத்திற்காக பாடல்

0: இதுவரை ஐட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரம்ல கேட்டோம். தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. கடந்த மாதத்தில் 2400 கோடிக்கும் அதிகமான யுபிஐ பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்காற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் வாகன விற்பனை கடந்த மாதத்தில் 17.51% அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் 3 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 14 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் அமைக்கப்படும் என செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு அந்த பகுதியில் அமைக்கக்கூடாது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பெரம்பலூர் மாவட்ட சட்டப்பேரவை

அணிகள் ஆணைக்குழு சார்பில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் வரும் 12ஆம் தேதி லோக் அதாலத் நடைபெறவுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 91.50 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 4800 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. அணையிலிருந்து வினாடிக்கு 12400 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி தண்ணீர் வரத்து வினாடிக்கு 5000 கனஅடியாக குறைந்துள்ளது. திருச்சி முக்கொம்பிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 7000 கனஅடி தண்ணீர் காவிரியில் திறந்துவிடப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் குழிவிளை தூய அலங்கார அன்னை ஆலய திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. யுக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா மேற்கொள்ளும் எந்த ஒரு முயற்சியையும் வரவேற்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு உட்பட 10 மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம் நேயர்களே, இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 விருப்ப கானங்கள் வரிசையில் இன்றைக்கு என் விருப்பம். மகிழ்ச்சியான நிகழ்வுகளில் முதன்மை இடம் அப்படிங்கிறது பூக்களுக்கு தான். திருமணம்னா கழுத்தில் மாலையாகவோ, அர்ச்சனைனா கடவுளுக்கு புனித பொருளாகவோ, காதலில் பரிசாகவோ, பூங்கொத்தாகவோ கொடுக்கக்கூடிய இந்த மலர்கள் இயற்கையோட ஒரு அழகான படைப்பு. பூக்களை மகிழ்ச்சிக்காகவும் ஆறுதலுக்காகவும் கொடுக்குறோம். எல்லாருக்குமே பூக்கள்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஏன், அது அழகாக இருக்குது அப்படிங்கிறதுக்காகவா, இல்லை அதோட வாசனைக்காகவா? இதையும் தாண்டி இந்த மலர்கள் வந்து மௌனமாக ஏதோ ஒரு விஷயம் நமக்கு சொல்ல வருது. மன வருத்தத்திலேயோ இல்லை மன குழப்பத்திலேயோ இருக்கும்போது ஆழ்ந்த சிந்தனையோடு இந்த பறந்து மலர்ந்த இந்த மலர்களை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு மன அமைதியும், அந்த குழப்பத்திலிருந்து ஒரு தெளிவும் ஒரு நம்பிக்கையும் நமக்கு கிடைக்கும். இப்படி நமக்கு மலர்கள் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத மையமாக வச்சு தான் இன்றைய என் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்க போகிறோம். இன்றைய நிகழ்ச்சிக்காக நான் சூரியகலா.

பண்பலை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் இன்றைய என் விருப்பம் நிகழ்ச்சியில. ஆகாஷ் பாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 சூரியனை பார்த்து இதழ்களை விரிச்சு சிரிக்கக்கூடிய இந்த மலர்களை பார்க்கும்போது கடினமான சூழ்நிலைகள் வாழ்க்கையில வரலாம். ஆனா எப்போதுமே நம்முடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நேர்மறையான சிந்தனைகள் கொண்டு மேல் நோக்கி தான் இருக்கணும் அப்படிங்கிறதையும், இருள் சூழ்ந்தாலும் நம்ம வழி நடத்த ஒரு புதிய நாள் புதிய காலை வெளிச்சத்தோட ஒளியோட காத்திருக்கு அப்படிங்கிறதையும் கத்துக்க முடியும்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேயர்களே, முற்பகல் 11:02 வளம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் தலைப்பு, வெவ்வேறு தலைப்புகள், நேயர்களுடைய மாறுபட்ட கோணங்களில் கருத்துக்கள்னு சொல்லக்கூடிய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியோட தலைப்பு, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நான் என்ன சொல்ல வர்றேன்னா அப்படிங்கிறது தான் இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியோட தலைப்பு. நேயர்களே, உங்களுடைய கருத்துக்களையும் வரவேற்கிறோம். 25 30 170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25 30 171 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்போட நிகழ்ச்சியில பங்கு பெறலாம். இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கார்த்திகை தீபன் அவர்கள். பூக்கள மையமா வச்சுதான் இன்றைய என் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பூக்கள், இந்த பூக்கள் வந்து பார்க்கறதுக்கு மென்மையா தோன்றினாலும் கூட ஒரு அமைதியான வலிமையை அதுல நம்ம பார்க்க முடியும். அழகான பூக்களை கொண்டு வளரக்கூடிய தாவரங்கள் பாலைவனமாக இருந்தாலும் சரி, பசுமையான காடுகளாக இருந்தாலும் சரி, பாறைகள், மலை உச்சி இப்படின்னு எல்லா இடங்கள்லையுமே, சாத்தியமே இல்லாத இடங்களில் கூட இந்த பூக்கள் அப்படிங்கிறது மலரக்கூடியது. அப்படி எதிர்மறையான மனிதர்களாலும் சூழ்நிலைகளாலும் சூழப்பட்டாலும் நம்மால் வளர்ந்து நிச்சயமாக முன்னேற முடியும் அப்படிங்கிற பாடத்தை நம்ம பூக்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிற முடியும்.

பண்பலை மையமாக வச்சு தான் இன்றைய என் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் காலை 10:25. அன்போட தூய்மையான வடிவம் என்ன தெரியுமா? எதையுமே எதிர்பார்க்காம எதை பற்றியுமே யோசிக்காமல் கொடுக்கணும். கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த அன்போட வடிவமே. இதை இயற்கையிட்ட இருந்து தான் நம்ம கற்றுக்கிற முடியும். இயற்கை வந்து ஒவ்வொரு உயிருக்குமே எதையுமே எதிர்பார்க்காம சுயநலம் இல்லாமல் தன்னிட்ட இருக்கிறத கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி தான் நாமும் நம்மோட அன்புக்குரியவங்களுக்கு அன்பையும் ஆறுதலையும் அதே மாதிரி முக்கியமான விஷயங்களில் எந்த பிரதிபலனும் தேடாமல் கொடுக்கணும், உதவி செய்யணும் அப்படிங்கிற இரக்க குணத்தை நம்ம வந்து கற்றுக்கிற முடியும். அதே மாதிரி வேகமான உலகத்தில் இருக்கும் உடனடியாக உணவு, ஒரு நொடி போதும் நினச்சவங்க கிட்ட பேச முடியும். இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பொறுமை அப்படிங்கிற விஷயத்த நிறைய இடங்களில் மறந்துடும். வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்களுக்கு நிறையவே நேரம் தேவைப்படும். வாழ்க்கையில் சிக்கலான நேரங்கள் வரும்போது

பூக்களை பார்த்து நம்ம என்ன கற்றுக்கிற முடியும் அப்படின்னா, இந்த பூ ஒரே நாளில் நமக்கு கிடைக்காது. ஒரு விதை போட்டு அதை செடியாக வளர்த்து அந்த செடி மொட்டு விட்டு பூவாக மலர அமைதியாக பொறுமையாக காத்திருந்து தானே ஆகணும். அப்படி தான் சில விஷயங்கள் நமக்கு கிடைக்க பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த பொறுமை அப்படின்ற குணத்தை பூக்கள்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கிற முடியும். நிறைவடைகிறது என் விருப்பம். விடைபெறுகிறேன் சூரியகலா. நன்றி நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:31, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இரு பட பாடல்கள் தான் கேட்க காத்திருக்கிறோம். புதுசா வந்த ரெண்டு படங்கள், இளைஞர்களின் ஃபேவரட் இரண்டு ஹீரோக்கள், காதல் கலாட்டா ஒரு பக்கம், ஆக்ஷன் மாஸ் இன்னொரு பக்கம், அதுதாங்க ஒரு பக்கம் டியூட், இன்னொரு பக்கம் டீசல். இந்த இரண்டு திரைப்படங்கள்ல இருந்து தான் நம்ம இன்னைக்கு பாடல்கள் கேட்க போறோம். டியூடின் இளமை துள்ளலும் டீசலின் மாஸ் அதிரடியும் இப்ப இசையா நம்ம காதுகளுக்கு விருந்தளிக்க காத்திருக்கிறது. இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்ச்சா காம்ப்ளெக்ஸ்.

0: அண்ணாநகர் மதுரை.
1: நேரம் 10:37 கேட்டு முடித்த பாடல் டீசல் திரைப்படத்துக்காக. ஹரிஷ் கல்யாண், வினயராய், அதுல் ரவி நடிப்பில் வெளிவந்த டீசல் திரைப்படத்துக்காக தான் கேட்டோம். திபு நினான் தாமஸ் இசையமைச்சிருக்காங்க.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

நேரம் 10:38 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இருபட பாடல்கள் கேட்டு இருக்கும். அடுத்து வரக்கூடிய பாடல்கள் டியூட் திரைப்படத்திற்காக. கீர்த்தீஸ்வரன் டைரக்ஷன்ல வெளிவந்த டியூட் திரைப்படம், பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தை அந்த பாடல்கள் கேட்கலாம் கட்டளைகளில்.

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுர பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா, என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 1 லட்சம் ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 1 லட்சம் ரூபாய் இப்பயா கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா இல்ல நானே நேர்ல வரணுமா சொல்லுதாயி?
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடி ஆத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒன்னு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுங்கத்தா.
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்புடு வேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
1: பாட்டி? பாட்டி
0: ஆத்தடி ஆத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருகிட்ட?
2: பாட்டி
1: தேவையற்ற ஸ்பாம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: நேரம் 10:45. நேர்களை அடுத்த நிகழ்ச்சியாக 11:02 கண்ணாடி மாளிகை வலம் வர காத்திருக்கிறது. இன்றைய கண்ணாடி மாளிகை நான் என்ன சொல்ல வரேனா அப்படின்னு தான் தலைப்பு. நிகழ்ச்சியை நெறிப்படுத்த காத்திருக்கிறார் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். 0452 மதுரையின் முன்னிணைப்பு, 25:30, 170 அறிமுக நேர்களும் மற்ற அனைத்து நேர்களும் வரலாம். 25:30, 171 என்ற எண்ணில் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யலாம். இருபட பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் டூட் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் கேட்டு ரசிக்கலாம் காற்றலைகளில்.

0: என்னக்கா ஏதோ போனை ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்கேன்.
1: நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
0: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்க?
1: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
0: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
1: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
0: என்டர்டெயின்மென்ட்டா.
1: ஆமா, என்டர்டெயின்மென்ட்டா ஒரு போஸ்ட்.
0: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணணுமா?
1: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
0: ஆமா, 1 மணிக்கு வரும்.
1: வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
0: நானும் கூட சொல்லிருக்கேன்.
1: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
0: சரி சரி, Facebookல மட்டுமா?
1: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்துலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
0: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.
2: ஆமாங்க, நேற்றைய கேள்வி AI வளர்ச்சி சாதகமா பாதகமா என்று கேட்கப்பட்டிருக்கிறது. கேட்ட கேள்விகளுக்கு நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை வந்து பரிமாறியிருக்கீங்க. அதை இன்றைய வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் நம்ம கேட்கலாம். நேரம் 10:51, ஒருபட பாடல்கள் இல்லை, இது இருபட பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். டியூட் மற்றும் டீசல் திரைப்படத்திற்காக தான் பாடல்கள் இசைத்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த பாடலும் டியூட் திரைப்படத்திலிருந்து கேட்டு சிக்கலாம் காற்றளிக்க.

0: மதுரை பண்பலை 103.3 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
1: வசந்த காலம் சேடி வந்தது.
0: தொடர்ந்து கேளுங்க மதுரை பண்பலை 103.3.

0: ராணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் தினமும் காலை 6:55 சுட்டி குழந்தைகளின் மழலை பேச்சுக்களை கேட்க ரசிக்க பூந்தளிர். உங்க ஃபேவரட் ப்ரோக்ராம கேட்க மறக்காதீங்க.
1: அம்மா அம்மா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு எல்லாரையும் கூப்பிடணுமா? மறந்துடாத, எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் கால் பண்ணுங்கம்மா.
2: என்கிட்ட இருக்கிற எல்லா நம்பருக்கும் சொல்லிட்டேன்ப்பா, ஆனா இன்னும் நிறைய பேருக்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: அதுக்கு இதுக்கு இவ்வளவு யோசனை? நம்ம ஆல் இந்திய ரேடியோல சேவை செய்திகள் பகுதிக்கு நம்ம ஊர் திருவிழாவை பத்தி எழுதி அனுப்பினா போச்சு.
2: அப்போ அனுப்ப வேண்டிய முகவரி?
1: இளைய இயக்குனர், சேவை செய்திகள் பகுதி,
2: ஆல் இந்திய ரேடியோ, சின்ன சுக்கி குளம்,
1: மதுரை 2.
2: அது சரி, செய்தி அனுப்புனா மட்டும் போதுமா? நம்ம ஊர் ஆலய திருவிழாவை ரேடியோல நேரலியா ஒளிபரப்ப என்ன செய்யணும்?
1: அதுக்கும் எழுதி அனுப்பலாமே. நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
2: ஆல் இண்டிய ரேடியோ, சின்ன சொக்கி குளம்,
1: மதுரை 2. மீண்டும் ஒருமுறை முகவரி உங்களுக்காக.
2: நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
1: ஆல் இண்டிய ரேடியோ, சின்ன சொக்கி குளம், மதுரை 2.

வணக்கம், நான் உங்க நடிகர் பரணி பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது 103.3 மதுரை வானவில் பண்பலை. நல்ல தகவல்களை கேளுங்க, ரசிச்சு கேளுங்க, மனசோட ஒட்டி உறவாட இனிமையான பாடல்களை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்கள் 103.3 மதுரை வானவில் பண்பலை. அன்புடன் பரணி.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. டியூடின் துள்ளலையும் டீசலின் வேகத்தையும் பாடல்களோடு கேட்டு ரசித்தோம் இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில். கேட்டு ரசித்த பாடல்கள் அனைத்தும் உங்க மனசுக்கு பிடித்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுவது ரோசி. இன்னும் சில நொடிகளில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். சென்னை

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகம், புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்கத்தில் உள்ள 5 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. பரம்வீர் சக்ரா விருது பெற்ற கேப்டன் விக்ரம் பத்ராவின் பிறந்த நாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மரியாதை செலுத்தியுள்ளார். தேசிய ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மத்திய அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்த 1400 பேரை அடையாளம் கண்டறிவதற்கான DNA சோதனையை இந்திய தடய அறிவியல் பிரிவு நடத்தியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 3 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 14 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அரசு மருத்துவமனைகளில் பார்வையாளர்களுக்கு நேரக் கட்டுப்பாடு கட்டாயமாக கடைபிடிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கப்படும் என செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு அந்த பகுதியில் தலைமைச் செயலகம் அமைக்கக்கூடாது என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பெரம்பலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் வரும் 12ஆம் தேதி லோக் அதாலத் நடைபெறவுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 91.50 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 4800 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து வினாடிக்கு 12400 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. திருச்சி முக்கொம்பிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 7000 கனஅடி தண்ணீர் காவிரியில் திறந்துவிடப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1000 ரூபாய் குறைந்து 113,160 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் குழிவிலை தூய அலங்கார அன்னை

ஆலய திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் 600 பொருட்கள் மீது 50% வரை வரி விதிக்கப்படும் என்று கனடா அறிவித்துள்ளது. சென்னை செங்கல்பட்டு உட்பட 10 மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, மால்விகா பன்சூத், மன்ராஜ் சிங், சன்ஸ்கர் சராஸ்வத், அலாப் மிஸ்ரா ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 11:03 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கண்ணாடி மாளிகை. இன்றைய தலைப்பு, நான் என்ன சொல்ல வரேனா அப்படின்ற தலைப்பை ஒட்டிய கருத்துக்களோடு நீர்கள் அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் 0452 மதுரையின் முன்னிணைப்பு, 2530-170 அறிமுக நீர்களும் மற்ற அனைத்து நீர்களும் வரலாம் 2530-171 என்ற எண்ணில். நிகழ்ச்சியை நெறிப்படுத்த எஸ் கார்த்திகை தீபன்.

0: சொன்ன மாதிரி எல்லாரும் வெற்றி அடைய முடியல. அது ஏன் காரணம்னா,
1: ஒரு தடங்கள் வந்துருச்சு அப்படின்னா அந்த முயற்சியை கைவிட்டு கூடாது.
0: அந்த வாய்ப்பை வந்து சரியா முறையா யாரு பயன்படுத்துறாங்களோ அவங்கதான் புத்திசாலி. அவன் நம்பிக்கை
1: என்பது ஏழை.

அவனுடைய சமூக அக்கறைகள் எல்லாம் இருக்கு. அந்த பணியே வீண்டாயா?

நெஞ்சம் நிறைந்த நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் ஒவ்வொரு நாளும் 11:00 to 2:00 கண்ணாடி மாலை நிகழ்ச்சியில் வளம் வரும். சில நேரங்களில் தொழில்நுட்ப வல்லுநர்களின் கருத்துச் செறிவுகள், சில ஆலோசனைகள், மருத்துவ ரீதியான ஆலோசனைகள் மற்றும் அதனுடைய வழிகாட்டு முறைகள், நம்ம எப்படி பாதுகாத்துறோம்னு நேயர்களுக்காக பல்வேறு விஷயங்களை ஒரு கலவை மூலமாகவே நம்ம வந்து சொல்லிக் கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் அப்பப்போ நம்மளுடைய அறிவு செறிவுக்கும் சில தலைப்புகள் கொடுத்து நேயர்களை சிந்திக்க தூண்ட வைக்கக்கூடிய நிகழ்வாகவும் அப்பப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு கண்ணாடி மாளிகை காலையில் ஹைலைட் அப்படிலாம் போயிருக்கும். இன்றைக்கி என்ன தலைப்பு நம்ம பேசலாம் அப்படின்ற விஷயங்களை சொல்லி

0: கேட்பாங்க. அதாவது அந்த காலத்தில் சொல்கிறதுனா, நான் சொல்கிறத நீ கேட்டால் நீ வாழ்க்கையில் முன்னேறிடுவேன் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த தகவல் சில நேரங்களில் எடுத்துக்கொள்ளப்படும், சில நேரங்களில் எடுத்துக்கொள்ளாமலும் விடப்படும். ஆனால் தலைமுறை இடைவெளி தாண்டி தற்பொழுது நான் வர்றப்ப, நீங்கள் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கறது இப்படின்ற ஒரு படிநிலைக்கு தலைமுறை இடைவெளியாக நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கின்றோம், அதை அனுபவித்து கொண்டிருக்கிறோம், கண்டு கொண்டிருக்கின்றோம், நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அப்படின்ற விஷயம். சரி, நம்ம எதுக்கு சொல்லணும், ஏன் சொல்லணும், எதுக்காக சொல்லணும், எப்போ சொல்லணும், எப்படி சொல்லணும், எந்த நேரத்தில் சொல்லணும், எந்த இடத்துல சொல்லணும், எங்கெங்கெல்லாம் சொல்லணும் அப்படின்றக்கான அந்த சொல் விகுதிக்கு பல பொருட்கள் நம்ம அடங்கியிருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா இதற்கான பல பரிமாணங்கள் இருக்குது. இது ஒரு வரியாக நமக்கு தெரிந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு ஒரு ஆச்சரியக்குறி வைக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு கமா கூட போடலாம். நான் என்ன சொல்ல வர்றேன்னு முதல்ல கேளு அப்படின்னு கட்டளை வாக்கியத்தை கூட கொண்டு வரலாம். இதற்கு மேலே நம்ம நிறையா நம்ம கொடுத்துட்டோம்னா நேயர்களுடைய மன ஓட்டத்தில் ஒரே நூலை பிடிச்சி வந்துடுவாங்கன்றக்காக இன்றைக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது நான் சொல்ல போகிறதில்ல, நேயர்களாகிய நீங்கள் தான் உரையாட போகிறீங்க. நான் என்ன சொல்ல வரேனா அப்படின்ற கருத்துருவில் வணக்கம் வருகை தரும் நேயர் யார் என்பதை சந்தித்து விடலாமா? வணக்கம் வணக்கம். சொல்லுங்க சொல்லுங்க. இதெல்லாம் பாட்டுலாம் பலமா இருந்துச்சு நினைக்கிறேன்னா விட மாட்டேன். அந்த அம்மாவும் இப்ப நிப்பாட்டுங்கன்றாங்க, அடிச்சு நகர்த்தீங்க எழுதி வச்சது பூரா பாடாம விட மாட்டேன் அப்படின்னு
1: இல்லையா?
0: அதுதானே சொல்ல வர்றது வேற, பாட வர்றது வேற. இல்ல சொல்லுங்க, இன்னைக்கு என்ன சொல்லதான் வந்திருக்கீங்கன்னு கேட்டுருவாங்க.
1: பணிவாவா
0: பேசுறது குழந்தைகள் கிட்ட எப்படி பேசணும்?
1: காலங்காலமா நம்ம பாத்துட்டு வர்றதுதான், காந்தியடிகள் வந்து தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கல. அவரோட அந்த மணி அந்த பணிகிற குணம், கொஞ்சம் இது பண்ற குணம், அந்த
0: பரவாயில்ல. அகிம்சை, நான் என்ன சொல்ல வர்றேன்னா அகிம்சை அப்படின்னு காந்தியடிகள் சொன்னதாக நீங்க வந்து ஓமை கொடுத்திருக்கீங்க.
1: அதாவது தளர்வு நிலையில இருந்து அது என்ன சொல்ல வரேன்னு சொல்லும் போது கட்டாயமா நம்ம பிள்ளைங்க கேட்பாங்க. சொல்ல வேண்டிய விஷயத்தை நம்ம சொல்லலாம், ஆனா அதிகமா நம்ம சொல்லும் போது அது கேட்கற தன்மை
0: அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு. சரி, உங்களுடைய நிறைவுரையாக நான் என்ன சொல்ல வரேனா அப்படின்றத எங்க பயன்படுத்தலாம் அதை மட்டும் சொல்லுங்க.
1: எங்க பயன்படுத்தலாம்னா, அந்த இது கடைகள்ல வந்து சிகரெட் குடிக்கிறாங்க பாத்தீங்களா, நமக்கு முன்னாடி அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செய்து இப்படி குடிக்கும் போது பலருக்கும் தீங்கு ஏற்படுத்துப்பா, நீங்க இந்த மாதிரி பொது இடங்கள்ல குடிக்காதீங்கன்னு சொல்லுவேன். ரயில்ல போகும்போது இந்த பேப்பர் குப்பைகளை எல்லாம் போடும் போதும் சத்தம் போடுவேன். இங்க பேப்பர் குப்பையை போடும்போது காலை கீழே வைக்கிறோம், கீழே அடியில வந்து கொஞ்சம் இருட்டான இடம், அதுல ஒரு பூச்சி பொட்டைய வந்து அந்த முட்டாய்க்காக அந்த வந்து நமக்கு.
0: சரி, எல்லா இடத்துலயும் தட்டி கேட்கக்கூடிய பெண்மணியா இருக்கிறீங்க. நான் என்ன சொல்ல வரேன்றத கேட்கணும் அப்படின்ட்டு. நன்றிம்மா, நன்றி. அடுத்த நேரம் வழிவிடலாம், வருகை தரும் அடுத்த நேரையை சந்திக்கலாம். வணக்கம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற விஷயத்துல பேசிட்டு இருக்கிறோம். வணக்கம், யார் வந்திருக்கிறீங்க? வணக்கம். நலமா இருக்கு, நலமா இருக்கேன். சொல்லுங்க அருண்.
2: என்ன
0: வேணும்?
2: பணிவு வேணும்.
0: பணிவு வேணும், சரி.
2: பணிவு வந்து எல்லாத்தையும் பார்த்து கூடாது. அந்த பணிவு அந்த அவங்க அதிகாரம் பண்றதுக்கு முதல்ல நம்மளுக்கு தகுதி இருக்கான்னு பாக்கணும்.
0: நீங்க மைக் செட்ல எதுவும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏகப்பட்ட எக்கோ அடிக்குது. எங்க இருந்து பேசுறீங்க? வீட்டுல இருந்தா பரவாயில்ல. சரி, நான் என்ன சொல்ல வரேனான்றது ஆறுமுகம் எப்ப சொல்லுவாரு? சொல்லிட்டு பணிவு தானா?
2: ஆமா ஆமா,
0: எல்லா இடத்துலயும் பணிவு இருந்துடலாமா?
2: அந்த பணிவுன்னு நம்ம சொல்றதுக்கு அவங்களுக்கு கேக்குறதுக்கு அதுக்கு முதல்ல அவங்க தகுதி இருக்கான்னு முதல்ல பாக்கணும்.
0: தகுதி பணிவு இல்லையா? சரி, நன்றி ஆரம்பம். நன்றி. பணிவு என்பது முக்கியமாக தேவை. நான் என்ன சொல்ல வரேன் கேட்பதற்கான ஒரு பணிவு வேணும்னு சொல்லியிருக்காரு. அடுத்த நேயரை சந்தித்து விடலாம். உனக்கு மேல வந்திருக்கிறீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா?
3: ஐயா காலை வணக்கம்.

0: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
1: நான் ஈரோடு சூரம்பட்டி வளசிலிருந்து இளங்கோ பேசுறேங்க ஐயா.
0: இளங்கோ ஐயா, சொல்லுங்க ஐயா.
1: நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கே இப்ப தெரியல.
0: என்ன
1: சொல்ல வராங்க தெரியாது,
0: கண்ணை கட்டிரும் போய் மைக்கு முன்னாடி இல்லையா.
1: ஆமா ஆமா, அதனால நிறைய விஷயம் மனசுக்குள்ள நிறைய இருக்குது அப்படிம்பாங்க.
0: அவசரத்துல அண்டாக்குள்ள கைவிட்டாலும் போகாதுன்னு சொல்லுவாங்க, அந்த கதையாய் போச்சு கடைசியில.
1: அவர் வந்து வசனம் பேசு, நான் என்ன நினைச்சேன், பெருமையா வந்து தப்பிங் குடுத்துருவாங்க, நம்மள அப்படி நெருக்கி வச்சிருவாங்க அப்படிங்கிற ஆர்வத்துல நான் போயிட்டேன்.
0: சரி,
1: அப்ப நான் ஒரு பாக்கியத சார், நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு சொன்ன போது, இளங்கோ நீங்க எதுவும் சொல்லாதீங்க, அவரு நீ எதுவும் சொல்லாதீங்க, நான் சொல்றத செய்யுங்க
0: அப்படின்னு
1: நடிப்பு. அதாவது நான் சொல்ற வசந்த பேச முடியுமா முடியாதுன்னாரு.
0: சரி
1: இல்லைங்க, நான் அந்த ஏற்பாடோட வரல, எனக்கு வாய்ப்பு கொடுங்க, உங்களுக்கு வேற வாய்ப்பு தரேன்னு வேற வாய்ப்பு கொடுத்தாரு. அதனால அப்ப நிறைய சமாச்சாரம் நம்ம கிட்ட இருக்கும், அவர் பத்தியில சொல்றேன். ஆனா அந்த சமாச்சாரத்தை எங்க சொல்லுமோ அங்க சொல்ல முடியாது, சொல்லக்கூடிய இடத்த சொல்லணும், சொல்லக்கூடிய இடத்த சொல்லக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். ஆனா என்ன சொல்ல வரேன்னு எனக்கு இப்ப தெரியல.
0: முயற்சியும் பயிற்சியும் திருவணியாக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். வணக்கம் வரைக்கும், அடுத்த நேரம் சந்தித்து விட நேரம் 11:32. வணக்கம், யார் வந்திருக்கீங்க கண்ணாடி மலை நிகழ்ச்சியில்?
2: ஹலோ, காற்று மண்டல தேக்கல் செண்டு மண்டல மக்கம் மதுரை பண்பலையின் கண்ணாடி மலையே அன்பு ஐயா காற்றின் மைந்தார் கார்த்திகை தீபன் அவர்களை வணங்குது. பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம்.
0: சொல்லுங்க சொக்கலிங்கம் ஐயா. என்ன, பெங்களூர்ல இருந்து வரலையா? கேக்குதா? சொல்லுங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா சொல்லுங்க சொக்கலிங்கம் ஐயா.
2: தெரியாம சொல்லலாம். அது மாதிரி கரெக்டா இருந்தா தான் நான் என்ன சொல்ல வரேன்னா அதை கேளுங்கன்னு சொல்லலாம்.
0: கேட்காத பட்சத்துல என்ன பண்ணலாம் சொல்லுங்க ஐயா? எல்லா பேருமே கேட்டுருவாங்களா?
2: கேட்கிற மாதிரி நம்ம பணிவாக அதை தனிந்து சொல்ல வேண்டியதுதான்.
0: பணிந்து சொல்லா கேட்பாங்க.
2: ஆமா,
0: சொல்லும் விதம் வந்து கேட்கக்கூடிய விதத்தை வந்து மெருகேற்றும் அப்படின்னு இருக்கீங்க இல்லையா? சரி, மகிழ்ச்சி பணிவு அப்படின்றத ஐயாவும் கொடுத்திருக்காங்க. வருகை தரும் அடுத்த நேயர் வணக்கம், யார் வந்திருக்கிறீங்க?
3: மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வர பண்பலை நேயர்களுக்கும் அறிவிப்பாளர் கார்த்திகை தீபன் அவர்களுக்கும் உற்சாகமான முற்பகல் வணக்கங்கள் ஐயா. என்ன நான் சொல்ல வர்றத சொல்லலாமா?
0: பேரை சொல்லலையே, எழுதுனல பேரு.
3: அதத்தான் கேக்க, என் பேரை சொல்லலையோ.
0: அதேதான்
3: மறந்துட்டேன். கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில இப்படி ஒரு தலைப்பை நான் கொடுப்பேன் நான் நினைக்கவே இல்லை.
0: நானும் தான் நினைக்கல, இதை கொடுத்துருக்கேன், பாப்போம் என்னதான் வருதுன்ற. சரியா,
3: சரிதா சரிதாயா, எதை சொன்னாலும் சொல்றதுக்கு முன்னாடி
0: நம்ம தெளிவா நீங்க சொல்றத நான் சொல்றத கேட்கணும்.
3: அதை கேட்டாதான் நம்ம கேள்விக்கு பதில் அளிக்க முடியும், விடை சரியா இருக்கும். அது இல்லாம நான் என்ன சொல்ல வாரே, நான் சொல்றது ஏதாவது புரியுதாப்பா?
0: சொன்னாதானே புரியும், அதானே பிரச்சனை.
3: அப்படி கேட்க கூடாது. இப்ப நான் ஒரு வேலை புடிச்சிருக்கேன், 10 நாள்ல முடிக்கேன்னு சொல்லிருக்கேன். 10வது நாள்ல எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, 9வது நாள்ல முடிச்சா நல்லது அப்படின்னு நம்ம பணிவா நம்ம பணியாளர்கிட்ட பணிஞ்சு சொல்றேன்.
0: சரி,
3: ஒரு நாள் முன்னா கூடி முடிச்சாச்சுன்னா நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த இடைவெளியில போயிட்டு வந்துருவேன், இல்லைன்னா போக முடியாத சூழ்நிலையா இருக்கு, கொஞ்சம் தயவு பண்ணுங்க அப்படின்னு
0: பணிவோட சொல்றீங்க. நான் சொல்ல வரத கொஞ்சம் கேளுப்பா அப்படின்ட்டு இல்லையா?
3: ஆமா, அது கேட்டு இந்த 9 நாள்ல முடிச்சாத்தான், இல்ல நீ முதலே பேசிட்ட 10 நாள்ல உனக்கு கணக்கு அப்படின்னா எனக்கு இடையூறு ஆயிரும். என்ன அது விடு, அது திடீர்னு வந்த ஒரு ஃபங்க்ஷன்.
0: சரி, இப்ப ஏதோ நடந்திருக்கு, அதை மட்டும் இப்ப ரிப்பீட்ல வருது நீங்க சொல்றதை கேட்டோம்னா. சரி, பணிவுன்னு எடுத்துக்கிறவா என்ன சொல்ல வரேன் அப்படின்றதுக்கான பணிவோட நம்ம சொன்னோம்னா அவங்க கேட்டுக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிறவா? மகிழ்ச்சி வருகிறோம், அடுத்த நேரம் சந்தித்து விடலாம். வேறு கோணங்கள் நிறைய நம்ம வந்து சிந்திக்கலாம், ஒரே கோணம் அப்படின்னு போய்கிட்டு இருக்கோம்.

0: வணக்கம் யார் வந்திருக்கிறீங்க?
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம்.
1: தூத்துக்குடி மாவட்டம் உழக்கார் பாபு.
0: சொல்லுங்க பாபு. ஐயா,
1: அதாவது நான் என்ன சொல்ல வர்றேன்னா, முதல்ல கேளுங்கள், பிறகு பேசுங்கள்.
0: பேசுங்களா? சூப்பர்.
1: அதாவது முதல்ல கேளுங்க. திருமணமும் பருத்தோணும்.
0: செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம். நேரம் 17:38. நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் மையப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கட்டும். வருகிறோம். அடுத்த நேரம் வணக்கம்.
2: அகில இந்திய வானொலிக்கும் அன்பிற்கும் விருந்தினர்களுக்கும் விராட்டிபுத்த பாண்டியராஜன் காலை நேரம் வணக்கம்.
0: எங்க நடந்துகிட்டே பேசுறீங்களா பாண்டியராஜனையா? நில்லுங்க நில்லுங்க, அதிர்தா இல்லையா? சொல்லுங்க
2: ஐயா. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த வார்த்தைக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குங்கய்யா. அந்த மரியாதையை ஏற்படுத்தணும்னா முதல்ல வந்து அன்பா பேச கத்துக்கணும். இவர் பேசினாலே நம்ம எல்லாத்துக்குமே பிடிக்குமே. இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கிடுவான், அப்புறம் நம்ம பேசுவோம் அப்படின்னு மத்தவங்க மனசுல இடம் பிடிக்கணும்யா. அப்பத்தே நான் என்ன சொல்ல வரேன்றது அவங்க போய் ஏத்துக்குவாங்க, புரிஞ்சுக்குவாங்க. நான் இன்னைக்கு பண்பலையில இந்த தலைப்புல பேசுறேன் அப்படின்னு ஒருத்தவங்ககிட்ட வந்து சொல்ல போறேன்னு வச்சுக்கோங்களேன், மனப்பான்மை வந்தா எல்லாமே வச்சுங்க. வாய்ப்புக்கு மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.
0: நன்றி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும்

0: மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் இருந்திருக்கின்றோம். நான் என்ன சொல்ல வர்றேனா அப்படின்ற ஒரு மையக்கருத்தை வைத்து நேருடைய பல்வேறு கோணங்களில் இந்த சொற்றொடர் எங்கே நம்ம பயன்படுத்துகின்றோம், இதற்காக பயன்படுத்துகின்றோம். இந்த சொற்றொடர் சிறிதாக இருந்தாலும் இதனுடைய வீரியம் பெரிது, அது சொல்லக்கூடிய வார்த்தைகளுடைய வலிமை பெரியது. அது யார் சொன்னால் சரியாக இருக்கும், எங்கே நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எடுபடாமல் போகும், யார் சொன்னால் கேட்பா, இப்போ இருக்கக்கூடிய விஷயங்களில் இது நடக்குதா நிகழுதா, எல்லாமே வந்து கைக்குள்ள கணினியாக வந்துவிட்டதுக்கப்புறம் ஆசிரியர்கள் சொல்கிறத கூட அதை தாண்டி நிறையா தேடல் இருக்கிறப்ப அந்த கவனிப்பு தன்மை நம்மக்கிட்ட இருக்கா, நம்மளுடைய தலைமுறைகிட்ட இருக்கா, இல்லை வரக்கூடிய தலைமுறைகிட்ட இருக்கும் அப்படின்ற பல்வேறு கோணங்களை நம்ம வந்து மையப்படுத்தி பேசிக்கொண்டிருக்கின்றோம். வருகை தரும் அடுத்த நேயரை நாம் சந்தித்து விடலாம். கண்ணாடி மலைகள் இணையக்கூடிய அடுத்த நேயர் யார், வணக்கம்.
1: வணக்கம் சகோதரருக்கு.
0: வணக்கம். நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேம்மா.
1: என்ன சார் வார வருஷம் நீங்க தலைப்பு கொடுப்பீங்க, எங்களுக்கு அது மகிழ்ச்சியா இருக்கும், கொடுக்க மாட்டீங்க சார்.
0: கொஞ்சம் வேலையா போச்சு, வர்றேன்.
1: இன்னே கொடுங்க சார்.
0: நான் என்ன சொல்ல வரேன்னா, கொஞ்சம் வேலையில இருக்கேன், வர்றேன். சரியா?
1: சரி சார்.
0: சொல்லவே வேணாம்ன்றீங்களா?
1: அமைதியாக
0: வந்துடணும் அந்த இடத்துல, நம்மளுடைய சொல்லாடல வந்து குறுக்கீடு செய்யாம வந்துடணும் இல்லையா? வார்த்தைகளுக்கு வலிமை உண்டு, அதை தேவையான இடங்கள்ல பிரயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு இருக்கீங்க. சரியா? சரி, நன்றி, நன்றி. வருகை தரும் அடுத்த நேரை சந்தித்து விடலாம். யார் வந்திருக்கீங்க? வணக்கம், கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி. வணக்கம், வந்திருக்கீங்க.
2: வணக்கம்.
0: வணக்கம், வணக்கம். சொல்லுங்க, சொல்லுங்க.
2: ராமேஸ்வரத்துல இருந்து எஸ்பி ரவிங்க.
0: சொல்லுங்க ரவி ஐயா.
2: நல்லா இருக்கீங்களா?
0: நலம், நலம், நலமே பிள்ளைங்க.
2: அதாவது ஒரு பொன்மொழி படித்தேன்.
0: சரி.
2: எல்லோரிடமும் எப்பவும் பேசிக்கொண்டே இருக்காதீர்கள், எதிரில் இருப்பது எருமை மாடாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எருமை மாட்டுல வளரஞ்சா ஒண்ணு அது தெரியாதுல்ல, அது வாட்டி நிக்க. அது மாதிரி இருக்காங்க, மக்கு இருக்காங்க, அவங்கிட்டலாம் போய் நம்ம கருத்து சொல்லிட்டே இருக்காது.
0: அதனால செவி சாய்க்காத நபரிடம் நம்ம பேச்சை குறைத்துக் கொள்வது நல்லது
2: அப்படின்னு
0: இருக்கீங்க. என்ன பிரச்சனைனா, நமக்கு வியர்வை சுரப்பிகள் இருக்கு, அந்த உயிரினத்துக்கு வியர்வை சுரப்பிகள் கிடையாது, அதனால குளிர்விப்பதற்காக அப்படி நிற்கும். சரியா?
2: சொல்லவே தேவையில்லை.
0: சரி, ஒன்றும் பண்ண முடியாது. நன்றி, நன்றி ரவி, நன்றி ரவி. மாடு அப்படின்றதுக்கான சொல் அதனுடைய அர்த்தம் செல்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாடல்ல மற்ற எவை அப்படின்றதான் மாட்டுப்பொண்ணெலாம் சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு செல்வம் சார்ந்த ஒரு நம்மை அண்டிய வாழக்கூடிய ஒரு உயிரினம். வருகிறோம் அடுத்த நேயர், வணக்கம். யார் வந்திருக்கிறீங்க? நேரம் 11:26, கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி இணைந்திருக்கின்றோம்.
3: வணக்கம் சார். கார்த்திகே தீவன் சார், வணக்கம்.
0: வணக்கம், வணக்கம் ஐயா.
3: நான் மதுரையிலிருந்து மணிமாறன் பேசுறேன்.
0: சொல்லுங்க மணிமாறன் ஐயா.
3: சார், நான் உயிரெழுத்துல ஒரு 12 வார்த்தைகள் சொல்லணும்னு சொல்ல பிரியப்படுறேன்.
0: உயிரெழுத்து 12 வார்த்தைகளா?
3: 12 வார்த்தைகள்.
0: சரி, இதுக்கும் இந்த தலைப்புக்கும் சம்பந்தம் இருக்கு
3: இல்லையா? அதேதான், அதேதான். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அன்பாக இருக்க வேண்டும், ஆனந்தமாக இருக்க வேண்டும், இனிமையாக இருக்க வேண்டும், ஈகையுடன் இருக்க வேண்டும், உழைக்க வேண்டும், ஊக்கத்துடன் இருக்க வேண்டும், எளிமையாக இருக்க வேண்டும், ஏற்றத்துடன் இருக்க வேண்டும்,

0: ஐக்கியமாக இருக்க வேண்டும். ஐக்கியமா வீட்டுல வீட்டிலேயே நண்பர்களே ஐக்கியம்
1: இணக்கம்
0: ஐக்கியமா இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எதையும் ஓட்டம் பிடிக்க கூடாது, எதையும் பயந்து ஓட்டம் பிடிக்க கூடாது. அவையாரை பின்பற்ற, அவையாரை பின்பற்றி இருக்க வேண்டும் சொல்லுவாங்க.
1: அவையின் மொழியை பின்பற்ற வேண்டும். மகிழ்ச்சி, நல்ல நல்ல. இதை எப்ப எழுதுனீங்க?
0: நீங்க
1: சொல்ல வந்த விஷயங்களை அடுத்த நேயர். வணக்கம், யார் வந்திருக்கீங்க? வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
2: நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னா, இப்ப ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு வைங்க சார். ஒருத்தர் சொல்றதா ஒருத்தர் வந்து கேட்டுட்டு அப்புறம் பேசணும்.
1: சரி,
2: அவங்கள பேசவே விடாம பேசினா அது பிரச்சனை வந்து தீரவே தீராது எப்பயுமே. அதாவது உணர்வுகள்

0: நான் என்ன சொல்ல வரேனா அப்படின்னா, இப்ப ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு வைங்க
1: சார்,
0: ஒருத்தர் சொல்றதா ஒருத்தர் வந்து கேட்டுட்டு அப்புறம் பேசணும்.
1: சரி,
0: அவங்கள பேசவே விடாம பேசினா அது பிரச்சனை வந்து தீரவே தீராது எப்பயுமே. அதாவது உணர்வுகள் கொடுக்கணும் சொல்றேன், ஒரு மனிதர் மனநிலை அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் உணர்வு கொடுக்கணும். அதை கேட்டுட்டு அப்புறம் அவங்க அப்படி பேசினாங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப இன்னொரு விஷயம் சார், இப்ப ஒரு பிரச்சனை நமக்கு தாங்க முடியாத பிரச்சனை இருக்கு, நம்ம ஒருத்தர்கிட்ட போய் சொல்றோம் வைங்க, அது அவங்க சரியாவே கேட்கறது கூட கிடையாது. கேட்காம நம்ம சொன்ன உடனே அப்படியே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க.
1: இல்ல, அந்த அறிவுரை குடுக்கறது நல்லதா இல்ல தீயதா? அட்வைஸ் வந்து நம்ம
0: அறிவுரை குடுக்கலாம் சார், முழுசா நம்ம என்ன சொல்ல வர்றோம்னு சொல்லாமலே நம்மள திருப்பி திருப்பி பேசினா நம்ம ஏண்டா அவங்ககிட்ட போய் சொல்றோம்னு ஆயிருதுல சார்.
1: இல்ல, அதான் நான் கேட்க வரேன், இப்போதைக்கு அந்த அணுகுமுறை இப்போதைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இல்லையே, என்ன காரணமாக இருக்கும்?
0: என்ன சார்,
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அந்த அணுகுமுறை இல்லையே, காரணம் என்னவாக இருக்கும்?
0: என்னோட
1: உணர்வுல இருந்து
0: என்ன படுதோ உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே அப்படிங்கறது மாதிரி நீதான் நீதிபதின்னு நமக்கு எது நல்லது தோணுதோ அதை மட்டும் கட்டுப்பாடா வச்சு நம்ம எப்படி செயல்படுத்துறோமோ அப்படி செயல்படலாம் சார்.
1: அது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு சொல்லுவாங்க, நம்ம குற்றம் செய்தால் நம்ம வக்கீலாகவும், மற்றவர்கள் குற்றம் செய்தால் நீதிபதியாகவும் மாறுகிறோம். பாத்தீங்களா, நன்றி புஷ்பலதாமா. வருகிறோம் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் நான் என்ன சொல்ல வரேனா அப்படின்ற விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கோம். வணக்கம், வருகிறோம் அடுத்த நேயர். வணக்கம் வணக்கம்.
2: தேனி மாவட்டம் சின்னமுல் சசிகலா பேசுறேன்ப்பா.
1: சசிகலாமா, சொல்லுங்கம்மா.
2: என்ன சொல்ல வர்றேன்னா, நான் வாழுவர யாருக்கு எந்தவித இடையூறு இல்லாம,
1: சரி,
2: மனசால யாரையும் காயப்படுத்தாம நம்ம வாழுவர பிறருக்கு உபயோகமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் அப்படிங்கறதான்ப்பா என்னுடைய நோக்கமே சொல்ல வர்றதெல்லாம். இயற்கை வந்து நம்ம கிடைத்த வரம், அந்த வரத்தை வந்து நம்ம வந்து உருவாக்க முடியாது இல்லப்பா. ஒரு முறை வந்து படைக்கப்பட்டா மீண்டும் வந்து வளராதுப்பா அது. அதனால நம்ம என்ன செய்யணும்னா, அந்த கிடைத்த வளத்தை வந்து எல்லோரும் பயன்படுத்தும் வகையில மாசுபடுத்தாம காப்போம் சொல்லி எல்லாரும் ஒவ்வொருவரும் மன உறுதி கொள்ளணும்ப்பா.
1: இப்ப
2: வந்து மழை பெய்யக்கூடிய காலம், தென்மேற்கு பருவ காற்று காலம் வடகிழக்கு தொடங்க போகுது. ஆனா மழையினுடைய அளவு குறைஞ்சிருச்சுலப்பா. அதுக்கு என்ன காரணம், நம்மளுடைய செயல்பாடு தானப்பா. அப்ப வருங்காலமே வந்து இளைய தலைமுறைகிட்ட இருக்குது. அப்ப அந்த இளைய தலைமுறைக்கு நம்ம மாசடையாம இந்த செல்வத்தை கொடுக்கணும்லப்பா. நிறைவாகப்பா நம்ம இளம் தலைமுறையதுக்கு வந்து எப்படியும் வாழலாம் அப்படிங்கிற கற்றுக் கொடுக்க கூடாதுப்பா. இப்படித்தான் வாழணும் சொல்லி கற்றுக் கொடுக்கணும்ப்பா. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று உடல் நலத்தையும் மனநலத்தையும் காத்து வருங்காலம் ஒளிமயமாக மாற வேண்டும் சொல்றதப்ப நான் வந்து சொல்ல வந்திருக்கேன்.
1: சரி, உங்களுக்கு குரல் கணீர்னு இருக்குது, உங்களுடைய கருத்து செறிவு நல்லா இருக்குதுமா. பிரதிபலிப்பு தெரிகிறது
2: இன்னும். 67
1: வயசு ஆயிடுச்சு. சரி, ஆனா பண்பலைகளுக்கு பிடித்தமான ஒரு சொல்றதை கேட்க மாட்டீங்களா அப்படின்னு நிறைய பல தடவை சொல்லிருப்பீங்களா நீங்க. மகிழ்ச்சி. வணக்கம், வருகிறோம் அடுத்த நேயர். வணக்கம், யார் வந்திருக்கீங்களா? 31:54. வணக்கம்
3: வணக்கம் வணக்கம் ஐயா, தூத்துக்குடி மாவட்டம் மடத்தூர் ஆரம்ப ராமகிருஷ்ணன். நீங்க தலைப்பு என்னங்க?
1: அப்படி வாங்க, நாங்க ஒரு கோட்ல போய்கிட்டு இருக்கோம், திடீர்னு உள்ள தலைப்பை கேட்டா என்ன சம்பிச்சு நிக்கிறோம். இன்னும் அரை மணி நேரத்துக்கு கேட்டுட்டு வாங்க, வி ஆர் வெயிட்டிங். வருகிறோம் அடுத்த நண்பரை சந்திக்கலாம். வணக்கம்
4: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
4: புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராஜ் கீரங்குடி கிராமத்திலிருந்து அசோக்குமார் பேசுறேன். கார்த்திகை தீபன் சார், வணக்கம் சார்.
1: சொல்லுங்க அசோக்குமார் ஐயா.
4: இப்ப என்ன சொல்ல வரேன்னா, எங்க அப்பா சொன்னதை தாயா நானும் சொல்ல
1: வர்றேன்.
4: எங்க அப்பா வந்து எனக்கு பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, உண்மையாக இருக்க வேண்டும், பொருள் மீது ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்ப்பாருங்க. தாயா நானும் நம்ம நேயர்களுக்கு சொல்ல வரேன்.

0: கண்டிப்பாக. அப்போ அந்த காலத்தில் வந்து சொல்கிறத வந்து பின்பற்றக்கூடிய நமக்கு கொஞ்சம் பயம் இருக்கும், பெற்றோர்கள் மேலே ஆசிரியர்கள் மேலே பயம் இருக்கும். இப்போ எப்படிங்க ஐயா இருக்குது உங்களுடைய கண்ணோட்டத்தில், ஜென் ஜி ஜென்ரேஷன் சொல்கிறோம் இல்லையா?
1: இப்போ என்னோட கண்ணோட்டத்தில் நான் இப்போட அப்பாவுக்கு பயமாக தயாராக இருக்கேன். ஆனால் இப்போ உள்ள ஆசிரியர் மாணவர் உறவுங்கிறது பயம் இல்லாமல் போச்சுங்க. என்னோட ஆசிரியரை இப்ப பார்த்தாலும் நான் அப்படியே பணிஞ்சு வணக்கம் வச்சு ஒரு பயம் கலந்த வணக்கத்தோட
0: பயம் இருக்கும்ல, ஐயோ
1: மனசுல இருக்கும். பக்கத்துல நின்றுட்டு போறேன்னு ஐயா, என்னோட ஆசிரியர் பார்த்தா கூப்பிட்டு ஐயா உட்காருங்க வாங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்படியே ஒரு பயம் கலந்த வணக்கத்தோட சொல்லுவேன். ஆனா இப்ப உள்ளவங்க ஆசிரியரையும் மதிக்கிறது இல்ல,
0: மாணவர்கள் நன்றிங்க.

0: கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் இன்றைக்கின்றோம் நேயர்களே. நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்ற விஷயத்தை நேயர்கள் இதை இந்த வார்த்தை சொற்றொடரை எந்த கோணத்தில் நம்ம எடுத்துக்கலாம், எப்படி இது சொல்லப்படுகிறது, எந்த நேரத்தில் சொல்லப்படுகிறது, இது சொல்லப்பட்டதனுடைய விளைவு, சில நேரங்களில் சொல்லாமல் இருக்கிறதும் நல்லது தானங்க அப்படின்னு பல கோணங்களில் நேயர்கள் அவங்களுடைய கருத்துச் செறிவுகளை கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் கொடுத்துக்கிட்டே வராங்க. வருகை தரும் அடுத்த நேயரை நாம் சந்தித்து விடலாம். வருகை தரும் அடுத்த நேயர் யார் வந்திருக்கீங்க கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சிக்கு?
1: பொறுமை தேக்கன் திறமை வந்து சின்ன வயசுல 5 வயசுல ஆசிரியர் சொல்றத கேட்கணும், 20 வயசுல அப்பா சொல்றத கேட்கணும், 40 வயசுல தாத்தா சொல்றத கேட்கணும்னா அந்த மாதிரி.
0: 40 வயசுல தாத்தா என்ன நடுவுல ஏற்பட்ட ஜம்ப் பண்ணி வந்துட்டீங்க, மறுபடியும் சொல்லுங்க.
1: பெரியவங்க சொல்றதையும் கேட்கணும்,
0: பெரியவங்க சொல்ற கேட்கணும்,
1: ஆசிரியர் சொல்றத கேட்கணும், அப்பா சொல்றத கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில முயற்சி திருவடி ஆக்கும், பொறுமை வந்து கடலின் பெறுது, அதே மாதிரி முயற்சி உடைய ரியாட்சி அடையாதுன்ற மாதிரி வெற்றி வரலாம்ன்றது என்னுடைய கருத்து.
0: நன்றிங்க, நன்றிங்க. பெரியோர்களை மூத்தோர் சொல் சான்றோர் சொல் வந்து கேட்கணும் அப்படின்றது முக்கியமானது. ஏன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டா அப்படின்னு ஒரு வினை எச்சத்தை கொடுத்துருப்பாங்க. வழக்கு வருகிற அடுத்த நண்பர் வணக்கம்.
2: வணக்கம்
0: சொல்லுங்க.
2: என்ன சொல்ல வரேன்னா, கண்ணாடி மாளிகைக்குள்ள வந்து நான் பேசுறது வந்து கண்ணாடி மாளிகைக்குள்ளே தங்கிடக்கூடாது.

0: அது வந்து பிரதிபலிக்கணும், ஊடுருவி செல்லணும்.
1: கண்டிப்பா.
0: அதாவது அதே மாதிரி நீரும் எப்படி தண்ணி மழை பெஞ்சோம்னா நிக்காம வெளியில உருண்டு ஓடுதோ, அதே மாதிரி நாம சொல்றது வந்து நாம அது ஓடி எங்கெங்க கலக்கணுமோ அங்க கலந்து கடல்லையும் சமுத்திரத்துலயும் கலக்கணும். ஆனா இப்போதைக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போதைக்கு கலக்கிறதுக்கு வழியே இல்லாம போச்சு. ஏன்னா ஆறு ஏரி குளம் எல்லாத்தையுமே கட்டடம் ஆயிடுச்சு.
1: நடந்த விஷயம் பாத்தீங்களா என்ன நடந்ததுன்னு? அதனுடைய வழித்தடங்கள்ல வீடு கட்டி வச்சதுக்கு அப்புறம் நம்ம பேரிடரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு இல்லைங்களா?
0: வந்துருச்சு. அதனாலதான் நம்மளுக்கு அதான் இறக்கப்பட்டுதான் நம்ம மேல கடவுள் நம்மளை
1: பாதுகாப்பதற்காக வசந்தி கனியுடைய ஒரு வழிகாட்டுதல் என்னவா இருக்கும்?
0: அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் வயல்வெளிகள், கால்வாய்கள், அதே மாதிரி நம்ம கொலைக்கால்னு சொல்லுவாங்கல்ல,
1: கொலைக்கால்
0: குளங்கள், இதெல்லாம் வந்து நாம வந்து எந்த காரணத்தை கொண்டு பில்டிங் கட்டக்கூடாது, கட்டடங்களே எழுப்பக்கூடாது. அது நிறைய இடங்களா, அது பள்ளிக்கூடமா இருக்கட்டும், எல்லாமே வந்து கட்டடமா மாறிடுச்சு. அப்ப எப்படி அந்த தண்ணி வந்து போகும்? நம்மளுக்கு வந்து நாம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற நம்மளுக்கு தடை பண்ணிக்கிட்டே இருந்தா நம்மளால போக முடியாது. அதே மாதிரி அப்ப அந்த மழை பெஞ்சிச்சுன்னா எப்படி அது போய் சேரும் அந்த சமுத்திரத்தை?
1: கண்டிப்பா. நீங்க சொல்ல வரக்கூடியது மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வை. அதனால நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், நீங்க சொன்ன மாதிரி கண்ணாடி மாளிகைக்குள்ள இருக்காது, பல லட்சம் மக்களை சென்றடைந்து கொண்டிருக்கின்றது காற்றலை வழியாக, இல்லைங்களா? இல்லைங்கம்மா. சரி, நன்றி நன்றி. வருகிதம் அடுத்த நேயர் வணக்கம். யார் வந்திருக்கிறீங்க? 11:39:35 வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் வந்திருக்கிறீங்க?
2: ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரத்திலிருந்து பேசுறேன்.
1: சுமதியா? சொல்லுங்க. சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா.
2: நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ரொம்ப சூப்பரா இருக்கு.
1: அதாவது
2: மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையை கேட்டு கேளுங்க, கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. அதான் நான் சொல்ல வரேன் சார்.
1: சரி, கேட்டு பயன்பெறுங்கள் அப்படின்றீங்க.
2: ஆமாங்க ஆமாங்க, டெய்லி அது நிச்சயமா தான் சார். ஒரு வேத சாதனங்கள்ல கேட்க முடியாததெல்லாம் நாங்க நிகழ்ச்சி எல்லாம் ரேடியோல கேட்டு ரொம்ப பயனடைகிறோம்.
1: கண்டிப்பா, தொடர்ந்து கேளுங்க. உங்களை மாதிரி விலைமதி பெற்ற நேயர்களுடைய எண்ணிக்கை தான் எங்களுக்கு பலம் சேர்க்கும் இல்லையாம்மா.
2: நன்றி
1: நன்றி. வருகிறோம் அடுத்த நேர் வணக்கம். யார் வந்திருக்கீங்க? நேரம் 11:40. கண்ணாடி மலை நிகழ்ச்சி.
3: வணக்கம் சார். வணக்கம் சார்.
1: வணக்கம்.
3: நான் ஆசை மருத்துவப்பட்டிருந்து அழகர்.
1: அழகர், சொல்லுங்க அழகர். ஐயா,
3: ஆமா வந்து சார், பெரியவங்க வந்து சின்ன பையங்க பொறுக்கவங்க மதிக்க மாட்டாங்க சார்.
1: அதானே.
3: வாத்தியாரு அதை வந்து குழந்தைங்களை வந்து அவங்க நல்லா சொல்லி கொடுக்குறாங்க, இவங்க வந்து மதிக்கிறது இல்ல டீச்சர் வாத்தியார்களை.
1: சரி,
3: கொஞ்சம் அவங்க வந்து என்னத்துக்கு இப்படி பண்றாங்கன்னு தெரியல. அவங்க வந்து அவங்க போக்குல போறாங்களா இல்ல பெற்றோர்களை சொல்ல கேக்குறாங்களான்றது தெரியல. அதான் சார் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அவங்க வந்து இப்ப வந்து நல்ல ஒரு பாதையில போறதுக்கு கொஞ்சம்
1: இரண்டு பேருடைய
3: இரண்டு
1: பேருக்குமே பொறுப்புகள் உண்டு. நிறைய நேரங்களில்
3: அந்த முடி வந்து கொஞ்சம் சரியில்லாம வெட்டிக்கிறாங்க.
1: அப்படி நீங்க சொல்லக்கூடாது, அதெல்லாம் புள்ளிங்கோ ஸ்டைல். நீங்க எல்லாம் சொன்னீங்கன்னா மண்டையில கொடை வச்சிருப்பாங்க நம்ம பசங்க, தெரியுதா? அந்த காலத்துல நம்ம வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் போச்சு. பிடி மாஸ்டர் அடி வெளுத்துருவாரு
3: சார். அது வந்து நம்ம செய்ய வேண்டியதான் சார். அது வந்து மன வருத்தத்தை தரும் சார். கொஞ்சம் ஒழுக்கம் இல்லாத நிலைமைக்கு போறாங்க சார்.
1: இருக்குது, சில இடங்கள்ல இருக்குது. அதை நெறிப்படுத்த வேண்டியது சமூகத்தின் கடமையும் கூட.
3: இருக்காங்க சார். அது வந்து கொஞ்சம் அந்த பாதை மாறி போற மாதிரி தெரியுது சார். பாதை மாறி போறாங்க.
1: சரி, அதை நம்ம பண்படுத்த வேண்டும். அது தொலைநோக்கு பார்வையோட பார்க்க வேண்டும். நம்மளுடைய இளைய தலைமுறை
3: பெற்றோர்களையும் டீச்சர் பெரியவங்களும் மதிக்கணும் சார். மதிக்க மாட்டாங்க பொறுத்தவங்க.
1: ஓஹோ,
3: ஆமா. கொஞ்சம் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இல்லையோ என்னன்னு தோணுது.
1: நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு நீ வந்து அந்த வண்டி தான் வாங்கி கொடுக்கணும்னு வாங்கிட்டு இங்க இருந்து சர்ன்னு ஃபிளைட் மாதிரி போறாங்க. நம்ம என்ன பண்றோம்?
3: ஆமா சார்,
1: பதறுது பதறுது நமக்கு. சரி, பாப்போம் என்னதான் நடக்குதுன்ற. வருகிறோம் அடுத்த நேரையை சந்திக்கலாம். வணக்கம். யார் வந்திருக்கீங்க? கண்ணாடி மளிகை. நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். வணக்கம். வணக்கம்
4: வணக்கம்
1: வணக்கம்.
4: சார் பேர் ஜெயா.
1: சொல்லுங்க ஜெயாமா.
4: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா.
4: சார், எனக்கு என்னோட கருத்து என்னன்னா, நம்ம வந்து பிள்ளைல வளர்க்கறது வந்து நம்ம தாயை பார்த்து பிள்ளைகள் வளரும். நான் எங்க அப்பா அம்மாவை பார்த்து வளர்ந்தேன், எங்க அப்பா அம்மா பார்த்து வளர்ந்ததுனால நான் நல்லா வளர்ந்தேன். என் பிள்ளைல அதை பார்த்து வளருது. எனக்கு பேரம்பத்திலாம் இருக்காங்க சார். எல்லாருமே அதே இப்ப வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கோம். குடும்பமும் நல்லா இருக்கு.

0: இன்னொன்னு வந்து நம்ம வீட்டுல வந்து கண்டிப்பா மரங்களை வச்சு வளர்க்கணும் சார். வளர்த்தோம்னா இப்ப நான் வேப்ப மரம் வச்சு வளர்த்திருக்கேன் எங்க வீட்டு முன்னாடி. அதை பாத்தீங்கன்னா அந்த தெருவிலேயே எங்க வீட்டுல மட்டும்தான் மரம் இருக்கு. எல்லாருமே எங்க வீட்டுல வந்து இழைப்பாருவாங்க. அதே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் தானே சார்.
1: கண்டிப்பா
0: நடந்தாலே வாழ்க்கையில வந்து எந்த ஒரு சரிவையுமே நம்ம சந்திக்க மாட்டோங்கிறது என்னோட கருத்து சார்.
1: அந்த கூட்டு குடும்ப முறைகள்லாம் இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இல்லையா?
0: குறைஞ்சிருக்கு சார். ஆனா இப்ப எங்க தாத்தா எங்க அப்பா எல்லாம் நாங்க கூட்டு குடும்பமா இருந்தோம். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு 5 பிள்ளைங்க சார். ஆனா என் பிள்ளைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் என்னை கூப்பிட்டு ஆசீர்வாதம் வாங்காம இருக்காது. நானும் அப்படிதான் சார். எங்க அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் அவங்க கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கினேன். அப்படிங்கும் போது அந்த பிள்ளைகள் இன்னைக்கு என் பையனும் 2 பேர் பொண்ணு 3 சார். பையன் எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் இது இல்லாம ஒரு முன் உதாரணமா எங்க அப்பாவை மாதிரி வாழ்ந்துகிட்டு
1: இருக்கிறான்.
0: அதுக்கு காரணம் எங்க அப்பா அம்மா தான் சார். அப்படிங்கும் போது தாய் சவப்ப சொல்ல கேட்டா அதுக்கடுத்தது ஆசிரியர். முதல்ல வந்து தாய் தானே சார் எல்லாமே. இப்ப நான் வீட்டுல சண்டை போட மாட்டேங்கும் போது என் பிள்ளைகள் வந்து புருஷன் கிட்ட சண்டை போடுறோம். ஒரு பெரிய விஷயம் தானே சார். நம்ம பார்த்து பிள்ளைகள் வந்து நல்லா இருக்குது இல்லையா சார்?
1: கண்டிப்பா. மாதா பிதா குரு அடுத்துதான் தெய்வம் வச்சிருக்காங்க இல்லையா?
0: கண்டிப்பா சார். இப்ப பிள்ளைகள் வந்து கோயிலுக்கு போறதோட இப்ப என்னைய வந்து வணங்கும் போது அவங்களுக்கு எல்லா உரிய ஆசீர்வாதங்களும் இருக்கு இல்லையா? தாய வணங்கும் போதே அவங்களுக்கு எல்லாமே நன்மைகள் அவங்களுக்கு கிடைச்சிருது இல்லையா?
1: ஆனா நல்லா ஐசு வைப்பாங்க நம்ம பசங்க. அம்மா கிட்ட கேட்டுட்டா நடந்துரும் அப்படின்னு அதை மறக்க முடியாது.
0: இப்ப உள்ள காலத்துக்கு அப்படி இருக்கிறாங்க அப்படிங்கறதே நமக்கு ஒரு தாய்க்கு ஒரு
1: பெருமை. பிள்ளைக்கு பிடிச்சதை வாங்கி கொடுப்போம். ஆனா எது தேவை அப்படின்றத உணர்ந்துட்டு வாங்கி கொடுக்கணும். அது
0: நான் கூட என் பையன் அந்த வகையில ரொம்ப தெளிவு சார். செலவே பண்ண மாட்டான்.
1: உங்க பையனை பாக்கணும் போல இருக்கு எனக்கு. எங்க இந்த
0: தாய்க்கு மரியாதை கொடுத்து 1 ரூபாய் செலவழிக்கணும், ஏமா அந்த 1 ரூபாயை செலவு பண்ணணும்.
1: அந்த காலத்துல அப்படி இருப்பையனா? பேர் என்ன?
0: கண்டிப்பா சார். ரொம்ப நல்ல பையன் சார். என் பையன் ஒரு பெரிய பையன். பெரிய பையன் சின்ன பையன்
1: எங்க பக்கத்துல இருந்து இருக்கிறாரா? எனக்கு டவுட்டா இருக்கே.
0: அப்படியா? நான் உங்களுக்கு லைன்ல வரும்போது ஒரு நாள் கான்பரேஷன் கால் போடுறேன் சார். பையன் கோயம்புத்தூர்ல கடல் மிட்டாய்க்காம வேலை பார்க்கான் சார்.
1: சூப்பர் சூப்பர். நல்லது நல்லது. நல்ல ஒரு பிள்ளை வளர்த்துக்கீங்கன்றது பெருமை. நன்றி. பண்பலையின் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைக்கும். வருகை தரும் அடுத்த நேயர் வணக்கம். யார் வந்திருக்கிறீங்க கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில்?
2: ஹலோ சார்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: என்ன சொல்ல வரேன்னா, என்னோட நெடுநாள் கோரிக்கை உங்ககிட்ட சொல்ல வரேன்.
1: சொல்லுங்க, பெயர் சொல்லுங்க.
2: என் பேர் கொண்டையம்பட்டி முத்துராசா. வாடிக்க வர
1: நேரம்
2: சார். அதாவது வந்து சினி நிகழ்ச்சி மட்டும் 12 மணிக்கு போறீங்கல்ல, சினேகதற்கு ஒரு மணி நேரம் ஒதுக்கி போடுறேன் சார். 8 மணிக்கு பாட்டு வருமா நிகழ்ச்சி வந்தா புது பாட்டா கேக்குறீங்க. எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கிற சார், பழைய பாட்டா கேக்குறீங்க.
1: 1 to 2 மணி வரைக்கும் உங்களுக்கு வசந்த காலங்கள் பாட்டு அப்படி இனிமையா பாருங்க
2: சார். வசந்த காலத்தை நீங்க போறீங்க,
1: உங்களுக்கு பாட்டு வேணுமா
2: சார்? நாங்க பழைய பாட்டா நாங்க கேட்கல.
1: சரி,
2: ஆட்ட காலத்துல வந்து ஒரு இதா போட்டீங்களா? நாங்க பழைய பாட்டை கேட்டா நீங்க ஆள் தகன பாட்டு போடாம அந்த புது புது பாட்டா
1: இருங்க. நம்ம பிள்ளைகிட்ட சொல்லிடுவோம், ஐயா அப்படி கேட்டிருக்காங்க, என்ன அப்படி பண்றீங்கன்னு கேட்டுருவோம். விடுங்க, அவ்வளவுதானே உங்களுக்கு.
2: 8 மணிக்கு பாட்டு வாங்க நிகழ்ச்சி வந்தா அதுக்கு எல்லாம் பழைய பாட்டை கேட்டா புது பாட்டா கேளுங்கன்றீங்க. எங்களுக்கு பழைய
1: பாட்டு 8 மணிக்கு அப்படி ஃப்ரெஷ்ஷா கிளம்பணும் இல்லையா? நம்ம அந்த 10-11 மணிக்கெல்லாம் தேனும் பழம் தான் கேட்டா அப்படி ரம்மியமா இருக்கும் இல்லையா? அது ஒன்று இருக்குல்ல.
2: எங்களுக்கு 1 மணி நேரம் ஒதுக்கி எங்களுக்காக நாங்க.
1: சரி விடுங்க, பேசிடுவோம். பேசிடுவோம் பேசிடுவோம், கண்டிப்பா பேசிடுவோம். நன்றி. நீங்க சொல்ல வர்றது வந்து எனக்கு பழைய பாட்டு வேணும் இருக்கீங்க. சரி, நன்றி, வணக்கம். வருகை தரும் அடுத்த நேயர் வணக்கம். பழைய பாட்டு கேட்குறப்ப ஒரு ரம்யமா இருக்கும். வார்த்தைகள் புரிஞ்சிச்சு இல்லையா? இப்பதான் என்னன்னே தெரியல. சரி, அடுத்த நேயர் வணக்கம். ஐயோ, பாட்டுன்னு வேற வருது. சொல்லுங்க
3: ஐயா. வணக்கம்.
1: வணக்கம்.
3: ஈரோடு வெட்டுக்காட்டல் தங்கம்யா.
1: ஆ சொல்லுங்க. ஈரோடுல இருந்து
3: தங்கவேல்.
1: சொல்லுங்க தங்கவேல்.
3: ஐயா உங்களுக்கு இடையூறா இருக்கு மாதிரி தொலைபேசியில் கொஞ்சம் உங்களுக்கு சரியா கேக்கலீங்க.
1: இல்ல இல்ல, நீங்க பேசுறது நல்லா கேக்குது. ஈரோட்ல இருந்து பேசுறீங்க தங்கவேல்.
3: ஆமா, பேரு உங்களுக்கு ஏன்னா எல்லாத்தையும் அப்படிதான் கேக்குறீங்க. கொஞ்சம் தொலைபேசி இடையூறு இருக்கு மாதிரி
1: சில நேரங்கள்ல இருக்குது. சில நேரங்கள்
3: அதை கொஞ்சம் சரி பண்ண சொல்லுங்க. நம்ம
1: கண்டிப்பா கண்டிப்பா.
3: ஏன்னா நான் என்ன சொல்றேன், நாங்க சொல்றது உங்களுக்கு தெளிவா கேட்டாதானே மற்றவருக்கு கேட்கும்.
1: கேட்க ஆரம்பிது, கேட்க ஆரம்பிக்குது.
3: ஆமா ஆமாங்க. எல்லாருமே வர நேரம் பெற்றோர்கள் ஒழுங்கா வளர்க்கணும் அப்படிங்கிறாங்க. எல்லாருமே ஒழுங்கா தான் வளர்க்கிறோம். சூழல் தான் சரியா அமையாம போயிருது ஒரு சிலருக்கு. இப்போ நீங்க வந்து குழந்தைகளை வந்து செல்போன் பாக்கணும்னா அதுக்கு பெற்றோர் நாம முதல்ல செல்போன் அணைச்சு வச்சாதானே அவங்க பாக்காம இருப்பாங்க. நாம மட்டும் பாத்துட்டு அவங்கள பாக்க வேண்டாம் படிங்கன்னு சொன்னா எப்படி கேட்பாங்க?
1: நமக்கு இப்ப சில வேலைகள் இருக்கும், தொழில் ரீதியான வேலைகள் இருக்கும்.
3: இல்ல இல்ல, வேலைகளுக்கு பாக்குறது அது விடுங்க. வீட்டுல நான் சொல்றேன், வீட்டுல வந்து அதோடவே பயணிக்கிறப்ப குழந்தைகள் எப்படி கேட்பாங்கன்னு சொல்றேன். பெற்றோர் வந்து அதாவது அம்மாவா அப்பாவா, அப்பா வந்து ஒரு மது பழக்கத்துக்கு அடிமையானவர் வந்து பெற்ற குழந்தைகள்

0: சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. நாம முதல் சரியா இருந்து சொன்னாதான் அவங்க கேட்பாங்க. நானும் என்னுடைய ரெண்டு பசங்களையும் வளர்த்து ஒருத்தர் வெளி மாநிலத்துல வேலையில இருக்கேன், இன்னொருத்த ஐடி கம்பெனிக்கு போயிருக்கேன், ரெண்டு பேருமே எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. இத நான் சொன்னா நீங்க வந்து பாக்கவா போறீங்க அங்கிருந்து மதுரை இருந்து ஈரோடு வந்து பசங்களை கூட்டிட்டு
1: நம்பிக்கை இல்லையா, நம்பிக்கை
0: கேட்கவா போறீங்க.
1: பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்க மேல வைக்கக்கூடிய நம்பிக்கை தான் மிகச்சிறந்த பலம்.
0: ஏன்னா ஒரு ஊடகத்துல சொல்றப்ப தெளிவான விஷயத்தை நம்ம சொல்லணும்.
1: கண்டிப்பா
0: நான் என்ன சொல்ல வரேன்னா, சும்மா என்னமோ பொத்தாம் போது அடிச்சு விட்டு போக கூடாது. அதே மாதிரி இந்த மரங்கள் வளர்க்கறது இதெல்லாமே வந்து நம்ம செய்யணும். அதே மாதிரி வந்து இயற்கை வந்து நீங்க நேபாளத்தை சொன்னீங்க, அவங்க வந்து எத்தனையோ ஆண்டுகளுக்கு அப்புறம் இது இது வந்து எதிர்பார்க்காதது. இனிமேல் வந்து இந்த மாதிரி இடங்களுக்கு அனுமதி கொடுக்க கூடாதுங்கிறேன். அதாவது கரையோரத்துல இருக்கிறவங்க பள்ளத்தொட்டி நீர்நிலைகள் ஒட்டி இந்த மாதிரி குளங்களை ஒட்டி நீங்க வந்து அனுமதியே கொடுக்காதீங்க. ஏன்னா கவர்மெண்ட் தடை போட்டிருக்கு, நீர்நிலைகள் சம்பந்தப்பட்ட இடத்துல அனுமதி, அரசு அனுமதி கிடையாது, வீடு கட்டுறது அனுமதி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் வந்து மக்களுக்கு வந்து குடியிருப்பு பகுதி எது டிசிபி அப்ரூவ்டு உள்ள சைட் வாங்குறீங்களான்னு கேக்குறாங்க. முதல்ல வந்து எல்லா பக்கமும் சைட் போட்டு வந்தாங்க, இப்ப வந்து எல்லா இடங்களும் வந்து
1: ஆதங்கம் எல்லாத்துக்குமே ஒரு வழிமுறை இருக்கும். அதை குடிமக்களாக நாமும் பின்பற்ற வேண்டும் அப்படின்றதான் நம்ம இந்த இடத்துல சொல்லிக் கொள்ள வேண்டியது. நன்றி, நன்றி முத்துவே. வணக்கம் வருகிற அடுத்த நேயர், வணக்கம், யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
2: ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
1: முருகன் சொல்லுங்க. முருகனையா,
2: நான் என்ன சொல்ல வேண்டா, நான் ஒரு மூணு விஷயம் சொல்ல வரேன் சார். கண்ணாடி மலையில வந்து நம்ம பேசுறோம் பாத்தீங்களா,
1: இரண்டாவது வாங்க.
2: இரண்டாவது பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கண்ணாடி மலையில வந்து இதுலயும் சரி, கண்ணா தலைப்புலயும் சரி, இதுலயும் சரி, அடுத்தவங்க எப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்றத விட நம்ம கரெக்டா இருக்கமா அப்படின்னு நம்ம சரி பண்ணிக்கிறேன்.
1: சூப்பர் முருகன், சூப்பர். அடுத்து மூணாவது.
2: ஆமா, மூணாவது கருத்து என்னன்னா, நம்மளுடைய எங்கேயும் போகும்போது வரும்போது என்னன்னா, அன்றாட வாழ்க்கையில நம்மள சரியான விலைகள் வந்து பார்த்து, இது வந்து எக்ஸ்பீரியன்ஸா, இது வந்து கால வழியாக முடிஞ்சிச்சு அப்படி பொருட்கள் வாங்குறப்ப கொஞ்சம் கவனமா பார்த்து வாங்கணும் சார். எதுவுமே
1: பொருட்கள் வாங்குறப்ப பார்த்து வாங்கணும்.
2: பொருட்கள் சாப்பிட பொருளா இருக்கலாம், பயன்படுத்துற பொருளா இருக்கட்டும், முடிஞ்சிருச்சா, இது எவ்வளவு பொருள் கிடைச்சா போதும், விலை கம்மியா கிடைக்குது போதும், நம்ம இதுவும் வாங்கிட கூடாது, வந்து கவனமா இருக்காது, வந்து எவ்வளவு நாளைக்கு நம்ம தாங்க அப்படின்னு கவனமா வாங்குது சார்.
1: சரி சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
2: என்னுடைய மூணு கருத்து.
1: மூன்று. நன்றி நன்றி. வணக்கம் வருகிற அடுத்த நேயர், வணக்கம். இன்னும் ஒரு 9 நிமிடங்கள் இருக்கு.
3: ராமகிருஷ்ணன்
1: சொல்லுங்க.
3: எங்க குடும்பத்துல இருந்து 7 பேரு.
1: சரி,
3: நான் மூத்த, நான் மூத்தாளு. நாங்க படிக்கும் போதே எங்க அப்பா ஒழுக்கமா எங்களை வளர்த்தாங்க. தண்ணி அடிக்கவோ பீடி சிரிட்டு குடிக்கவோ எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அதே மாதிரி எங்களுக்கு மேரேஜ், எங்க ஆகி நாங்களும் எனக்கு மூணு குழந்தைகள். ஸ்கூல்ல படிக்கும் போதே அவங்களை கண்காணிச்சுக்கிறோம், வீட்டுல எந்த செல்லமும் கொடுக்கறது கிடையாது. ஹலோ,
1: சொல்லுங்க.
3: கேக்குது, எந்த செல்லமும் நாங்க பையன்களுக்கு கொடுக்கறது கிடையாது.
1: சரி,
3: கேட்டதை எதுவும் வாங்கி கொடுக்கறது கிடையாது. அடம் பிடிச்சாலும் அடி அடிப்போம், மாடு வச்சிருக்கோம், மாடு சாணியில் போட்டு அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்புவோம். ஸ்கூல்ல கொடுக்குற ரூபாய 10 ரூபா கொண்டு போனா மீதி காசு என்ன கொண்டு வந்துருன்னு டெய்லி கேட்போம். தெருவில் விளையாட விடமுன்னா அப்படி சரியில்லாத பையன்கிட்ட பேச விட மாட்டோம்.
1: சரி,
3: இப்ப அவங்களுக்கும் மேரேஜ் ஆயிட்டா எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ரெண்டு பேரும் இன்ஜினியர் ஆயிட்டா, பொண்ணு எம்காம் படிச்சிருச்சு.
1: நன்றி நன்றி.
3: அவங்க நல்லபடியா இருக்காங்க, ரெண்டு பேருக்கும் வேலை கிடைச்சது, பொண்ணு மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்கோம். ஒழுக்கம் வந்து என்னைக்கும் உயர்த்தும்.
1: ஒழுக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியம்.
3: உயர்த்தும். ரெண்டாம் திருப்பி வந்து எந்த தாய் தாப்புன்னு செல்லம் கொடுக்கணும், கொடுக்கற இடத்துல கொடுக்கணும், மற்ற அரட்டிடணும்.
1: கலை
3: மரமும் ரெண்டு இலையில இருக்கும்போது புடுங்கிட்டா அது நமக்கு அந்த வேலையோட முடிஞ்சு போகும்.
1: சரி,
3: கலை மரத்தை திரும்ப விட்டாச்சுன்னா சேஜி பீச்சு கொடுக்கணும், 60 இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் நம்ம பிள்ளைகள் வாழ்க்கை அப்படிதான் இருக்கு.
1: ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆபீசர் மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கீங்களே நீங்க. சரி, மகிழ்ச்சி, நன்றி.
3: ஆமா, எங்க அப்பா சிக்கா இருந்தாங்க, நான் சிக்கா இருந்ததுனால நான் ஒழுங்கா பண்ணல. என் சித்திமா பிள்ளைகள் அண்ணன் தம்பி எல்லாம் இன்னே மாதிரியே இருக்கிறாங்க.
1: ஆஹா, அருமை அருமை. சரி சரி, நன்றி.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள்

பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: நான் என்ன சொல்ல வரேனா அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம கன்னடி மொழிகளை பேசிகிட்டு இருக்கோம். மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் பல நேயர்கள் அவங்களுடைய கண்ணோட்டங்கள் நிறைய இன்றைக்கி வந்து குவிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஆதங்கம் இருக்குது, பணிவு இருக்குது, கோபம் இருக்குது, அதே இடத்துல பக்குவம், நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வந்து நான் என்ன சொல்ல வரேனாங்கய்யா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் ஒரு 7 நிமிடங்கள் இருக்குது. மற்ற நேயர்கள் என்ன சொல்கிறாங்க அதை கேட்டுடலாமா? வணக்கம். வணக்கம், வந்திருக்கீங்க. யார் பேசுறீங்க?
1: மதுரையில இருந்து காயத்ரி பேசுறேன்.
0: காயத்ரியா, சொல்லுங்க காயத்ரிமா.
1: சார், நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்றோம்னா, பிள்ளைங்கிட்ட நம்ம பட்ட கஷ்டத்தை பிள்ளைங்களுக்கு தெரியாம வளர்க்கிறோம் சார். அப்படி இருக்க கூடாது சார். பட்ட கஷ்டத்தை எல்லாம் சொல்லி வளர்த்தாதான் அவங்களுக்கு வந்து தெரியும் சார். அடம் பிடிக்க மாட்டாங்க. எதுவும் கேக்குறதுன்னா தேவைன்னா வாங்கி கொடுக்கணும், இல்லைன்னா இது இது இப்போதைக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்லணும்.
0: சரி,
1: குழந்தை
0: வளர்ப்பு மாதிரியே மாறிடுச்சு கண்ணாடி மொழி நிகழ்ச்சி. பரவாயில்ல, அடுத்த நேரையை சந்தித்து விடலாம். நன்றிமா. உண்மைதான், நம்மள படக்கூடிய கஷ்டங்களே பிள்ளைங்க புரிஞ்சாதான் அது என்ன, அதனுடைய நிலவரம், குடும்பத்தின் நிலை அப்படின்றத உணர்வாங்க. வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
2: வணக்கம்
0: சார். ஷியாமலா, சொல்லுங்கம்மா.
2: மனித நேயத்தோட இருக்கிறது ரொம்ப நல்லது.
0: சரி,
2: எல்லாருக்கும் அது சின்ன பிள்ளைங்கள இருந்து அது வேணும் தான். சரி, யாருக்கு அதாவது வயிறு போகையில ஒருத்தங்க வெயில் தாங்க மாட்டாம விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல் ஃபர்ஸ்ட் எய்டு, அதாவது தண்ணினாலும் தெளிச்சு குடிக்க கொடுத்து அவங்களை ஓரமா ஒரு இடத்துல உட்கார வைக்கிற அளவுக்கு நானும் மனிதாவுன வேணும். அதுக்கு நமக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு புத்தில போக கூடாது. அதனால சார், பஸ் எல்லாம் ஏறணும் அப்படின்னா கொஞ்சம் வயசானவங்க, குழந்தைய வச்சு வர்றவங்க கிட்ட கொஞ்சம் எந்திரிச்சு நம்ம எந்திரிச்சு சீட்டு கொடுக்கணும் அவங்களுக்கு. இதெல்லாம்
0: பல்வேறு வகையான நேயர்கள் எனக்கு பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேனா அப்படின்ற விஷயத்தை கிட்டத்தட்ட இந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடு நமக்கு வந்து சில நம்மளுடைய பெற்றோர்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம கேட்டிருக்கோமா அப்படின்னு ஒன்று. இடம், பொருள், ஏவல், குழந்தைங்களுக்கு நம்ம என்ன சொல்லி வளர்க்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நமக்கு நம்ம என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்ற முக்கியம். ரொம்ப அழகாக சொன்னாங்க, மனித நேயம் அப்படின்ற இருக்குதான்ட்டு. நிறையா மனிதநேய அந்த விரும்பிகள் இருக்க தான் செய்கிறாங்க. சில இடங்களில் ஒரு விபத்தோ ஒரு நிகழ்வோ இருந்தோ உடனடியாக தன்னுடைய மொபைல் ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்கக்கூடிய மனநிலையை நிறைய இடங்களில் பார்க்க வேண்டிய நேரம் வருது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதை கொஞ்சம் உள்ளே வச்சுட்டு, அதை கொஞ்சம் பேக்கெட்டில் வச்சுட்டு, அவங்களுக்கு மனிதருக்கு சக மனிதர்கள் உதவி செய்யக்கூடிய மனநிலைக்கு நம்ம மாறணும். நம்ம மற்றவங்க சொல்கிறத கேட்குறது ஒரு விதம், நம்ம சொல்கிறத மற்றவங்க கேட்குறது மறுவிதம். நமக்கு இந்த சமூகம் என்ன சொல்ல வருகிறது, நமக்கு இந்த உலகம் என்ன சொல்ல வருகிறது, நமக்கு இந்த இயற்கை என்ன சொல்ல வருகிறது அப்படின்றத கேட்க ஆரம்பித்தோம்னாலே நம்மளுடைய புரிதல், நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய தெளிவு எல்லாமே செழுமையாக அமையும். எனவே நான் என்ன சொல்ல வரேன்னா, கண்டிப்பாக இந்த உலகம் நமக்கு ஒவ்வொரு நாளும் படிப்பினையையும் பாடத்தையும் கற்றுக்கொண்டு

0: நடக்கின்றது. அதை உணர்ந்து அதை கற்றுக்கொண்டு வழி நடந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம், முன்னேறலாம் என்று சொல்லி மற்றொரு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கின்ற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.
1: நோக்கம் எதுவென்பதை முதலில் தீர்மானி, அதுவே இலக்கு என்பதை உறுதி செய்து கொள். கையில் பணமில்லையே, உடலில் வலுவில்லையே, உதவி செய்ய நண்பர்கள் இல்லையே என்றெல்லாம் யோசித்து நேரத்தை வீணாக்காதே. எதற்கும் பயப்படாதே, தயங்காதே. இலக்கை நோக்கி அடியெடுத்து வை, தொடர்ந்து முன்னேறு. சோதனைகள் விலகும், பாதை தெளிவாகும், நோக்கத்தை அடைந்தே தீருவாய். அதை யாராலும் தடுக்க முடியாது, தடுக்க முடியாது, தடுக்க முடியாது.

இன்றைய கண்ணாடி மாளிகை நான் என்ன சொல்ல வரேனா என்ற தலைப்பையொட்டிய கருத்துக்களோடு வளம் வந்தது. நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மற்றும் பங்கு பெற முயற்சித்த அத்தனை நேர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி நேர்களே. இன்னும் சில நொடிகளில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். சென்னை ஜலாக

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகம், புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்கத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் அடுத்த மாதம் 6 தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. பரம்வீர் சக்ரா விருது பெற்ற கேப்டன் விக்ரம் பத்ராவின் பிறந்த தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மரியாதை செலுத்தியுள்ளார். தேசிய ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மத்திய அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இன்று தொடங்கி வைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது வாழ்வில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்துள்ளதை கொண்டாடும் வகையில் வரும் 17 தேதி முதல் நாடு முழுவதும் சேவை இயக்கம் நடத்தப்படும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தவர்களில் 1400 பேரை அடையாளம் கண்டறிவதற்கான டிஎன்ஏ சோதனையை இந்திய தடய அறிவியல் பிரிவு நடத்தியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 3 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 14 ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அரசு மருத்துவமனைகளில் பார்வையாளர்களுக்கு நேரக் கட்டுப்பாடு கடுமையாக கடைபிடிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகத்தை அமைக்காமல் சென்னைக்கு வெளியே அமைக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பெரம்பலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் வரும் 12 தேதி லோக் அதாலத் நடைபெறவுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1000 ரூபாய் குறைந்து 1,13,160 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் 600 பொருட்கள் மீது 50% வரை வரி விதிக்கப்படும் என்று கனடா அறிவித்துள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, மால்விகா பன்சோத், மான்ராஜ் சிங், சன்ஸ்கர் சரஸ்வத், ஆலப் மிஸ்ரா ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரத்யா ராகுல் லோகேஷ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: GRT ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். GRT ஜுவல்லர்ஸ், 80 feet road, ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
2: வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேஹிதியே. பெண்களுக்கான சிறப்பு நேரலை நிகழ்ச்சியாக வளம் வர காத்திருக்கிறது ஸ்நேஹிதியே. தோழிகள் நிகழ்ச்சியில பங்கு பெற 04-52 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு 25-30-170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25-30-171. தோழிகள் நிகழ்ச்சியில பங்கு பெற்று உங்களுக்கு தெரிந்த கவிதைகள் இல்ல சமையல் குறிப்புகள், பயனுள்ள விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிறலாம். விருப்ப பாடல்களும் கேட்டு ரசிக்கலாம். இணைப்புல காத்துட்டு இருக்கக்கூடிய தோழி யார், எங்கிருந்து? வணக்கம்.
3: வணக்கம்,
2: யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
3: ஒரு பாத்தொழி கேட்பதில்லை மேடம். படிக்கல் செய்தவை
2: சொல்லிடுறேன்.
3: அவையார் பாடியதான், பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கேடுகட்ட மாநிலரே கேளுங்கள், கூடுவிட்டு ஆவிதான் போன பின்பு பாவிகால் யாரே அனுபவிப்பார் அந்த பணம். இன்னும் ஒண்ணு நாலு வரி மேடம். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்ப்பால் வழியோடி புல்லுக்கும் வாங்கே பொசையுமாம் தொழிலையில் நல்லார் ஒருவர் உடலில் அவர் பொறுத்து எல்லோருக்கும் செய்யும் இல்லை. நெல்லு கிடைத்த நீரானது வாய்க்கால் போனேன்னா புல்லுக்கும் கூட உணவாகும். அது போல உலகத்துல நல்லார் ஒருவர் இருந்தால் நல்ல மழை பெய்யும் உலகத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி.
2: அருமையா சொன்னீங்க. உங்களுடைய விருப்ப பாடல் அனைவருக்காகவும் இது.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையும் எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: GRT Jewelers in இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT Jewelers மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் ₹150 கூடுதலாகவும் மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். GRT Jewelers 80 feet road old Golcha complex அண்ணா நகர் மதுரை.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
6: நேரம் நண்பகல் 12:12 ஆயிட்டு இருக்கு. தோழிகள் விருப்ப பாடல்கள் கேட்டுட்டு இருக்காங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதியே பேச காத்திருக்கும். அடுத்த ஸ்நேகிதி வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? மல்லிகாமா சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க?
7: இந்த படத்துல கடைசியா நடிச்சாங்க, இந்த சேல்ரா அவங்க சரத்பாபு கூட கடைசியா நடிச்ச படம்,

0: பூர்ணச்சந்திரனும் சேரசாவும் பண்ண பாட்டு. நதியை தேடி வந்த பாடல் படத்துல சாவித்திரி தயங்கியது ஒரு மனதும்
1: பாடல் கேட்டுருவோமா?
0: கேட்கலாம். நன்றி.
1: இதோ பாடல் உங்களுக்காகவும் அனைவருக்காகவும்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம் நெக்லஸ் வளையல் தோடு மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: நேரம் நண்பகல் 12:20. ஸ்நேகிதி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பேச காத்திருக்கும் அடுத்த ஸ்நேகிதி. வணக்கம்.
1: இனிமையான நண்பகல் வணக்கம். கோரி இணைப்பில் இணைபவர் மேட்டூர் வட்டம் 50 இருந்து கலைச்செல்விமா.
0: கலைச்செல்வி அம்மா சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: பட்டாக்கத்தி பைரவன்மா படம். அதுல பாடல் எங்கெங்கோ செல்லும் என் எண்ணங்கள் அனைத்து அன்பு நேயர் உறவுகளுக்காகவும்மா.
0: இதோ பாடல் உங்களுக்காகவும் அனைவருக்காகவும்.

0: நேரம் நண்பகல் 12:25. தோழிகளின் விருப்பத்தில் பாடல் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதியே பேச காத்திருக்கும். அடுத்த ஸ்நேகிதி வணக்கம்.
1: அன்பு தோழிக்கு அன்பான நண்பகல் வணக்கம் கூறுவது. புதுக்கோட மாவட்டம் கோனாபுரில இருந்து பழனியாய் பேசுறேன்ப்பா.
0: அம்மா சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: இப்ப நண்பர்கள் நேரம், சாப்பாட்டு நேரம், அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாடல். தமிழ்ச்செல்வன் படத்துல இருந்து

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்பநல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: நேரம் நண்பகல் 12:34. ஸ்நேகிதே நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இப்போ நம்ம கூட பேச காத்துட்டு இருக்கக்கூடிய ஸ்நேகிதி வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஜப்பானிய கல்யாண ராமன் படத்துல இருந்து ராதே என்ற
0: பாடல் கேட்டுருவோமா?
1: சின்ன கவிதை சொல்லலாமா?
0: சொல்லுங்க, கேட்போம்.
1: ஆசை அப்படின்ற தலைப்பு மேம். மலரில் ரோஜாவாக, குழலில் குயிலாக, பறவையில் மயிலாக, ஒளிர்வதில் மின்மினியாக, கவர்வதில் வண்ணத்து பூச்சியாக, காற்றில் சென்றலாக, காலத்தில் வசந்தமாக, விண்ணில் வானவில்லாக, மண்ணில் மழையாக, அழகில் இயற்கையாக சிறந்து விட ஆசைதான். நான் எழுதுனது மேம்.
0: சூப்பரா எழுதிருக்கீங்க, ரொம்ப அருமையா இருந்தது.
1: தேங்க்யூ மேம்.
0: பாடல் கேட்டுருவோமா?
1: நன்றி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: ஸ்நேகிதே நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. பேச காத்திருக்கும் அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? நீங்க பேசுறது தெளிவா கேட்கல, இணைப்பு கிடைக்கக்கூடிய இடத்துல இருந்து பேசுங்களே. மஞ்சுளாமா சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்? பாடல் கேட்டுருவோமா?
1: சரிங்க மேம்.
0: இதோ பாடல் உங்களுக்காகவும் அனைவருக்காகவும்.

0: தோழிகள் விருப்ப பாடல்கள் கேட்டுட்டு இருக்காங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில நேரம் நண்பகல் 12:48 பேச காத்துட்டு இருக்கக்கூடிய அடுத்த தோழி, வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்? பாடல் கேட்டுருவோமா?
1: நன்றி, நன்றிம்மா.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: வணக்கம், டாக்டர் சுசீந்திரன் பேசுறேன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 கேளுங்க, எப்போதும் சந்தோஷமா இருங்க.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதிய நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் நண்பகல் 12:53 பேச காத்துட்டு இருக்கக்கூடிய அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு பொன்னியின் செல்வன் ராட்சச மகாமணி அந்த பாட்டு கொடுத்துருங்கப்பா.
0: பாடல் கேட்டுருவோமா?
1: கேட்கலப்பா, நன்றிப்பா.
0: உங்களுடைய விருப்ப பாடல் கேட்கலாம், அதற்கு முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்.

என்னிகரை விண்ணுலகில் மண்ணுலகில் மண்ணுலகில் தந்திரனை வந்திரனை வந்திரனை வந்தவானோ யார்? கத்தும் கடல் கத்தும் கடல் எட்டு தோட்ட சூரியனை சூரியனை பொட்டுகிட்டு

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள் நிகழ்ச்சி. எத்தனையோ மேற்கத்திய இசைகளில் பாடல்கள் வெளிவந்திருந்தாலும் அந்த காலத்து பாடல்களுக்கு என்று சில ரசிகர் பட்டாளமே இருப்பீங்க. அப்படிப்பட்ட ரசிகர்களின் செவிகளுக்கு விருந்தளிக்கும் விதமாக அமைந்திருப்பதா இன்றைய வசந்த கானங்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் துவக்கமாய் முதல் பாடலாய் கேட்டு ரசிக்கலாம் சாந்தி நிலையம் திரைப்படத்திற்காக.

காலத்தழியாத காவிய கானங்களாக கேட்டு ரசிக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. வசந்த கானங்கள் தரக்கூடிய அடுத்த பாடல் வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்திற்காக.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: பழைய பாடல்களின் தொகுப்பாக கேட்டு இணைந்திருப்பது வசனகானங்கள். கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பல்லை 103.3, ராமேஸ்வரம் பண்பல்லை 100.9. அடுத்த பாடல் சங்கமம் திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன் மற்றும் P. சுசிலா குரல்களில் பாடல் இசைக்கிறது.

திசையெல்லாம் மெயின் இசை சேரலா இசைக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கும். அடுத்த பாடல் அண்ணாவின் ஆசை திரைப்படத்திற்காக.

0: sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairying, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairying, Government of India.
1: அன்றும் இன்றும் என்றும் இளமையான பாடல்களோடு இசைத்துக் கொண்டு இருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள். அடுத்த பாடலாக ஏ எம் ராஜா மற்றும் ஜிக்கி குரல்களில் பாடல் இசைக்கிறது ஆசை திரைப்படத்திற்காக.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசன கானங்கள் கேட்டிட்டு இருக்கும். அடுத்த பாடல் பார்த்திபன் கனவு திரைப்படத்திற்காக.

நேரம் 1:27 ஆகாஷ்வாடி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. வசனை கானங்கள் நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் ஏம் ராஜா மற்றும் பி சுசிலா குரல்கள் மீண்டா சுருக்கம் திரைப்படத்திற்காக.

0: நேரம் 1:30 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசனக்கானங்கள் கேட்டுட்டு இருக்கோம். கேள்விகள் கேட்பது சுவாரஸ்யம் அப்படின்னா அதற்கான சரியான பதிலை தேடுவது இன்னும் சுவாரஸ்யம். என்னடா வசனக்கானங்கள் நிகழ்ச்சியில இடையில இப்படி ஒரு வசனம் அப்படின்னு கேட்குறீங்களா சுபத்ரா தேவி?
1: அதாவது கேட்கலாம் அப்படின்னு வந்தேன். ஏன் சொல்லுங்க, கேள்வி கேட்கறது ஒரு சுவாரஸ்யம், பதில் சொல்றது அதை விட சுவாரஸ்யம். நம்ம நேயர்கள் வந்து தினமுமே ரொம்ப சுவாரஸ்யமா அழகா வந்து பதில்களை சொல்லிட்டு இருக்காங்க. எங்க எப்படி அவங்க பேர்லாம் நம்ம சொல்ல போறோம், அதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: கண்டிப்பாக. அதாவது மதுரை பண்பலை முகநூல்ல வந்துட்டு 3 கேள்விகள் தினமும் வந்து கேட்கப்படுது நேயர்களுக்காகவே. அந்த 3 கேள்விகளுக்கும் சரியான பதிலை தேடி நம்மோடு பகிர்ந்து கொண்ட நேயர்கள் யார், அவர்கள் சொன்ன பதில்கள் என்ன அப்படின்றது தான் அந்த ஆர்வத்திற்கான விடை. வசந்தகானங்கள் நிகழ்ச்சியில 1:30 வந்து அவங்களுடைய பெயரோடு ஊரோடு அவங்க சொன்ன கருத்துக்களோடு நம்ம தினமும் வந்து சொல்லிட்டு இருக்கோம்
1: இல்லையா. இன்னைக்கு அது மாதிரி என்னென்ன கேள்விகள், எந்தெந்த நேயர்கள் வந்து அதுக்கு சரியா பதில் சொல்லியிருக்காங்க எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து சொல்லுங்க ரோசி, ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேள்வி, அதுக்கு எத்தனை பேர் சரியா பதில் சொல்லியிருக்காங்க?
0: அதாவது முதல் கேள்வி என்ன கேட்கப்பட்டது அப்படின்னா, ஏஐ வளர்ச்சி அப்படின்றது சாதகமா பாதகமா அப்படின்ற கேள்வி தான் முதலாவதாக கேட்கப்பட்டிருக்கு.
1: சரி, நீங்க சொல்லுங்க, ஏஐ வளர்ச்சி வந்து சாதகமா பாதகமா?
0: கண்டிப்பா
1: நாம கொஞ்சம் பேசலாமா?
0: கண்டிப்பா பேசலாம். ஏ அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்,
1: அதாவது செயற்கை நுண்ணறிவு இல்லையா.
0: கண்டிப்பா. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு பிரிக்க முடியாத விஷயமா மாறிடுச்சுன்னே சொல்லலாம். காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து வேலை, படிப்பு, தகவல் தேடுறது, எழுதுறது, இப்படி நம்மளுடைய பல வேலைகள்லையும் நமக்கு உதவி பண்ணுறது எது?
1: கண்டிப்பாக ஏஐ. அதாவது அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. அதாவது நிறைய டைம் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகுது, இதை பயன்படுத்துறதுனால நிறைய நேரம் மிச்சமாகுது,
0: நம்மளோட
1: வேலைகள்லாம் ரொம்பவே எளிதாயிருது இல்லையா. அந்த மாதிரி போயிட்டுருக்கு இப்போது காலகட்டம்.
0: அது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரியாத விஷயங்களை கூட ரொம்ப ஈஸியாக எளிமையாக புரிய வைக்கிறது ஏஐ தான்.
1: ஒரு இன்ஃபர்மேஷன் வேணுமா உடனே தட்டு அப்படின்ற மாதிரி ஆயிருது. ஸோ என்ன வேணும் இன்னும் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கு. நம்மளும் அதை பார்த்துட்டே இருக்கோம், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தேட தேட கொடுத்துட்டே இருக்கு இல்லையா.
0: இது மட்டும் போதுமா, இன்னும் இது இல்லை, எதுவும் மெருகேத்தி தரவா அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்மளுக்கு வந்து சொல்லி தருது. சரி, இது வந்து சாதகம் அப்படின்னு சொன்னாலும்,
1: அதாவது நம்ம கூட ஒரு வேலைக்கு நடுவில் ஓய்வெடுப்போம், ஆனால் வந்து இது 24 மணி நேரமுமே கிட்டத்தட்ட செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. ஸோ இது வந்து சாதகங்கள் சரியா.
0: மற்றும் ஒரு பக்கம் நாணயத்தில் 2 பக்கம் இருக்கிறது மாதிரி சாதகம் ஒரு பக்கம் பார்த்தாலும் கூட, இன்னொரு பக்கம் மனிதர்களுக்கு வேலைவாய்ப்பு குறையுமோ, சிந்திக்கும் திறன் வந்து பாதிக்கப்படுமோ, தவறான தகவல்கள் பரவுமோ அப்படின்னு சில கவலைகளும் ஓரமா ஓடிக்கிட்டு தானே இருக்கு.
1: கண்டிப்பாக. ஏன்னா வீடியோஸ், வாய்ஸஸ் எல்லாமே கூட போலியாக உருவாக்கி கொஞ்சம் ஏமாத்தலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ஸுமே இதனால வந்து இருக்கு இல்லையா.
0: கண்டிப்பா. இதனால தான் நேற்றைய கேள்வி ரொம்பவே சுவாரஸ்யமானது, ஏஐ வளர்ச்சி சாதகமா பாதகமா அப்படின்னு சொல்லி.
1: இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, சாதகமும் இருக்கு பாதகமும் இருக்கு இல்லையா. ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் அது வந்து.
0: கண்டிப்பா, ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்த முன்னெடுத்துட்டு இருக்கீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நம்மளுக்கு 2 பக்கங்களுமே இருக்கும், அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்றதுல தான் இருக்கு. சரி,
1: நம்ம நேயர்கள்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க, யார் யார் எங்கேருந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க, அவங்க பேர்லாம் சொல்லிடலாமா?
0: கண்டிப்பாக. அதாவது 3 விதமாக நம்ம சொன்னது மாதிரியே சொல்லியிருக்காங்க. சாதகம்னு ஒரு தரப்பு சொல்லியிருக்காங்க, பாதகம்னு ஒரு தரப்பு சொல்லியிருக்காங்க. இல்லைங்க, சாதகமும் இருக்குது பாதகமும் இருக்குது.

0: இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூன்று விதமா தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. சாதகம் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா அப்படின்னா திருமூலஸ்தானத்துல இருந்து வீரசுந்தரி அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தவங்க பிரமிளா தமிழ்ச்செல்வன் அப்படின்றவங்க கவனமாக கையாண்டால் அது சாதகம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாதகம் அப்படின்னு சொல்லிட்டு தேவனூர் ஜோதிலட்சுமி சொல்லியிருக்காங்க. முனைவர் வி வேணுகுமார் கன்னியாகுமரிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்று வளர்ச்சிக்கு துணை நிற்கும் செயற்கை நுண்ணறிவு வரும் காலங்களில் பல அச்சுறுத்தல்களையே உருவாக்கும், அதனால் பாதகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைங்க, சாதகம்தான் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? சென்னையிலேருந்து அன்புராணி, திருச்சியிலேருந்து வேலாயுதம், இவங்க எல்லாருமே சாதகம் சொல்லியிருக்காங்க. இன்னும் சில பேர் நம்ம கடைசியாக ஒரு ட்விஸ்ட் வச்சோம் இல்லையா, நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்ன்றதை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
1: யார் யார்?
0: கண்டிப்பாக ஜனார்த்தன் நம்ம யூஸ் பண்ணுற விதத்தில் தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யமனேஸ்வரத்துலேருந்து சூரி விஜயராகவன், உபேந்திரன் சூர்யா, கைத்தறி நகர்லேருந்து மதுரை சோ சண்முக சுந்தரமையா அவர்கள், சென்னையிலேருந்து அந்தோனி ராஜ், குருபரன், இவங்க எல்லாருமே நம்ம பயன்படுத்துகிற விதத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைங்க, சாதகமும் இருக்குது பாதகமும் இருக்கு அப்படின்றத யார் சொல்லியிருக்கா அப்படின்னா சங்கரலிங்கம் மதுரையிலேருந்து. இதில் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 90% சாதகம், அதில் ஒரு 10% பாதகம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உஷா முத்துராமன் திருநகர்லேருந்து, புவனகிரியிலேருந்து சுமதி பாபு, கைத்தறி நகர்லேருந்து துவாரகன், ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. நகமும் சதையும் போல, உடலும் உயிரும் போல, கண்ணும் இமையும் போல, இரண்டையும் பிரித்து சொல்வது சற்று கடினம், நாம் பயன்படுத்துவதை பொறுத்தே அப்படின்னு
1: சொல்லி அழகா வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா.
0: கண்டிப்பா. அதுக்கப்புறம் வந்து பாபு முள்ளக்காட்டுல இருந்து அவங்களும் இரண்டுமே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கைத்தறி நகர்ல இருந்து சூரியகுமார் ஸ்ரீதேவி அவர்கள், 50% நல்லது இருக்குன்னா 50% பாதகம் இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாமக்கல்ல இருந்து செல்வராஜ், அறிவியல் வளர்ச்சிக்கு சாதகம்தான், மனிதவியல் வாழ்க்கைக்கு பாதகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறந்தாங்கிலேருந்து ஐயப்பன் அவர்களும் இரண்டுமே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மன்னார்குடியிலேருந்து சசிகலா தியாகராஜன், பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன் அவர்களும் இரண்டுமே இருக்கு சாதகம் பாதகம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி வந்து இதுக்கு வந்து
1: இன்னமுமே சூப்பரா பதில் அளிக்கிறாங்க இல்லையா.
0: அதாவது இது வந்து நம்ம வந்து ரொம்பவே சுருக்கமா சொல்லிட்டோம், ஆனா ஒவ்வொருத்தவங்களும் விரிவா தங்களுடைய கருத்துக்கள்ல முகநூல் பக்கத்துல வந்து பதிவு செஞ்சிருக்காங்க.
1: நிறைய விஷயங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க, நம்மளும் தெரிஞ்சுக்கிறோம் கண்டிப்பா. சரி, இப்போ வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன பாட்டு தரதுக்காக காத்துட்டு இருக்கீங்க ரோசி?
0: சரி, நம்ம இப்போ ஏஐ சொல்லுவோம் அப்படின்னா பாடல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு கேம்ஸ் பத்தி இங்க பேசியே ஆகணும்.
1: ஓகே, சொல்லுங்க என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் நானும்.
0: அதாவது நீங்க வந்து பாத்திருப்பீங்க, ஓட்டப்பந்தயம் வந்து மனிதர்களுக்கு இடையே வந்து
1: நடக்கும் இல்ல, நம்ம ஸ்கூல்ல எல்லாம் ஓடி ஒரு தட்டு கிண்ணம் அந்த மாதிரி எல்லாம் பரிசு எல்லாம் வாங்கியிருக்கோம்.
0: கண்டிப்பா
1: நானுமே கேள்விப்பட்டேன், அதாவது ரோபோஸ்க்கெல்லாம் வந்து ஓட்டப்பந்தயம் எங்கேயோ நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். சோ அந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜி நிறைய இம்ப்ரூவ் ஆகி போயிட்டே இருக்கு. சோ எங்க என்ன அப்படிங்கிற தகவல் பத்தி
0: கண்டிப்பா பாயிண்ட்க்கு வந்துட்டீங்க. கண்டிப்பா, உலகின் அதிவேக மனிதர் உசைன் போல்ட் அவர் தான் வந்து 100 மீட்டரை வந்து 9.58 வினாடிகள்ல கடந்து சாதனை படைச்சிருக்காரு. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரியே சைனாவில் பெய்ஜிங் அப்படின்ற இடத்துல வேர்ல்டு ஹியூமனாய்ட் ரோபோட் கேம்ஸ் ஒன்று நடந்திருக்கு. அதில் டைகோங் அல்ட்ரா என்ற மனித உருவ ரோபோட் அதே 100 மீட்டரை ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 9.39 வினாடிகளில் கடந்து மனித உலக சாதனையை முறியடித்தது. அதே இது ஃபைனல் ரவுண்டு இறுதிப் போட்டியில் இன்னும் வேகமாக ஓடி 8.64 வினாடிகளில் இலக்கை அடைந்து புதிய சாதனையே படைச்சிருக்கு. உண்மையில இது கேட்கும்போது ஆச்சரியமா தானுங்க இருக்கு,
1: ரொம்பவே ஆச்சரியமாவும் வியப்பாவும் இருக்கு. அதாவது என்ன சொல்றது, மனுஷங்களை விடலாமே ரொம்ப அதிவேகமா வந்து ஓடி சூப்பரா வந்து அந்த மாதிரி போயிட்டு இருக்கு இல்லையா.
0: கண்டிப்பா, ஒரு பக்கம் பார்த்தால் மனிதர்கள் உருவாக்கிய தொழில்நுட்பம் மனிதர்களுடைய திறனை தாண்டி வளர்ந்து வருகிறது அப்படின்றத பெருமைப்பட்டாலும் அதே நேரத்துல எல்லார் மனசுக்குள்ளயும் கண்டிப்பா ஒரு கேள்வி வரும், என்ன அப்படின்னா
1: வருது,
0: பயம் வருதா?
1: வருது.
0: நம்ம உருவாக்குற ஏஐ ரோபோட்ஸ் எல்லாமே ஒரு கட்டத்துல நம்மையே மிஞ்ச ஆரம்பிச்சா ஐயோ, அப்ப மனிதர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்
1: அப்படிங்கிற பயம் கண்டிப்பா எழதான் செய்யுது. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிக்கும் போது உண்மையாவே அது மனசுக்குள்ள வந்து அந்த ஒரு கேள்வி எழதான் செய்யுது, பயமும் எழதான் செய்யுது கண்டிப்பா.
0: அதனாலதான் நம்ம கேட்டோம் ஏஐ வளர்ச்சி சாதகமா பாதகமா அப்படின்னு. அதை மட்டுமே பார்க்க முடியாது, நம்ம கையில தான் இருக்கு. இது ஒரு பவர்ஃபுல்லான டெக்னாலஜி, அதை எப்படி நாம் பயன்படுத்துறோம் அப்படின்றது தான் முக்கியம் என்று சொல்லி இந்த கேள்வியை நம்ம வந்து நிறைவு செஞ்சிடலாமா?
1: கண்டிப்பா நிறைவு செஞ்சுட்டு வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில ஒரு பாடலையும் கேட்டுடலாமா?
0: கேட்டுடலாம். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்ச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா.

0: நகர் மதுரை. நேரம் 1:44 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசனகானங்கள் கேட்டுட்டு இருக்கோம். வசனகானங்கள் நிகழ்ச்சியில மதுரை பண்பலை முகநூல் பக்கத்துல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில்களை சொன்ன நேர்களும் என்ன கருத்துக்கள் சொன்னாங்கன்றதும் கேட்டுட்டு இருக்கோம். முதல் கேள்வி வெற்றிகரமாக நிறைவு பெற்றது அப்படின்னு தான் சொல்லணும்.
1: கண்டிப்பா. அடுத்த கேள்வி என்ன, அதுக்கு யார் யாரெல்லாமே சரியா பதில் சொல்லியிருக்காங்க தெரிஞ்சுக்கலாமா?
0: கண்டிப்பா.
1: அதாவது அடுத்ததா என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்தியாவின் ஏவுகணை பெண்மணி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க இல்லையா?
0: ஆமா.
1: அதுக்கு பதில்
0: நான் சொல்லிடவா?
1: நீங்க தான் சொல்லணும்.
0: சொல்லிடலாம். டெசி தாமஸ் அவர்கள், இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்புல DRDO அக்னி ஏவுகணை திட்டங்களை அக்னி 4 and 5 வெற்றிகரமாக வழிநடத்திய முதல் பெண் விஞ்ஞானி இவர்.
1: இந்தியாவில் ஏவுகணை திட்டத்திற்கு தலைமை தாங்கிய முதல் பெண் விஞ்ஞானி இவங்க தான் இல்லையா?
0: கண்டிப்பா.
1: இவங்களை வந்து ஏவுகணை பெண்மணி, அக்னி புத்ரி அப்படின்னு சொல்றாங்க. சரி, நம்ம நேயர்கள்லாம் வந்து இதுக்கு சரியான பதில சூப்பராக சொல்லியிருக்காங்க. யார் யார் எங்கிருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டுடலாமா?
0: கேட்டலாம்.
1: தேவனூர்ல இருந்து ஜோதிலட்சுமி, அவங்க சரியா பதில் சொல்லியிருக்காங்க. நாமக்கல் செல்வராஜ் அவங்க, சென்னை பிரமிளா தமிழ்ச்செல்வன், கைத்தறி நகர்ல இருந்து RS துவாரகனையா அவங்களும் சரியா பதில் சொல்லியிருக்காங்க. ராமநாதபுரம் யமனேஸ்வரம் பகுதியில இருந்து சுமதி அவங்களுமே சூப்பரா சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி அவங்க, கைத்தறி நகர்ல இருந்து NR உபேந்திரன், சூர்யா, அஸ்வின்குமார் இவங்களாமே சொல்லியிருக்காங்க. முள்ளக்காடு பகுதியில இருந்து பாபுயா வந்து சரியான பதில சொல்லியிருக்காங்க. மதுரை திருநகர்ல இருந்து உஷா முத்துராமன், புவனகிரியில இருந்து சுமதி பாபு, சென்னையில இருந்து அன்புராணி, கைத்தறி நகர்ல இருந்து சூரியகுமார், ஸ்ரீதேவி இவங்க சொல்லியிருக்காங்க. மதுரை பகுதியில இருந்து சண்முக சுந்தரமையா அவங்களும் சொல்லியிருக்காங்க. மும்பைல இருந்து நடராஜன், மதுரை திருநகர்ல இருந்து BS ஜனார்தன், எமனேஸ்வரம் பகுதியில இருந்து சூரி, சுசீலா, நல்ல பெருமாள் இவங்களும் சொல்லியிருக்காங்க. அய்யாவாடியில இருந்து அசோக் ராஜ், கனிமொழி, மன்னார்குடியில இருந்து சசிகலா தியாகராஜன், மதுரை கைத்தறி நகர்ல இருந்து சூரிய நாராயணன், அப்புறம் அந்தோனிராஜ் அவங்களுமே சரியான பதில் சொல்லியிருக்காங்க. திருச்சி கருமண்டபம்ல இருந்து வேலாயுதம் திரவிய மலர் அப்படின்னு சொல்லி அவங்க மெஸ்ஸி தாமஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெசி தாமஸ் அப்படிங்கறதான் சரியான பதில். அனுப்பானடியில இருந்து குருபரன் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உண்மையாக ரொம்ப நேர்மையாவே சொல்லியிருக்காங்க. எனக்கு பதில் தெரியல, மத்த நேயர்கள் சொன்னதை பார்த்து வந்து நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கரெக்டான பதில் ஆனா சொல்லிட்டாங்க இல்லையா ரோசி?
0: கண்டிப்பா. அதாவது அந்த நேர்மையை உண்மையை ஒத்துக்கிறதுக்கு ஒரு மன தைரியம் வேண்டும் அப்படின்னு தான் சொல்லணும். கற்றுக்கிறதுனால ஒண்ணும் தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு.
1: சரி, வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில அடுத்தது நம்ம என்ன பாட்டு கேட்கறதுக்காக தயாரா இருக்கும்? காலத்தால் அழியாத காவிய கானங்களின் தொகுப்பா வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா வளம் வர ஒரு பாட்டு காத்துட்டே இருக்கு. நேயர்கள் வந்து பாடலோட கூடவே சேர்ந்து இதையும் கேட்டுட்டே இருக்காங்க இல்லையா? அடுத்ததா என்ன கேள்வி, யார் யார் சரியா பதில் சொல்லியிருக்காங்க எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைந்தீர்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

0: நேரம் 1:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தகானங்கள், ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
1: GRT ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். GRT ஜுவல்லர்ஸ், 80 Feet Road, ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
0: வசந்தகானங்கள் நிகழ்ச்சியில முகநூல் பக்கத்துல கேட்கப்பட்ட கேள்விகள் தான் நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். பேசுகிறோம் அப்படின்னு சொல்லாம அடுத்த கேள்வியும் அப்படிதான் வருது. இந்தியாவின் பேசும் முதல் திரைப்படம் அடுத்த கேள்வி
2: இல்லையா, வெளிவந்த ஆண்டு அப்படின்னு சேர்த்தே நம்ம கேட்டிருந்தோம். அதுக்கு வந்து நிறைய நேயர்கள் வந்து சரியான பதில சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அதோட பதில நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். என்ன திரைப்படம் அப்படின்னா, ஆழம் ஆறா அப்படிங்கிற திரைப்படம் தான். வெளியான ஆண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1931 மார்ச் 14 அன்னைக்கு தான் வெளியாச்சு. சரிங்களா, மும்பையில் ஒரு தியேட்டரில் தான் இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு வெளியாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அர்தேஷர் ராணி இயக்கத்தில் வெளிவந்ததான் இந்த திரைப்படம்.
2: அதாவது இந்த திரைப்படம் வெளியான அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த திரையரங்குகளெல்லாம் ஒரு சமாளிக்க முடியாத அளவுக்கு கூட்டம் அதிகமாக இருந்துச்சான். கிட்டத்தட்ட போலீஸ் பாதுகாப்பு எல்லாமே கேட்டு அந்த மாதிரி அவ்வளோ கூட்டம் இருந்துச்சான். ஏன்னா முதல் முதல்ல ஒரு பேசும் படம் அப்படிங்கும்போது
0: ஹிந்தியில பேசி பாடி நடிக்கப்பட்டதான் ஆலமாரா.
2: சரி, நம்ம சொன்னோம்ல இப்ப தென்னிந்தியாவோட தமிழ்ல வந்த முதல் பேசும் படம் எது அப்படின்னு தெரியுமா? அது வந்து காளிதாஸ். அந்த திரைப்படமும் கிட்டத்தட்ட இதே வருஷம் தான், 1931 தான் வெளியாச்சு. ஆனால் மாதம் மட்டும் வேற, அக்டோபர் 31 அன்னைக்கு தான் நம்ம தமிழில் வந்து முதல் பேசும் திரைப்படமான காளிதாஸ் அந்த திரைப்படமுமே வெளியாச்சு. அந்த ஆலமரா திரைப்படம் வந்து ஜோசப் டேவிட் அவங்க எழுதின பார்சி அப்படிங்கிற நாடகத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு காதல் சினிமா அப்படின்னே சொல்லலாம். ஆலமரா படம் நல்ல கூட்டமாக அந்த மாதிரி தான் போச்சு.
0: கண்டிப்பா எல்லா மக்களிடையுமே ஆர்வம் இருக்கும் இல்லையா? சரி, இந்த கேள்விக்கு பதில்கள் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருமூலஸ்தானத்துல இருந்து வீரசுந்தரி, சி நல்ல பெருமாள், தேவனூர் ஜோதிலட்சுமி, புவனகிரி சுமதி பாப்பு, அள்ளிநகரம் எஸ் மகாதேவன், இவங்களும் நம்ம லாஸ்ட் கேள்வி கேட்டோம் இல்லையா,
2: இந்தியாவின் சொல்லியிருக்காங்க.
0: திருநகர் BS ஜனார்த்தன், உஷா முத்துராமன், நாமக்கல் செல்வராஜ், கைத்தறி நகர் SK சூரியகுமார், பாபு முள்ளக்காடு, ஓகே சிவா, மதுரை சோ சண்முக சுந்தரம், யமனேஸ்வரம் NM சுமதி, யமனேஸ்வரத்திலிருந்து சூரிய நாராயணன், கைத்தறி நகர் RS துவாரகன், NR உபேந்திரன், சென்னை அன்புராணி, அதுக்கப்புறம் தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து கிளாட்ஸ்டோன் ராயன், அவங்களும் அந்த கேள்விகளுக்கு சரியான பதில் வந்து சொல்லியிருந்தாங்க.
2: ஏவுகணை பெண்மணி, இந்தியாவோட ஏவுகணை பெண்மணி, அந்த கேள்விக்குமே சரியான பதில் சொல்லியிருக்காங்க.
0: ஆமா, கவனியாபுரத்திலிருந்து கல்யாணி சரவணன், சென்னை பிரமிளா தமிழ்ச்செல்வன், மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், அறந்தாங்கி ஐயப்பன், திருச்சி வேலாயுதம், யமனேஸ்வரத்திலிருந்து சூரி விஜயராகவன், நன்னிலம் ராமன், திருவாரூர் துரை, பொன்னியமேடு வன்னை கணேசன், குருபரன், அந்தோனிராஜ் சென்னையிலேருந்து, இவங்க எல்லாருமே வந்து சரியான பதில்களை சொல்லியிருக்காங்க.
2: அதாவது தினமுமே 9 வந்து காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சிக்காக நேயர்கள் வந்து காத்துட்டே இருப்பாங்க. ஏன்னா அதில் வந்து அவங்களோட பேர் ஊர் எல்லாமே சொல்லி அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு ப்ளஸ் விமர்சனம் எல்லாமே நம்ம வாசிப்போம். ஸோ அதே மாதிரி இப்போ ரொம்ப ஆர்வமாக நம்ம நேயர்கள் வந்து இந்த நிகழ்ச்சிக்காக வந்து காத்துட்டே இருந்துட்டு சூப்பராக என்னென்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பதிலுமே சொல்கிறாங்க. அதே மாதிரி நாளைக்கு பதில்

0: சொல்றதுக்காக என்னென்ன கேள்விகள் அப்படிங்கறத அடுத்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம
1: கண்டிப்பா ஏஐ வளர்ச்சி சாதகமா பாதகமா என்ற கேள்வியிலிருந்து இந்தியாவின் பேசும் முதல் திரைப்படம் வெளிவந்த ஆண்டு எது அப்படின்ற கேள்வி வரைக்கும், இந்தியாவின் ஏவுகணை பெண்மணி யார் என்ற கேள்விகள், இப்படி எல்லா கேள்விகளுமே உங்களுடைய அறிவையும் ஆர்வத்தையும் சோதித்த இந்த மூன்று கேள்விகளுக்கும் பதிலளித்த அனைத்து நேயர்களுக்கும் எங்களுடைய அன்பான பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லிடலாம்.
0: நன்றிகளையும் சொல்லிடலாம், வாழ்த்துக்களையும் சொல்லிடலாம்.
1: கேள்விகள் தொடரும், உங்கள் தேடலும் தொடரட்டும். அறிவை தேடும் இந்த பயணத்தில் மதுரை பண்பலை எப்போதும் உங்களோடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில தகவல்களோடும் இனிமையான பாடல்களோடும் வசந்த கானங்கள் கேட்டுட்டு இருக்கோம்.
0: சரி ரோசி, அடுத்ததா என்ன பாட்டு வளம் வர காத்துட்டே இருக்கு வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில? நேயர்களின் நெஞ்சை விட்டு நீங்காத காவிய கானங்களின் தொகுப்பா வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில அடிக்கிற வெயிலுக்கு நல்ல இனிமையா ஒரு பாடல் கேட்கலாம்.
1: பாத காணிக்கை திரைப்படத்திலிருந்து
0: பாட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசனகானங்கள் நிகழ்ச்சி இன்னும் ஒரு நிமிடங்கள்ல நிறைவு பெற காத்திருக்கிறது. சரி, இன்றைய கேள்வி என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இந்தியாவில் எந்த நகரம் பிங்க் சிட்டி என்று அழைக்கப்படுகிறது? முதல் கேள்வி. இரண்டாவதாக, கோபத்தை கையாள நீங்கள் கடைபிடிக்கும் ஒரு யுக்தி. மூன்றாவது கேள்வி, தமிழ் சினிமாவில் உங்கள் வாழ்க்கையுடன் ஒன்றிணையும் ஒரு திரைப்படத்தின் பெயரை கூறுங்களேன். இந்த மூன்று

கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் சொல்லலாம். நாளைக்கு வசந்த கானுகள் நிகழ்ச்சியில் இடம்பெறும். மறக்காம நம்மளுடைய மதுரை பண்பலை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் என்று சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது ரோசி. நன்றி நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2 மணி. இனிய பகல் நேர வணக்கம் நேயர்களே. மொழிகள் வேறாக இருக்கலாம், ஆனால் இசைக்கு மட்டும் எல்லைகளே கிடையாது. தமிழ் பேசும் இதயம் முதல் தெலுங்கின் தேன் குரல் வரை, மலையாளத்தின் மெல்லிசை முதல் கன்னடத்தின் இனிய ராகம் வரை, இன்னும் பல மொழிகளின் அழகான பாடல்களோடு இந்த மதிய நேரத்தை இசைமயமாக்க வந்துட்டே இருக்கு பன்மொழி பாடல்கள். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில முதல் பாடலா கேட்கலாம்

கேட்டு முடித்த பாடல் மலையாள மொழி திரைப்படமான ஸ்வப்னக்காடு திரைப்படத்திலிருந்து தான் கேட்டோம். நேரம் 2:07 ஆயிட்டிருக்கு. இந்த நேரத்தில் நாம் கேட்டுட்டே இருக்கும் பன்மொழி பாடல்கள். ஒரு மொழி, ஒரு பாடல், ஒரு உணர்வு, ஆனால் இசை தரும் மகிழ்ச்சி எல்லோருக்குமே ஒன்று தான் இல்லையா?

அடுத்ததா அந்த வகையில பாட்டு கேட்கலாம். ரெயின் ரெயின் கம் அகெயின் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்கலாம். இதுவும் ஒரு மலையாள மொழி பாடல் தான். கேட்டு இணைந்தீர்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 உடன்.

மொழிகள் பல, மனங்கள் பல, ஆனால் இசை மட்டும் நம்மை ஒன்றாக்கும் ஒரு அழகான மொழி. அந்த இசை மொழியில் பல மொழி பாடல்களோடு உங்கள் மதிய நேரத்தை இசையால் இனிமையாக்கி கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பன்மொழி பாடல்கள் கேட்டுட்டே இருக்கும். அந்த வகையில் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல்

0: ஹே, இந்த ஆசந்தே மீஜின் துபாய் சிஐடி எஸ்கேப்.
1: ആദ്യത്തെ ഉമ്മ ബീച്ചിൻ്റെ സൈഡ് സൺസെറ്റ്. ദൈവമേ, മിന്നിച്ചേക്കണേ.
2: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agn.chn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
3: நேரம் 2:18 ஆயிட்டிருக்க இந்த நேரத்துல நேயர்களின் மதிய பொழுதுக்கு பல மொழிகளின் பல வண்ண இசையை தூவி பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம். சரிலேரு நீகெவ்ரு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். இது ஒரு தெலுங்கு மொழி பாடல் தான். என்னதான் நம்மளுக்கு வார்த்தைகள் புரியலைனாலும் நம்ம உதடுகள் வந்து இந்த பாடலை சேர்ந்து முணுமுணுத்துக்கிட்டே இருக்கும். அதே வைபோட சூப்பராக கேட்கலாம். கேட்டு இணைந்தே இருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 உடன்

చుచ్చుకు వస్తే హగ్గు మిల్చే పెడతాలే రాత్రి వస్తే బెడ్ మీద.

மொழிகள் மாறட்டும், குரல்கள் மாறட்டும், இசை கருவிகள் மாறட்டும், ஆனால் மனதை தொடும் பாடலின் அந்த இனிய உணர்வு மட்டும் மாறவே மாறதில்லையா? அதே மாதிரி ஒரு உணர்வை தரக்கூடிய அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு காற்றலைகளில். சர்க்காரு வாரிப்பட்டா திரைப்படத்திலிருந்து கேட்டு இணைந்தே இருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பன்மொழி பாடல்கள் கேட்டுட்டே இருக்கும் இல்லையா? அந்த வகையில பாட்டு வந்துட்டே இருக்கு.

நம்மளோட ஃபேவரட் சாங்க்கு மட்டும் மொழியே கிடையாது. பிடிச்ச பாட்டு எந்த மொழியில இருந்தாலும் மனசு அதை அப்படியே ரசிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? அப்படி ரசிக்கிறதுக்காக வந்துட்டே இருக்கு அடுத்த பாட்டு. பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில தெலுங்கு மொழி படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. ஹாய் நானா திரைப்படத்திலிருந்து கேட்டு இணைந்தே இருங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
3: நேரம் 2:31 ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நேயர்கள் ரொம்பவே சூப்பராக கேட்டு இணைஞ்சிருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் FM 100.9 பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம். அடுத்து என்ன லாங்குவேஜ் அப்படின்னு கேட்குறது எனக்கு கேட்குது. ஹிந்தி மொழி படத்துலேருந்து தான் பாட்டு கேட்க போகிறோம். ஆசாத் அப்படிங்கிற திரைப்படத்துலேருந்து பாட்டு வந்துட்டே இருக்குது.

0: செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம்.

பன்மொழி பாடல்களின் இனிய இசையால் நேயர்கள் இணைந்திருக்கும் நேரம் 2:35. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் மீமி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 2:45 ஆயிட்டு இருக்க. இந்த நேரத்துல நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சி.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம். அடுத்ததாகவும் ஒரு ஹிந்தி மொழி பாடல் தான் வந்துட்டே இருக்கு. பேடியா திரைப்படத்திலிருந்து கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம். கன்னட மொழி திரைப்படத்திலிருந்து பாட்டு வந்துட்டே இருக்கு. எந்த திரைப்படத்திலிருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா விக்ராந்த் ரோனா அப்படிங்கிற படத்திலிருந்து தான் பாட்டு வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்தே இருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 உடன்

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: மொழிகள் பல கடந்து இசையால் மனங்களை இணைத்த ஒரு அழகான இசை பயணத்தில் இணைந்திருந்த நேயர்கள் அனைவருக்கும் பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுபத்ரா தேவி. நன்றி நேயர்களே. நிறைவான பாடலாக கேட்கலாம் ஒரு ஆங்கில மொழி பாடல்.

0: ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. வேலூர், திருவள்ளூர், சென்னை பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிக லேசான மழை பதிவானது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மழை இல்லை. வேலூர் மாவட்ட மேலாளத்தூரில் பதிவான மழையின் அளவு 1 சென்டிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 40.4 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.5 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 10.8 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை கரூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தஞ்சாவூர், நீலகிரி, தருமபுரி, ஈரோடு, திண்டுக்கல், திருநெல்வேலி, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், கன்னியாகுமரி, மதுரை, நாகப்பட்டினம் மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பில் கடலோர ஆந்திர பிரதேசத்தை ஒட்டி கடல் மட்டத்திலிருந்து 7.6 கிலோமீட்டர் தொலைவில் நேற்று வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவானது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் நாளை மறுநாள் 11ஆம் தேதியன்று இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். கடலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பொழிவு இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. 12ஆம் தேதியன்று மதுரை, தேனி, திண்டுக்கல் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழை, இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தென்கடலோர தமிழ்நாட்டில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. அதிக அளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் கடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் சற்று அதிகரித்திருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிக அளவு வெப்பநிலை இயல்புக்கு அதிகமாயிருக்கும். கடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். வெப்பநிலை அதிக அளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 32.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.8 டிகிரி செல்சியஸ். இன்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் சில சமயங்களில் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி சென்னை.
1: நேரம் 3 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டின் வளர்ச்சியில் வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு அதிபர் திரு அனுரகுமார திசநாயகவுடன் இன்று கொழும்பில் பேச்சு நடத்தினார். பிரதமரின் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 27,360 கோடி ரூபாய் செலவில் பள்ளி கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மாணவர்கள் விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திரு பரந்தாமனும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திருமதி சுகன்யாவும் போட்டியிடுவார்கள் என்று திமுக அறிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி அருகே முள்ளக்காடு பகுதியில் கப்பல் கட்டும் தளம் அமைக்கும் திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை தொடர்வதாகவும் இதனை களைய தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி கோரியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெண்கலப் பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்ட ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சைனா மணிமுத்து மகளிர் ஒற்றையர் பிரிவிலும் தெபோரா ஜான் ஈஸ்வர் சாய் கட்டம் இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:03. இனி கேட்கலாம் NCERT விளம்பரதார நிகழ்ச்சி.

0: हमारा आज का उमंग कार्यक्रम यहीं समाप्त होता है। अब आपकी मित्र विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए। नमस्कार।
1: उमंग, उमंग, उमंग, उमंग, उमंग।
2: நீர்கள் இதுவரை கேட்டு இணைந்திருந்தது NCERT விளம்பரதார நிகழ்ச்சி.
3: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
4: FM Rainbow இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 3:30 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மனதை வருடும் இதமான பாடல்களாய் கேட்டு ரசிக்கலாம் மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் முதல் பாடலாய் அருண்மொழி மற்றும் ஸ்வர்ணலதா குரல் கொடுக்க சக்திவேல் திரைப்படத்திற்காக ஒரு சுப்பமான பாடல் உங்களுக்காகவே வந்துட்டே இருக்கு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: நேரம் 3:37, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இதமான பாடல்களாய் இசைத்துக் கொண்டிருக்கிறது இன்றைய மெல்ல வரும் பாட்டு. அடுத்த பாடல் மலேசியா வாசுதேவன் மற்றும் S. ஜானகி குரல் கொடுக்க என் ஜீவன் பாடுது திரைப்படத்திற்காக.

0: மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: GRT Jewelers இன் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT Jewelers மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். GRT Jewelers, 80 feet road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை.
0: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மெல்ல வரும் பாட்டு கேட்டுட்டு இருக்கும். அடுத்த பாடல் சங்கர் குரு திரைப்படத்துக்காக மலேசியா வாசுதேவன் மற்றும் SB சைலஜா இருவரும் இணைந்து பாடிய பாடல் காற்றலைகளில்.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
4: நேரம் 3:50. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மெல்ல வரும் பாட்டு கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடல் ஸ்வர்ணலதா மற்றும் அருண்மொழி குரல்களை கும்மி பாட்டு திரைப்படத்திற்காக.

நேர்கள் இதுவரை கேட்டது மெல்லவரும் பாட்டு. நேரம் 3:55 நிகழ்ச்சியின் நிறைவாக மனம் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில் சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்துக்காக பாடல்.

0: கேட்டு ரசிக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது மெல்ல வரும் பாட்டு. கேட்டு ரசித்த அனைத்து பாடல்களும் உங்க மனசுக்கு பிடித்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது ரோசி. இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் கேட்கலாம் சென்னிஞ்சலாக.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழகம் உள்பட 4 மாநிலங்களின் 17 மாவட்டங்களுக்குட்பட்ட பகுதிகளில் ரயில் வழித்தடத்தை மேம்படுத்துவதற்காக 10,021 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நாட்டின் வளர்ச்சியில் வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்கவுடன் இன்று கொழும்பில் பேச்சு நடத்தினார். பிரதமரின் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 27,360 கோடி ரூபாய் செலவில் பள்ளி கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மாணவர்கள் விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடு

தடுக்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திரு பரந்தாமனும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திருமதி சுகன்யாவும் போட்டியிடுவார்கள் என்று திமுக அறிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி அருகே முள்ளக்காடு பகுதியில் கப்பல் கட்டும் தளம் அமைக்கும் திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை தொடர்வதாகவும் இதனை களைய தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி கோரியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் இரண்டு வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷாய்னா மணிமுத்து மகளிர் ஒற்றையர் பிரிவிலும் தெபோரா ஜான் ஈஸ்வர் சாய் கட்டம் இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 4:03 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: வசந்த் அண்ட் கோ. இனிய உற்சாகமான மாலை வணக்கம் நேயர்களே. நேரம் 4:04 ஆயிட்டு இருக்க இந்த நேரத்தில் நேயர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்களம். இன்னைக்கு ஆட்டக்களம் நிகழ்ச்சியோட விளையாட்டுக்களம் என்ன வளம் வர காத்துட்டே இருக்கு சொல்லிடலாமா? அதுக்கு முன்னாடி உங்களோட விளையாட யார் யார் காத்துட்டு இருக்கோம்? நான் சுபத்ரா தேவி
1: அண்ட் பாண்டி, அழைப்பு ஒருங்கிணைப்பாளர் ரோசி அக்கா.
0: சரி, அதெல்லாமே அப்புறம் சொல்லலாம். சரி, அதுக்கு முன்னாடி நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் ஒரு முறை சொல்லிடலாமா?
1: ஆட்டக்களத்தில் அன்பான நேர்களை கலந்து கொண்டு சிறப்பாக அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரையின் முன் இணைப்பை தொட்டு 25-30-170 அறிமுக நேயர்களும் 25-30-171 மற்ற அனைத்து நேயர்களும் அழைக்கலாம்.
0: சரி, நேயர்கள் அழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். எந்த கேமுக்காக அவங்க அழைக்கலாம்? இன்னைக்கு கேமோட பேர் என்ன, அதை எப்படி விளையாடணும் சொல்லிடலாமா?
1: அதையும் சொல்லுங்களேன் கேட்போம்.
0: இன்னைக்கு கேமோட பேர் வந்துட்டு சொல்லாதே சொல்ல சொல்லாதே அப்படின்னு ஒரு கேம் தான் விளையாட போறோம். சரிங்களா?
1: சரிங்க.
0: அதோட இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரூல்ஸ் என்னன்னா, ஒரு கேள்வி கேட்போம். ஒரு நேயருக்கு வந்து 3 கேள்விகள் கேட்கப்படும்.
1: மூணு
0: கேள்வி கேட்போம். அந்த கேள்விக்கு வந்து நேயர்கள் வந்து ஆமா அப்படின்னு சொல்லக்கூடாது, இல்லை அப்படின்னு பதில் சொல்லக்கூடாது.
1: அப்ப ஆமா இல்லைன்னு சொன்னா அவுட்டா?
0: ஆமா. சரியா? இப்ப நான் சொன்ன மாதிரி ஆமா அப்படின்னு சொன்னேன்னா அவங்க வந்து
1: எங்க உதாரணம்
2: சொல்லுங்க.
0: இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன், இப்ப நீங்க காலையில டீ குடிச்சீங்களா?
1: ஆமா டீ குடிச்சேன் அப்படின்னு சொன்னா அவுட். காலையில எந்திரிச்சு நாங்க ஃப்ரெஷ்ஷா டீ குடிச்சேன் அப்படின்னு பதில் சொல்லணும்.
0: சொல்லி முடிச்சிடணும். சரிங்களா? ரயில் பயணம் மேற்கொண்டது உண்டா அப்படின்னு கேக்குறேன்.
1: நான் இது வரைக்கும் முன்னாடி நான் சென்னைக்கு போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஏதோ அதுக்கு இணையான பதிலா மட்டும் சொல்லணும்.
0: அதுக்கு இணையான பதில சொல்லணும், சம்பந்தமே இல்லாம சொல்லக்கூடாது.
1: ஆமா இல்லங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லிடுறாங்க.
0: அதே மாதிரி முடிவுல வந்துட்டு அதையும் சொல்லக்கூடாது. குடிச்சிங்களா அப்படிங்கிட்ட குடிச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. காலையில டீ குடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிடணும்.
1: சரிங்க,
0: புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நேயர்களுக்கு. இப்ப நேயர்கள் வந்து விளையாட காத்துட்டே இருக்காங்க. இணைப்பில் இணையக்கூடிய முதல் நேயர்
1: வருக. வணக்கம்.
3: தங்கம் விக்னேஷ் பேசுறேன் மேடம்.

0: எந்த பகுதியில இருந்து பேசுறீங்க? தஞ்சாவூர். சரி, நிகழ்ச்சி கேட்டீங்களா? சரி, உங்களுக்கான கேள்விகளை கேட்டுடலாமா? சரி, உங்க போன் இருக்குல்ல, மொபைல் போன் இருக்குல்ல, அது எப்போ உங்க கையில தான் இருக்குமா?
1: ஆமா மேடம்.
2: ஆமான்னு சொன்னா நீங்க அவுட்டையா?
0: என்னாச்சு, நிகழ்ச்சி கேட்டீங்களா இல்லையா?
2: அதாவது ஆமா இல்ல அப்படிங்கற பதில மட்டும் சொல்லவே கூடாது, அதுதான் இந்த கேமோட விளையாட்டு. அதுக்கு இணையான ஒரு பதில மட்டும் சொல்லுங்க.
0: சொல்லுங்கய்யா.
1: இல்ல, கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பேன், நேரம் கிடைச்சிருக்கும் போன் யூஸ் பண்ணுவேன்.
0: இதை நீங்க ஃபர்ஸ்டே சொல்லிருக்கணும். சரி, முதல் நேரம் வந்தனால உங்களுக்கு எக்ஸ்கியூஸ். அடுத்த கேள்வி கேக்கட்டா? உங்களுக்கு சமைக்க தெரியுமா?
1: எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், அவ்வளவு தெரியாது.
0: சரி, ரைட், கரெக்ட்டா சொல்லிட்டாங்க. எப்பயாச்சும் போய் சொல்லிருக்கீங்களா?
1: இல்ல, போய் சொல்லல.
0: இல்ல இல்லன்னு சொல்லிட்டீங்களே.
2: அதுக்கு இணையான பதில
0: வாய்ப்புகள் கொடுத்தோ, ஆனாலும் அழகா முயற்சி பண்ணீங்க, சரிங்களா? இந்த மாதிரி அடுத்தடுத்து வர நேயர்கள் வந்துட்டு ஆமா இல்ல அப்படிங்கிற பதில வந்து சொல்ல கூடாது. அதுதான் சொல்லாதே சொல்ல சொல்லாதேயோட இன்னைக்கோட ஆட்டக்களமோட கேம், சரிங்களா?
2: இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர்.
0: நேரம் 4:07 ஆயிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வருக வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வருக வணக்கம் ஐயா.
3: மூவருக்கும் மூவருக்கும் இனிய மாலை வணக்கம். வேதாரண்யம் வட்டம் கருப்பம்பளம் தெற்கிலிருந்து சா சிவகுமார்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் உங்களுக்கும், சரிங்களா? ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உதவி செய்யணுமே.
3: சொல்லுங்க.
0: உங்களோட வானொலியோட ஒலி அளவு குறைக்கணும்.
3: இத குறைச்சிட்டேன் மேடம்.
0: கண்டிப்பா நல்லதுங்க ஐயா.
3: குறைச்சிட்டேன்.
0: சரி, உங்களுக்கான கேள்விகளை கேட்டுடலாமா?
3: கேளுங்க.
0: ஆமா இல்லைன்னு சொல்லிடக்கூடாது, சரிங்களா?
3: சரி சரி.
0: உங்களுக்கான கேள்வி
2: ஐயா, நீங்க இப்ப வேலை பாக்குறீங்களா?
0: அடுத்தடுத்து வர நேயர்களுமே இந்த மாதிரிதான் இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அவங்களுக்குமே ஈஸியா இல்லை அப்படிங்கிற பதில வந்து தவிர்த்துருங்க. இப்ப முன்னாடி ரெண்டு கேள்விக்கு பதில் சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லி சமாளிச்சிருங்க. அடுத்தடுத்து வர நேர் சமாளிக்கிறீங்களான்னு கேட்டுருவோம். அவருக்கு வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம் மேம்.
0: வணக்கம் சொல்றது யாருங்க மேம்?
4: முனிச்சாலையில இருந்து வைஜெயந்தி மாலா பேசுறேன்.
0: வைஜெயந்தி மாலாமா, உங்களுக்கான கேள்விகளை கேட்டுலாமா?
4: கேளுங்க மேம்.
0: சரி, நீங்க இப்ப என்னோட பேசிட்டு இருக்கீங்களா?
4: கேட்டுருக்கேன் மேம்.
0: இப்ப என்னோட பேசிக்கிட்டே இருக்கீங்களா?
4: எனக்கு
0: தெரியாது, அழகான முயற்சி பண்ணீங்க, சரிங்களா?
4: சரிங்க.
0: ஒரு பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் மீண்டும் இணைவோம் நேர்களை.

0: வசந்தன்கோ. வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜி

நேரம் மாலை 4:15 நேர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்கிழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

0: பையனுக்கு கையில அடிபட்டுருச்சான், அதான் நலன் ஹாஸ்பிட்டலோட நம்பரை கொடுத்துட்டு இருந்தேன்.
1: கை கால் எலும்பு முறிவு ஜவ்வு பிரச்சனைக்கு உடனடி தீர்வு காண நலன் மருத்துவமனை வேளாங்கண்ணி சர்ச்சை அருகில் அண்ணாநகர் மதுரை. தொடர்புக்கு 8 300 37 27 57.
2: நேரம் 4:16 ஆயிட்டிருக்க இந்த நேரத்துல நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க ஆட்டக்களம். ரொம்பவே சுறுசுறுப்பான விறுவிறுப்பான பரபரப்பான ஆட்டக்களம் நிகழ்ச்சியில இன்னைக்கு விளையாட்டு களமா என்ன களம் வளம் வந்துட்டே இருக்கு சொல்லுங்க பாண்டி.
3: இன்னைக்கு நாங்க ஒரு கேள்வி கேட்போம்,
2: அந்த கேள்வி சொல்லுங்க, பேர் சொல்லுங்க, என்ன பேர்? சொல்லாதே சொல்ல சொல்லாதே அப்படிங்கிற ஒரு கேம் தான் விளையாண்டு.
3: சொல்ல சொல்லாதே, ஆமா இல்ல அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லவே கூடாது, அதுதான் கேம்.
2: சரி, நேயர்கள் அதுக்கு வந்து அழைக்க வேண்டிய எண்களை ஒரு முறை சொல்லிடலாமா?
3: சொல்லிடலாம்.
2: 25 30 170 அறிமுக நேயர்களும் 25 30 171 மற்ற எல்லா நேயர்களுமே வரலாம். 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்பு தொட்டு இப்ப இணைப்பு தொட்டு நேயர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வருக வணக்கம்.
3: வருக வணக்கம்.
4: வணக்கம் மேம். வணக்கம் சார். குளமங்கலத்துல இருந்து ரம்யா பேசுறேன்.
2: ரம்யா, உங்களுக்கான கேள்விகளை கேட்டுலாமா?
4: கேளுங்க.
3: ஆமா, உங்க ஊர்ல மயில் இருக்கா? மயில் இருக்கா
2: உங்க ஊர்ல? மயில் இருக்கா, பறவை இருக்குல்ல மயில்?
4: எனது ஊரில் மயில் உள்ளது.
2: ஆஹா, சரிங்க. அடுத்த அடுத்து அலர்ட் ஆயிட்டாங்க நம்ம நேயர்கள்லாம்.
3: குயில் பாட்டு கேட்டிருக்கீங்களா? குயில் பாட்டு கேட்டிருக்கீங்களா?
4: எங்க திரும்பி சொல்லுங்க.
3: குயில் பாட்டு கேட்டிருக்கீங்களா?
4: நான் குயில் பாட்டு கேட்டுள்ளேன்.
2: விளையாண்டிருக்கேன். அழகா சொன்னாங்க, சூப்பரா வந்து மூணு கேள்விக்குமே இல்லை ஆமா அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தாம சூப்பரா வந்து இல்ல ஜெயிச்சிட்டாங்க. அவங்க மூணு கேள்விக்குமே சரியா பதில் சொல்லிட்டாங்க இல்லையா? சோ வந்து அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேரம் சந்திச்சிடலாமா?
3: வருக வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம். இனிப்பில் இருக்கீங்க? நேரம் 4:18 ஆயிடுச்சு இந்த நேரத்துல இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க ஆட்டக்களம். ஆட்டக்களம் நிகழ்ச்சியில அடுத்ததா விளையாட வந்திருக்க நேயர், வருக வணக்கம்.
3: வருக வணக்கம்.
4: சுபத்ரா மேடம், பாண்டி சார், கோசி மேடம், மூவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். விஜயலட்சுமி, மகாத்மா காந்தி நகர்.
3: மாலை வணக்கம் அம்மா, மாலை வணக்கம். உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
4: கேளுங்கப்பா.
3: நீங்க ஹெலிகாப்டர் பாத்திருக்கீங்களா?
4: இதுவரை
3: ஹெலிகாப்டர் பார்த்தது கிடையாது.
4: இரா
3: மீன் சாப்பிட்டிருக்கீங்களா?
4: இறால் மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
2: அடுத்தடுத்து வர நேயர்களுமே அந்த மாதிரி பதில் சொல்றாங்களா கேட்டுலாமா? அவருக்கு வணக்கம்.
5: வணக்கம் இருவருக்கும், மாலை வணக்கம். என்னுடைய பேர் அப்துல் காதர், நான் இங்க ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமம் அங்க இருந்து பேசுறேன். ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கோம்.
2: நல்லதுங்கய்யா, உங்களுக்கு நல்லா கேக்குதுங்களா?
5: மதுரை
2: பண்பலையோட நிகழ்ச்சிகளை இப்ப உங்களுக்கான கேள்வி கேக்கலாமா? சரி, இப்போ நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல போறீங்களா?
5: எதுவும் தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன்.
2: சரி, உங்க வீட்ல நீங்க தான் அதிகம் பேசுவீங்களா?
5: ரொம்ப ரொம்ப பேசுவேன்.
2: உங்களுக்கு கோபம் சட்டுன்னு வந்துருமா?
5: அதிகப்படியான வரும்.
2: அதிகப்படியா கோபம் வரும்? ஆஹா, அருமை அருமை, சூப்பரா வந்து சொல்லிட்டாங்க. ஆமா, இல்லைங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தல. அடுத்தடுத்து வர்ற நேயர்களுமே இந்த மாதிரி அழகா பேசுறாங்களா, முயற்சி பண்றாங்களான்னு பாக்கலாம். இனிப்பில் வந்து நேருக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம் நேயர்களே.
6: GRT Jewelers இன் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT Jewelers மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது செப்டம்பர் 7 முதல்.

சிறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். GRP ஜுவல்லர்ஸ், 80 feet road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை. பம்டி பம்டி பக்கட்ட பம்டி பம்டி படலி பட்ட பம்டி பம்ட பம்டி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 feet road, ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அன்பான நேயர்கள் கலந்து கொண்டு விளையாடுவது ஆட்டக்களம். ஆட்டக்களம் அதுவும் அதிரடியான ஆட்டக்களம். ஆட்டக்களத்தில் நேயர்கள் கலந்து கொண்டு சிறப்பாக விளையாட அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரையின் முன் இணைப்பை தொட்டு 25 30 170 அறிமுக நேயர்களும், 25 30 170 மற்ற அனைத்து நேயர்களும் அழைக்கலாம்.
2: இன்னைக்கு என்ன கேம் விளையாடிட்டு இருக்கோம்?
1: சொல்லாதே சொல்லாதே
2: அப்படின்ற ஒரு கேம் தான் விளையாடிட்டே இருக்கோம். நேயர்கள் வந்து

0: ஆமா இல்ல அப்படிங்கிற பதில வந்து நம்ம கேட்கிற கேள்விகளுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஒரு நேயருக்கு வந்து மூன்று கேள்விகள் கேட்கிறோம் இல்லையா? ஸோ நேயர்கள் வந்து ரொம்ப சூப்பரா விளையாடிட்டே இருக்காங்க, ரொம்ப உஷாராயிட்டாங்க, வந்து கரெக்டா இப்படிதான் பதில் சொல்லணும் அப்படின்ட்டு அழகா வந்து சொல்றாங்க. அடுத்து வர நேயருமே அந்த மாதிரி சொல்றாங்களான்னு கேட்டுலாமா? வருக வணக்கம்.
1: வருக வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார். எங்க இருந்து யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: தொண்டையம்பட்டி முத்துராசு.
1: தொண்டையம்பட்டில இருந்து பேசுறீங்க. சரிங்க ஐயா, நீங்க மரம் ஏறுவீங்களா?
2: கேக்குதுங்களா?
0: வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அடுத்து இணைப்பில் இணையக்கூடிய நேயரை சந்திச்சிடலாம். அவருக்கு வணக்கம்.
2: இப்போ
0: சரியா பதில் சொல்ல வந்துட்டு அப்படி போயிட்டாங்க. அடுத்து ஒரு நேயர் பதில் சொல்றாங்களா கேட்டுலாமா? வருக வணக்கம்.
3: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சொல்லிக் கொள்ளு. மதுரையில இருந்து முடிமாறும்.
1: மாலை வணக்கம் ஐயா. உங்களுக்கான கேள்வி கேட்டலாமாங்க ஐயா?
3: கேளுங்க.
1: நீங்க ஃபுட்பால் விளையாடுவீங்களா?
3: சில நேரங்களில் விளையாண்டுருக்கேன்.
1: உடற்பயிற்சி செய்வீங்களா?
3: நிறைய நிறைய வாட்டி பண்ணிருக்கேன்.
1: உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்குமா?
3: மிகவும் பிடிக்கும்.
0: இணைக்கூடிய நேயர் வந்துட்டாங்க. வருக வணக்கம்.
1: வருக வணக்கம்.
4: மேடம், மதுரை மாவட்டம் திருமங்கலம் மாவட்டம் ஆலமட்டிலிருந்து எஸ் ராமர்.
0: ராமர் ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
4: கேட்டுருங்க மேடம்.
0: சரி, உங்களுக்கான கேள்வி வந்து, உங்களுக்கு மலை பிடிக்குமா?
4: எப்பவுமே எனக்கு பிடிக்கும் மலை.
0: சரி, உங்களுக்கு பாட்டு கேட்க பிடிக்குமா?
4: அருமையாகவே நம்ம எஃப்எம்ல இருந்து கேட்க ரொம்ப ரொம்ப இனிமையா இருக்கும், பிடிக்கும்.
0: பிடிக்கும். சூப்பர் சூப்பர். நீங்க அடிக்கடி வெளியில போய் சாப்பிடுவீங்களா, அதாவது ஹோட்டல்ல போய் சாப்பிடுவீங்களா?
4: அருமையா, என் ஃபேமிலியோட போகும்போது சாப்பிடணும்னு ஆசைப்படுவேன், சாப்பிடுவேன், அதை வித்தியாசமா பார்த்து
0: சாப்பிடுவேன். தொடர்ந்து கொட்டி பதில வந்து
1: சூப்பரா
0: ரொம்ப சூப்பரா வந்து சொல்லிட்டாங்க. நிகழ்ச்சியில ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து மீண்டும் இணைவோம் நேர்களே.
5: நேரம் மாலை 4:30. நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.

0: ஒரு கேம் தான் விளையாண்டுட்டே இருக்கும். நேயர்கள் வந்து சூப்பரா பதிலையும் சொல்லிட்டே இருக்காங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய நேயர்களும் இந்த மாதிரி பதில சொல்றாங்களான்னு கேப்போமா?
1: கண்டிப்பா கேப்போம்.
0: பாண்டி சொல்லுங்க, கேள்வி அவங்களுக்காக தயாரா வச்சிருக்கீங்களா?
1: கண்டிப்பா வச்சிருக்கேன். நாங்க ஒரு கேள்வி கேப்போம், அந்த கேள்விக்கு இணையான பதில மட்டும்தான் சொல்லணும். ஆமா இல்ல அப்படிங்கிற பதில மட்டும் சொல்லக்கூடாது.
0: நேயர் வந்துட்டாங்க, கேட்கலாமா அடுத்து என்ன சொல்றாங்க அவங்க, ஆமா இல்ல சொல்றாங்களான்னு?
1: வருக வணக்கம்.
2: குளத்துல நீந்தது மீனு, துள்ளி புதுக்கு ஓடுது புள்ளி மானு, எல்லோரும் விருந்து கேட்பது மதுரை பண்பலை 103.3. அனைவருக்கும் மாலை வணக்கம்.
1: அனைவருக்கும் மாலை வணக்கம்.
0: டைமிங் ரைமிங் மாலை வணக்கம் சொன்னது யார் இப்போ?
2: மதுரை செல்லூர் குமரன்
0: பேசுறேன். குமரன் ஐயா, சரி உங்களுக்கு அந்த கேள்வி கேட்கலாமா?
2: சரிங்க
1: ஐயா, நீங்க மதுரையில இருந்தா பேசுறீங்க?
2: மதுரையில இருந்தா பேசுறேன்.
1: மதுரையில இருந்தா பேசுறீங்க? அப்ப தெப்பக்குளம் மாரியம்மன் கோயிலுக்கு போயிருக்கீங்களா?
2: நான் நிறைய தடவை மாரியம்மன் போயிருக்கேன்.
1: சரிங்க ஐயா, பைக் ஓட்டுவீங்களா?
0: பயன்படுத்தாம ரொம்பவே சூப்பரா விளையாடி ஜெயிச்சாங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றிங்க ஐயா.
1: நன்றிங்க.
0: நேரம் 4:38 ஆயிட்டு இருக்க இந்த நேரத்துல இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக வணக்கம்.
3: மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் சொல்றது யாரு?
3: பாலமுருகன்
0: ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்டுலாமா? சரி, எண்ணெயில்தான் பூரி சுட முடியுமா?
3: பூரி எண்ணெயில்தான் சுட முடியும்.
0: சாம்பாருக்கு பருப்பு அவசியமா?
3: சாம்பாருக்கு பருப்பு கட்டாயம் அவசியம்.
0: கட்டாயம் அவசியம். ரோட்ல பஸ் போகுமா?
1: இணைஞ்சிருக்கும்
0: சொல்லாதே சொல்ல சொல்லாதே அப்படிங்கிற கேம் தான் விளையாடிட்டே இருக்கோம். இப்ப உள்ள நேயர் வந்து பதில சொல்றாங்களான்னு
1: கேட்கலாமா? ஐயா முதல்ல நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்களேன்
3: கேப்போம். நான் செல்லூர் மணவாளி ரஷ்யா முனிகம்பையில இருந்து பேசுறேன், பாண்டியன்.
1: அருமை ஐயா, நீங்க பீச்சுக்கு போயிருக்கீங்களா?
3: பீச்சுங்களா? நான் போய் வருவேன் டெய்லி.
1: அப்ப மாமல்லபுரத்துக்கு போயிருக்கீங்களா?
3: புரியல.
1: மாமல்லபுரத்துக்கு போயிருக்கீங்களா?
3: நான் டெய்லி வருஷ நாடு எல்லா ஊருக்கும் போய் வருவேன்.
1: எல்லா ஊருக்கும் போய்
0: வருவீங்களா?
1: உங்களுக்கு டூர்னா ரொம்ப பிடிக்குமா?
0: நிகழ்ச்சியில ஜெயிச்சாங்க ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடலாம். நேரம் 4:40 ஆயிட்டு இருக்க இந்த நேரத்துல இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வருக வணக்கம்.
4: பேசுறேன்.
0: உங்களுக்கான கேள்வி வந்துட்டு, உங்களுக்கு வந்து கப்பல் இருக்கு இல்லையா?
4: கப்பல்
0: கடல்ல கப்பல் போகுமா?
4: கடலில் கப்பல் கட்டாயமாக போகும்.
0: கட்டாயம் போகும். சரி, நீங்க மன அமைதிய விரும்புவீங்களா இல்லையா?
4: மன அமைதியை அதிகமாக விரும்புபவர்களில் நானும் ஒருவன்.
0: அடடடடா, அருமையா பதில் சொல்றாங்களே. உங்களுக்கு தேநீர் பிடிக்குமா?
4: காலையில் எழுந்தவுடன் பல் துளைக்கி விட்டு குடிப்பதே தேநீர் மட்டும்தான்.
0: அதுதான் முத வேலை. சூப்பர் சூப்பர், அருமையா
1: அருமையா பதில் சொல்லிருக்கீங்க ஐயா, வாழ்த்துக்கள்.
0: ஒரு விளம்பர இடைவெளி தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம் நேயர்களை. ஒரு பாடலையும் கேட்கலாம் அதோட கூட.
5: GRT Jewelers இன் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT Jewelers மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். GRT Jewelers 80 Feet Road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: நேரம் 4:36 ஆயிற்றுக்க. இந்த நேரத்தில் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க. ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து சொல்லாதே சொல்ல சொல்லாதே அப்படின்னு சொல்லி

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
3: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகாலாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
2: ராணி இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: நேரம் 4:46. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz.

0: ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நேயர்கள் கலந்து கொண்டு விளையாடுவது ஆட்டக்களம்.
1: ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நேயர்கள் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து பதிலை வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. சொல்லாதே சொல்ல சொல்லாதே அப்படின்னு சொல்லாத பதிலை மட்டும் சொல்லாமல் தவிர்த்துட்டு அழகாக பதிலை சொல்லிட்டே இருக்காங்க, ஜெயிச்சுட்டே இருக்காங்க. அடுத்து வர நேயருமே இந்த மாதிரி ஜெயிச்சிடுறாங்களான்னு கேட்கலாமா? வருக வணக்கம்.
0: வருக வணக்கம்.
2: சிவகங்கை மாவட்டம் திருப்புவனவட்டம் கூடத்துப்பட்டி கிராமத்தில் பரமசிவன்.
1: திருப்புவனம்ல கூடத்துப்பட்டி. ஐயா, இப்பதான் நிகழ்ச்சியில முதன்முறையா பேசுறீங்களா?
2: இல்ல, ஏற்கனவே வந்திருக்கேன்.
0: நல்லது. கேள்வி கேட்கலாமா?
2: சொல்லுங்க.
1: உங்களுக்கான கேள்வி, நீங்க ஒரே பாட்டை திரும்ப திரும்ப கேப்பீங்களா? ரிப்பீட் மோட்ல கேட்டுட்டே இருப்பீங்களா பிடிச்ச பாட்டை? கோபமா சண்டை போட்டு பேசாம இருந்திருக்கீங்களா?
2: இருந்திருக்கேன்.
1: உங்களுக்கு தனியா டிராவல் பண்ண பிடிக்குமா? எப்படி நிறைய நிறைய நிறைய அப்படின்னு சொல்லி அதையும் சொல்ல வேணாம் சொல்லிருக்கணுமோ?
0: நிறைய நிறைய பதிலே சொல்லிட்டாங்க.
1: அருமை அருமை, அழகா வந்து இருந்தாலும் சொல்லி சமாளிச்சுட்டு சூப்பரா ஜெயிச்சிட்டாங்க நேயர். அடுத்ததா வர்ற நேயரும் இதே மாதிரி சமாளிச்சு ஜெயிக்கிறாங்களான்னு கேட்டுலாமா? வருக வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை 103.3 இணைந்திருக்கும் நேயர், வருக வணக்கம். வணக்கம். சொல்றது யாரு?
3: மாவட்டம்
1: காசிமாயன். ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்டுலாமா?
0: ஐயா, நீங்க நான்வெஜ் சாப்பிடுவீங்களா? சரிங்க. அப்ப வெஜிடபிள் சாப்பாடு சாப்பிட
3: மாட்டீங்களா?
0: மாற்றான கருத்து. இன்னைக்கு உங்க வீட்டுல நான்வெஜ் வச்சிருக்கீங்களா?
3: வெள்ளிக்கிழமை சாமி கூப்பிட்டு வந்தேன்.
0: சரிங்க.
1: அதாவது உங்களுக்கு கேம் புரிஞ்சுச்சா என்னன்னு தெரியல. அடுத்த கேள்வி கேளுங்க. உங்க பதில் என்ன சொல்றாங்க?
0: நான் கேட்டுட்டேன், அது இணையான பதில் இல்லாம மாற்றான கருத்து மட்டும் ஐயா சொல்லியிருக்காங்க.
1: சரி, இருந்தாலும் அருமையா வந்து நேயர் வந்து முயற்சி பண்ணாங்க. நேரம் 4:49 ஆக போற நேரத்துல இணைப்பில் இணையக்கூடிய நேயரை சந்திச்சிடலாமா? அடுத்த நேயர் வருக வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். சொல்றது யாரு?
4: எல்லாரும்
0: நல்லா இருக்காமா? உங்களுக்கான கேள்வி கேக்கலாமா? உங்களுக்கு மலர்னா ரொம்ப பிடிக்குமா?
4: மலர்னா ரொம்ப பிடிக்கும் சார்.
0: மலர்னா ரொம்ப பிடிக்கும். உங்க வீட்டுல தோட்டம் எதுவும் வச்சிருக்கீங்களா?
1: அருமையா முயற்சி பண்ணீங்க. சரிங்களா? இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நேரம் 4 இணைப்பில் இணையக்கூடிய நேயர் 50 இணைப்பில் இணையக்கூடிய நேயர்
0: வருக வணக்கம்.
5: வணக்கம். நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து பேசுறேன். நலமா இருக்கிறீங்களா?
1: அனைவருமே நலமா இருக்கும். ஏன், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
1: ரொம்ப நல்லது. இதே உற்சாகத்தோட உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
5: கண்டிப்பா கேளுங்களேன்.
1: சரி, உங்களோட சின்ன வயசுல நிறைய சேட்டை பண்ணுவீங்களா?
5: சிறிய வயசுல நிறைய சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பேன்.
1: இப்ப உங்களுக்கு ஆமா சொல்லணும்னு தோணுதா?
5: இந்த ரெண்டு வார்த்தையோட உலகத்துல வேற எந்த வார்த்தை வேணாலும் சொல்லணும்னு தோணுது.
1: இல்லைங்கிற வார்த்தை பயன்படுத்த கூடாது, ஞாபகம் இருக்கா இல்லையா?
5: எப்பொழுதுமே அந்த வார்த்தையை வேண்டாம் அப்படின்ட்டு புறக்கணிச்சிட்டேன் வாழ்க்கையிலேயே.
0: அந்த வார்த்தையே வேணாம் சொல்ல மாட்டேங்கிறோட சொல்றாங்க.
1: அருமையா வந்து
5: சமாளிச்சேன்.
1: இதுதான் கேள்வி, உங்களுக்கான கேள்வி. மூணு கேள்வி, நீங்க ஆமா இல்லன்னு பதில் சொல்லாம சூப்பரா வந்து சமாளிச்சு ஜெயிச்சிட்டீங்க,
0: வின் பண்ணிட்டீங்க.
1: வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம் நேயர்களே.
6: GRT Jewelers இன் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT Jewelers மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். GRT Jewelers 80 feet road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை.
1: நேரம் 4:51 இந்த நேரத்தில் நேயர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்களம். ஆட்டக்களம் நிகழ்ச்சியில அடுத்ததான் வந்து கேள்விக்கு ஆமா இல்ல அப்படின்னு பதில் சொல்லாம நேயர் வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம். வருக வணக்கம்.
0: வருக வணக்கம்.
1: நேயர் இணைப்பில் இருந்து விடுபட்டுட்டாங்க. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர், அதாவது பாண்டி, இந்த கேம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சா?
0: இந்த கேள்வி எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. சில நேயர்கள் அதுக்கு இணையான பதில் சொன்னாங்க, சில அதுக்கு மாற்றாக சில கருத்துக்களையும் சொன்னாங்க.
1: மாற்றாக

0: கேட்கலாமா? அவங்களே சொல்லிட்டாரு இல்ல அப்படின்ட்டு அழகா வந்து முயற்சி பண்ணாங்க. அதாவது ஒரு புன்னகையோட சூப்பரா வந்து ஐயா பேசிட்டு முயற்சி பண்ணிட்டு போயிட்டாங்க. அடுத்ததான் இணைப்பில் வரக்கூடிய நேயர், வருக வணக்கம்.
1: வருக வணக்கம்.
2: நினைக்கிறேன்
0: விரிவாக்கமா சொல்லிட்டாங்க. சூப்பருங்க, அருமையா வந்து ஜெயிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள் சொல்லிடலாம்.
3: நல்லா
0: தெரிஞ்சு உங்க பெயரை மறந்துட்டு அக்கா அண்ணன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்கீங்களா? மறக்க மாட்டேன். ஒரு ஜோக் உங்களுக்கு புரியவே இல்ல, ஆனா சிரிப்பீங்களா? சிரிச்சிருக்கீங்களா? வாழ்த்துக்களை சொல்லிடலாம். ஆட்டக்களம் நிகழ்ச்சியில இதுவரைக்கும் இணைஞ்சிருந்தது நான் சுபத்ரா தேவி
1: அண்ட் பாண்டி.
0: பங்கு பெற்ற பங்கு பெற முயற்சித்த மற்றும் கேட்டு ரசிதா துணை நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி அழைப்புகள் ஒருங்கிணைப்பில் உதவி பண்ணாங்க ரோசி, அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிடலாம். தொழில்நுட்ப உதவி எஸ் கருப்பணன் சார், அவங்களுக்கும் ஒரு நன்றியை சொல்லிட்டு கேட்டு ரசிதா துணை நேயர்களுக்குமே ஒரு பெரிய நன்றியை சொல்லிட்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். நேயர்களே, நன்றி.
1: நன்றி.
4: GRT Jewelers இன் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT Jewelers மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். GRT Jewelers, 80 feet road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை.

0: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழகம் உள்பட நான்கு மாநிலங்களின் 17 மாவட்டங்களுக்குட்பட்ட பகுதிகளில் ரயில் வழித்தடத்தை மேம்படுத்துவதற்காக 10,021 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தென் மாநிலங்களின் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பிரதமரின் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 27,360 கோடி ரூபாய் செலவில் பள்ளி கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மாணவர்கள் விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திரு பரந்தாமனும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திருமதி சுகன்யாவும் போட்டியிடுவார்கள் என்று திமுக அறிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை தடை செய்யும் சட்டத்தை தமிழகம் உள்பட அனைத்து மாநிலங்களும் தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி அருகே முள்ளக்காடு பகுதியில் கப்பல் கட்டும் தளம் அமைக்கும் திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை தொடர்வதாகவும் இதனை களைய தாவேக அரசு

உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி கோரியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷாய்னா மணிமுத்து மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், தெபோரா ஜான் ஈஸ்வர் சாய் கட்டம் இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எல்லாருக்குமே வணக்கம், அன்பான நேயர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவர் சில அருமையான பாடல் தொகுப்புகளை உங்களுக்கு வழங்கலான்னு வந்திருக்கேன். நான் உங்கள் அர்ஜே பாண்டியன். இசைஞானி இளையராஜாவோட பாடல்களை நம்ம கிராமத்து மண் வாசனை வீசாமையா போயிடும். அட வாங்க கேட்கலாம் மண் வாசனையோட ஊரு விட்டு ஊரு வந்து படத்திலிருந்து கங்கை அமரன் வரிகளில் இளையராஜா அண்ட் ஜானகி அவங்க பாடிய பாடலை கேட்கலாம் நேர்களே.

பொண்ணுக்கு திருமண செய்தி வந்தவுடனே பொங்குற மனசை பாருங்க, அந்த கிழக்க போகும் ரயிலையே தூதுவிடும் காட்சிகளாக அமையுது இந்த பாடல். கிழக்க போகும் ரயில் படத்திலிருந்து கங்கை அமரன் வரிகளில் இளையராஜா இசையமைப்பில் எஸ் ஜானகி அவங்க பாடிய பாடலை தான் கேட்க போகிறோம் நேர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் மாலை தின்றல் நிகழ்ச்சியில் உங்க மனசை மகிழ்விக்கும் விதமாக இனிமையான பாடல்களை வழங்கிக்கிட்டு இருக்கேன். இதோ அடுத்த பாடலாக 16 வயசில் இன்ப காதல் மலையில் பூத்த செந்தூர பூவாக பூக்குது இந்த பாடல். 16 வயதிலே படத்திலிருந்து கங்கை அமரன் வரிகளை இளையராஜா இசையமைப்பில் எஸ் ஜானகி அவங்க பாடிய பாடலை கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

செந்நிற மண்ணில் பூத்த ஆவாரம் பூவாக காதல் வெப்பம் தனியாம பாடுதே இந்த அன்னக்கிளி. பஞ்சு அருணாச்சலம் வரிகளில் இளையராஜா இசையமைப்பில் எஸ் ஜானகி அவங்க பாடிய பாடலை கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz மாலை தென்றலின் இனிமையால் இன்னிசை பாடி கூவும் குயில்களின் இனிமையான ராகங்களை தான் நாம கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம் நேயர்களே. நாத்து நட்டு இசையமைச்ச தெம்மாங்கு பாட்டாக திசையெங்கும் சேர்த்து மண்வாசம் அணக்க காத்திருக்குது எங்க ஊரு காவல்காரன் படத்திலிருந்து கங்கை அமரன் வரிகளில் இளையராஜா இசையமைப்பில் மனோ மற்றும் பி சுசிலா அவங்க பாடிய பாடலை கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.

காதல் பாசையில் சிறகடிக்கும் சிட்டு ஒன்று மெட்டு பாடுது. அது அழகா துள்ளி இனிமையாக இசைக்கும் ராகங்களை கேட்டு ரசிச்சுட்டு தான் வாங்க நேயர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் மாலை மயங்கும் வேலை கேட்கும் செவிகளில் போக்கும் காதல் கவிதைகளாய் மெல்லிசை தாளங்களால் உங்கள் மனதை இனிமையாக்கவே இசைக்கின்றது மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வண்டியில் மாமம் பொண்ணு கூட்டிகிட்டு போகிற செல்லக்கண்ணு பாட்டை குசியாக தான் கேட்க போகிறோம். செல்லக்கண்ணு படத்துலேருந்து புலமை பித்தன் வரிகளில் தேவா இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுவர்ணலதா அவங்க பாடிய பாடலை கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

மாலை தென்றல் நிகழ்ச்சியில அடுத்ததாக கிராமத்து வாழ்க்கையோட சுவாரஸ்ய ரசனைகளை வெளிப்படுத்தும் விதமாக என்ன மச்சான் படத்திலிருந்து கங்கை அமரன் வரிகள்ல தேவா இசையமைப்புல எஸ்பி பாலசுப்ரமணியம் கே சித்ரா அவங்க பாடின பாடலை கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் நாம் எத்திக்கும் கேட்கும் நெஞ்சங்களில் தித்திக்கும் இனிமையான பாடல்களை தான் கேட்டு ரசிக்கிற நேயர்களே. அடுத்த பாடலாக ராஜகுமாரன் படத்திலிருந்து RV உதயகுமார் வரிகளில் இளையராஜா இசையமைப்பில் SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.
1: என்னன்னு சொல்ல
2: ஓ யோசிக்கிறியா?
1: எப்படி சொல்ல?

மாலை தென்றலில் பூங்குயில் இசைக்க கருங்குயில் காதல் கொள்ளும் காட்சிகளாக அரண்மனை கிளி படத்திலிருந்து வாலியின் வரிகளில் இளையராஜா இசையமைப்பில் மனோ மற்றும் மென்மணி அவங்க பாடிய பாடலை கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.

மாலை தென்றலில் நெஞ்சம் நனைந்து மனம் மகிழ்ந்த நேயர்களுக்கு நன்றிகள் கூறி நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக நிறைவான பாடலை கேட்ட உடனே உங்கள் மனசு துள்ளி குதிச்சு பாடுற மாதிரி பாட்டு தான் ப்ளே பண்ண போகிறேன். இது வில்லுக் பாட்டுக்காரன் படத்திலிருந்து.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்பிரமணியன். தமிழகம் உட்பட 4 மாநிலங்களின் 17 மாவட்டங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் ரயில் வழித்தடத்தை மேம்படுத்துவதற்காக 10,021 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தென் மாநிலங்களின் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பிரதமரின் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 27,360 கோடி ரூபாய் செலவில் பள்ளி கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மாணவர்கள் விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திரு பரந்தாமனும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திருமதி சுகன்யாவும் போட்டியிடுவார்கள் என திமுக அறிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என அக்கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை தடை செய்யும் சட்டத்தை தமிழகம் உட்பட அனைத்து மாநிலங்களும் தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி அருகே முள்ளக்காடு பகுதியில் கப்பல் கட்டும் தளம் அமைக்கும் திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் என தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை தொடர்வதாகவும் இதனை களைய தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி கூறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தக்கர் பிரி 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர மாலை 6:02. இனிய மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்கவிருப்பது சேவை செய்திகள். மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் 11/9/2026 வெள்ளிக்கிழமை அன்று நடைபெற உள்ளது. இம்முகாமில் தனியார் துறை முன்னணி நிறுவனங்கள் கலந்து கொண்டு கல்வி தகுதிக்கேற்ப வேலை நாடும் இளைஞர்களை நேர்காணல் மூலம் பல்வேறு பணிகளுக்கு தேர்வு செய்ய உள்ளனர். இம்முகாமில் 10ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு, முதுநிலை பட்டப்படிப்பு, ஐடிஐ மற்றும் டிப்ளமோ படித்த வேலை நாடுநர்கள் கலந்து கொண்டு தங்களது தகுதிக்கேற்ப தனியார் துறை நிறுவனங்களில் பணி நியமனம் பெற்றுக்கொள்ளலாம். வேலை நாடுநர்கள் தங்களது சுய விவரங்களை மற்றும் வேலையளிக்கும் நிறுவனங்கள் தங்களது நிறுவனத்தின் விவரங்களை HTTP www.tnprivatejobs.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து இதில் பங்கேற்று பயன்பெறலாம். இம்முகாமில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ள வேலை நாடுநர்கள் தங்களது சுய விபர குறிப்பு, கல்விச் சான்றிதழ்களின் நகல், ஆதார் அட்டை மற்றும் பாஸ்போர்ட் அளவுள்ள புகைப்படத்துடன் 11/9/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு மதுரை கே புதூரில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்துக்கு நேரில் கலந்து கொண்டு இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் இம்முகாம் மூலம் தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெறுவதனால் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு மூப்பு எவ்விதத்திலும் பாதிக்காது எனவும் துணை இயக்குநர் அவர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேயர்கள் இதுவரை சேவை செய்திகள் கேட்டீர்கள்.
2: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
5: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
6: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனிய மாலை நேரத்தில் பக்தி பாடல்களுடன் நேயர்கள் கேட்கவிருப்பது விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக கேட்கலாம்

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்கள், இதுவரை விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சியில் பக்தி பாடல்களுடன் இணைந்திருந்தீர்கள்.
2: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
3: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:25, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். தொடர்ந்து வளம் வர இருக்கும் நிகழ்ச்சியாக 6:30 அந்திப்பூக்கள், 7:00 பாட்டு இது ஹிட்டு, 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 பட்டாம்பூச்சிகள், குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சியாக வளம் வர காத்து கொண்டிருக்கிறது பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி. 8:30 அச்சாணி, மருத்துவமனை உபகரணங்கள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் டி சூரிய பிரகாஷ் அவர்களுடன் நேர்முகம். நிறைவு பகுதி உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். எட்டு இன்றைய பாரதம், கிராம தங்கள் திட்டத்தின் கீழ் கிருஷி சகி திட்டம் பற்றி கலந்துரையாடுகிறார்கள் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக விவசாயம் மற்றும் கால்நடை பள்ளி மாணவிகள் தர்ஷினி லாவண்யா. இரவு 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள், நேயர்களின் கடித வழி நிகழ்ச்சியாக வளம் வர காத்துக் கொண்டிருக்கிறது. 10:00 பட்டச்சிறகு, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும். பதினொன்று ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நிறைவு பெற்று, 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை எஃப்எம் விவத் பாரதி 102.3 மெகா ஹெட்ஸ் அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேயர்கள் இதுவரை நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டீர்கள். இன்று தொடரவிருக்கும் நிகழ்ச்சியும் நேரமும் குறித்து தெரிந்து கொண்டீர்கள்.
1: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
1: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
2: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
1: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
2: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
1: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
3: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
2: அடியாத்தி இம்புட்டு சொல்றியலே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
1: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
2: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
3: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
7: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரமாலை 6:30. இனிய மாலை வணக்கம் நேயர்களே. அந்தி நேரத்தின் அழகையும் மெல்லிசையின் இனிமையையும் உங்கள் மனதிற்கு பிடித்த இனிய இசை பாடல்களையும் காற்றலைகளில் சுமந்து வர காத்திருப்பது அந்திப்பூக்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அந்திப்புக்கள் நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக கேட்கலாம் நான் சிகப்பு மனிதன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 feet road, ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: விளம்பரத்திற்கு முன்னதாக கேட்டோம் கெத்து திரைப்படத்திலிருந்து பாடல். நேரம் 6:41 போற இந்த நேரத்துல நேயர்கள் கேட்டு இணைஞ்சிருக்கீங்க அந்திப்பூக்கள் நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் தேசிங்க ராஜா திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

காற்றலைகளில் இனிய பாடல் பூக்களால் பூத்துக் கொண்டிருப்பது அந்திப்பூக்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில கேட்க போற அடுத்த பாடல் கொடி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 உடன்

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 feet road, ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.
4: அந்திசாயும் இனிய மாலையின் அழகில் நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது அந்திப்பூக்கள் நிகழ்ச்சி. காற்றலையில் பூக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் காவலன் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 உடன்

அந்திப்பூக்கள் நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடலாக கேட்கலாம். பொன்னியின் செல்வன் பாகம் இரண்டு திரைப்படத்திலிருந்து பாடல். அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்துணை நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி நேயர்களே. சுபத்ரா தேவி.

நேரம் மாலை 7:01. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவேறு சில அருமையான ஹிட்டான பாடல்களை நாம கேட்டு ரசிக்க இருக்கிறீர்களே. இது பாட்டு, இது ஹிட்டு. நீ முன்னே செல்கையில் என் கால்களும் தன்னை அறியாமல் பின்னே தொடர்கின்றது. என் இருதயமும் உன் இருதயமும் ஒன்றாகி போனதோ. வெற்றிவேல் படத்திலிருந்து அருமையான ராகத்தை கேட்கலாம் நேர்களே.

சொல்லத் துடிக்கும் காதல் மொழிகளில் கண்களே பதில் உரைக்கின்றதே சேதுபதி படத்திலிருந்து. நான் முத்துக்குமார் வரிகளை நிவாஸ் கே பிரசன்னா இசையமைப்பில் கே ஏ சித்ரா பாரதசாரதி அவங்க பாடிய பாடலை கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இனிமையான பாடல்களை பாட்டு இதுகிட்டு நிகழ்ச்சியில் நாம் கேட்டு ரசிக்கிறோம் நேயர்களே. உன் இறக்க பார்வை ஒன்றே போதுமே, நெருப்பையும் விருப்பமாக ஏற்பேனே, நீ என் அருகிலேயே இருப்பதால். தொடரி படத்திலிருந்து யுகபாரதி வரிகளடி இமான் இசையமைப்பில் செம்மையான பாட்டை கேட்கலான்னு இருக்கலே.

நிலவு போன்ற கண்களா, இல்லை உந்தன் கண்களுக்குள் அந்த நிலவுதான் ஒளிர்ந்து கொண்டதா? இவ்வளவு வெளிச்ச பார்வையில் பிரகாசிக்கிறாயே. மெஹந்தி சர்க்கஸ் படத்திலிருந்து கோடி அருவி கொட்டும் விதமாக பாடலை கேட்கலான் நேர்களே. இதோ

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் நாம் ரொம்ப ரொம்பவே ரசிக்கக்கூடிய பாடல்களை பாட்டு இது கிட்ட நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கிறோம் நேயர்களே. மீண்டும் பாரதி கண்ணம்மா அழகு பூஞ்சிலையாக உயிர் பெறுகிறாள். ரெக்க படத்திலிருந்து யுகபாரதி வரிகளை டி இமான் இசையமைப்பில் நந்தினி அவங்க பாடிய பாடலை கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.

103.3 மெகா ஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸ்ல நாம பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிக்கிறோம் நேயர்களே. நிலையான மலை என உயர்ந்து பெருமூச்சு விட்டு நின்றேன். ஒரு சிறிய மான்குட்டி மோதியதும் இந்த மலையான மனதும் சரிந்ததே. இறுதி சுற்று படத்திலிருந்து விவேக் வரிகளில் சந்தோஷ் நாராயண் இசையமைப்பில் தீ அவங்க பாடிய பாடலை கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

செல்ல காதல் பறவைகளோட இதயங்களின் துடிதுடிப்பாக துடிக்கின்றது பாட்டு. இது ஹிட்டு. இதோ அடுத்ததாக துடிக்கும் பாடல் ஜீரோ படத்திலிருந்து கபிலன் வரிகளில் நிவாஸ் கே பிரசன்னா இசையமைப்பில் அனிருத் அவங்க பாடிய பாடலை மனம் குளிர கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

காதலின் பிரிவுகளில் இரு இதயங்கள் விரிசல் கொள்ளும் வலிகளை தாங்கும் மொழிகளாக பொழிகிறது பாடல். மீசைய முறுக்கு படத்திலிருந்து ஹிப்ஹாப் தமிழா வரிகளில் அவரே இசையமைச்சு பாடிய பாடலை கேட்டு ரசிப்போம் வாங்க.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் எத்திக்கும் கேட்கும் நெஞ்சங்களை தித்திக்கும் இனிய ராகங்களை தான் நாம் கேட்டு ரசிக்கிறோம் நேயர்களே. பாட்டு இதுகிட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததாக அப்புச்சி கிராமம் படத்திலிருந்து விசால் இசையமைப்பில் விஸ்வா அவங்க பாடிய பாடலை கேட்கலாம்.

சிறுமுள் தைத்து நோகும் உந்தன் பாதம் கண்டு எந்த நெஞ்சமும் நோகுதே மைனாவே. யுகபாரதி வரிகளில் டி இமான் இசையமைப்பில் நரேஷ் அண்ட் சாதனா அவங்க பாடிய பாடலை கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் அருமையான பாடல்களை நாம் சந்தோஷமாக கேட்டு ரசிக்கிறோம் நேர்களே. காதல் மொழிகளில் இசை பாடும் குயிலாக கழுகு படத்திலிருந்து சினேகன் வரிகளில் யுவன் சங்கர் ராசா இசையமைச்சு அவரே பாடிய பாடல் இதோ நேர்களுக்காக.

சுமித்ரா ரத்னம், தமிழகம் உள்பட 4 மாநிலங்களின் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான 10,021 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், சேலம் கரூர் திண்டுக்கல் வழித்தடத்திலும் ஹொசூர் ஓமலூர் வழித்தடத்திலும் இரட்டை பாதை அமைப்பதற்கான திட்டமும் இதில் அடங்கும் என்று கூறினார். அரக்கோணம் ரேணிகுண்டா இடையே 3வது மற்றும் 4வது வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டமும் இதில் இடம்பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் இம்மாநிலங்களுக்குட்பட்ட 17 மாவட்டங்கள் பயனடையும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இதற்கிடையே தென் மாநிலங்களின் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த திட்டங்கள் மூலம் 52 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். தவிக தலைமையிலான கூட்டணிக்கு மதச்சார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சென்னை அடுத்த பனையூரில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் 57 துறைகளின் கீழ் 1117 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. இதில் 13 சட்ட மசோதாக்களும் 9 அரசினர் தனி தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 28 நாட்கள் 178 மணி நேரம் 31 நிமிடங்கள் பேரவை நடைபெற்றதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவர்கள் கல்விக்கு இணையாக விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா வலியுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் இப்போட்டிகளில் பங்கேற்பதற்காக இதுவரை இல்லாத அளவிற்கு 26 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நெல் கொள்முதல் செய்வதில் தாவிக அரசு அலட்சியம் காட்டுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி டெல்டா மாவட்டங்களில் வீணாகும் நெல்மணிகளை பாதுகாப்பதற்கு முறையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என்று குறை கூறியுள்ளார். இந்த மாவட்டங்களில் பெய்த மழை காரணமாக நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டுவரப்பட்ட நெல் மூட்டைகள் முழுமையாக கொள்முதல் செய்யப்படாமல் சாலையோரங்களில் குவித்து வைக்கப்பட்டிருந்ததால் பாதிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக விவசாயிகள் விளைவித்த நெல் மணிகளை முழுமையாக கொள்முதல் செய்து அவர்களின் நலனை தவேக அரசு பாதுகாக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை தடை செய்யும் சட்டத்தை தமிழகம் உள்பட அனைத்து மாநிலங்களும் தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொது இடங்களில் புகைப்பிடிப்பதால் ஆண்டுதோறும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை தடை செய்யும் சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ள போதிலும் அதனை செயல்படுத்தும் பொறுப்பு மாநில அரசுகளுக்குத்தான் உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். இருப்பினும் மாநில அரசுகள் இதனை முறையாக செயல்படுத்த என்பதையே புள்ளி விவரங்கள் எடுத்துரைப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பொது இடங்களில் புகைப்பிடிப்பதால் அதிக அளவில் பெண்களும் குழந்தைகளும் தான் பாதிக்கப்படுவதாகவும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். மேகதாது அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தை எதிர்த்து அஇஅதிமுக தாக்கல் செய்த வழக்கின் தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இவ்வழக்கின் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்ததை அடுத்து

எதிர்த்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்ற உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இப்போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளி 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 2வது இடத்தை பிடித்தது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா 15-0 என்ற கோல் கணக்கில் சீன தைபேயை வென்றது. அன்மோல் இக்கா 6 கோல் அடித்தார். ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்களில் பெற்ற புள்ளிகளின் அடிப்படையில் இந்தியா காலிறுதிக்கு தகுதி பெற்றது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தக்கர் பிரி 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்தியா ஏ அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் இரவு 8:06. இனிய இரவு வணக்கம் நேர்களே. புன்னகையோடு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வோம், துணிச்சலோடு முயற்சி செய்வோம், வண்ண வண்ண கனவுகளோடு குட்டி குட்டி சிரிப்புகளோடு நம் குழந்தைகளுக்கான இனிய நேரமாய் பட்டாம்பூச்சிகள். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 உங்கள் வீட்டு செல்ல குழந்தைகளுக்கான நேரமாய் பட்டாம்பூச்சிகள். குழந்தைகள் நிகழ்ச்சியில பங்கு பெற்று உங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்தலாம். குட்டி குட்டி ரைம் சொல்லலாம், கதைகள் சொல்லலாம், திருக்குறள் சொல்லலாம். அதற்கு குழந்தைகள் அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 அறிமுக குழந்தைகளும், 25 30 171 மற்ற எல்லா குழந்தைகளுமே வரலாம். 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்பை தொட்டு இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக இணைப்புல ஒரு முதல் குழந்தை காத்துட்டே இருக்காங்க. யார் இங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். வருக வணக்கம். வணக்கம். யாரு வணக்கம் சொல்றது? யாரு?
3: என்ன
2: கிளாஸ் படிக்கிறீங்க?
3: ஃபோர்த்
2: ஸ்டாண்டர்டா? சரி, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க கேப்போம்.
3: Together we can, together we stand strong and tall, helping each other we never fall, cheering aloud we shout and sing, teamwork can overcome anything, win or lose we always share, our bond of trust is always there, with each hand join us, the goal is near, team spirit fills the air with cheer, teamwork our heart is one, for in our team the joy is begun.
2: சூப்பரா சொல்லிட்டீங்களே. புக்கு பார்த்து சொன்னீங்களா இல்ல பார்க்காம சொல்லிட்டீங்களா? பார்க்காம தான் சொன்னீங்களா? ரொம்ப அருமையா சொன்னீங்க. உங்க பக்கத்துல இருந்து யாரோ சொல்லி கொடுத்தாங்களா இல்ல யாரோ பக்கத்துல இருந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கு? யார் உங்க கூட இருக்காங்க? யாருமே இல்லையா? சரி, சூப்பரா போயும் சொன்னவங்களுக்காக என்ன பாட்டு கொடுக்கலாம்? ஜனநாயகன் மூவில இருந்து பாட்டு கொடுத்துடலாமா? ரொம்ப சூப்பரா போயம்லாம் சொன்னீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. உங்க பேருமே ரொம்ப அழகா இருக்குமா. தொடர்ந்து நாளைக்கும் பேசுங்க நிகழ்ச்சியில. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. இதோ நீங்கள் கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, ஜனநாயகன் திரைப்படத்திலிருந்து.

0: அண்ணா
1: நடா, ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
0: ஓகேடா போடே.
2: நேரமெட்டு மணி 12 நிமிடம் ஆயிடுச்சு. இந்த நேரத்துல நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க செல்ல குழந்தைகளுக்கான நேரமாய் பட்டாம் பூச்சிகள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில குழந்தைகள் பங்கு பெற்று அவங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்தலாம். அந்த மாதிரி வெளிப்படுத்துறதுக்காக அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு குழந்தை காத்துட்டே இருக்காங்க. யாரு இங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம்.
3: வணக்கம்.
2: வணக்கம் சொல்றது யாரு?
3: ராமநாதபுரம் கமுதி வட்டத்துல இருந்து அஜித் பாண்டி.
2: அஜித் பாண்டி, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
3: 9th.
2: என்ன சொல்ல போறீங்க நீங்க? ரெண்டு திருக்குறள். பொருளோட சொல்ல போறீங்களா? சொல்லுங்க கேப்போம்.
3: ஏறான் தெளிவும் தெளிந்தா தான் ஐயருவும் இதுரா இடும்பை தரும் பொருள். ஆராயாமல் ஒருவரை தேர்வு செய்தும் அவ்வாறு தேர்வு செய்த பின் அவரை பற்றி ஐயப்படுவதும் தீராத பெருமைக்கு ஏனை சிறுமைக்கும் தந்தம் கருமை.
2: பாதியோட முடிச்ச மாதிரி இருந்துச்சு. சரி சொல்லுங்க சொல்லுங்க.
3: பெருமைக்கு ஏனை சிறுமைக்கும் பொருள். ஒருவரின் பெருமைக்கும் சிறுமைக்கும் அவர் செயல்பாடுகளை ஆராய்ந்து அறியும் உரைகளாகும்.
2: சூப்பரா சொல்லிட்டீங்க. ரெண்டு திருக்குறள் அதோட பொருள் விளக்கமுமே ரொம்ப அழகா சொன்னீங்கப்பா. உங்களுக்காக என்ன பாட்டு கொடுக்கலாம் சொல்லுங்க.
3: இது ஜீன்ஸ் படத்துல இருந்து பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம். அந்த பாட்டை போடுங்க. நன்றி.
2: அந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? பாட்டு வந்துட்டே இருக்கு. ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து உங்களுக்கும் ஒரு நன்றியை சொல்லிட்டு பாடல் இதோ காற்றலைகளில்.

0: நேரம் 8:21 நேயர்கள் இணைந்திருப்பது பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி. உங்கள் வீட்டு செல்ல குழந்தைகளுக்கான நேரமாய் பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருக்கும். அந்த வகையில நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்ததா ஒரு குட்டி பாப்பா வந்து இணைப்புல காத்துட்டே இருக்காங்க. யார் எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டுடலாமா? வருக, வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம் சொல்றது யார்ப்பா? என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க கேப்போம்.
1: உதவி முருகன் கொடுத்தும் பிச்சை நீர் முன்னாடு கற்றல் நன்றே. தன்னை தாய் மதிப்பாள். ஒரு குடி பிறந்தோன் பலரே ஆயினும் அறிவிலோரே அரசன் மதிப்பாள். கீழ்நிலை உள்ளோன் கல்வியின் சிறப்பு மேல்நிலை உள்ளோன் பணிவாய் மதிப்பாள்.
0: சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமையா, அதாவது ஒரு சிறந்த பேச்சாளர் மாதிரி ரொம்ப ஏற்ற இறக்கத்தோட அவ்வளவு சூப்பரா சொல்றீங்களே. இதை எப்படி பார்த்து சொன்னீங்களா, பார்க்காமலே சொன்னீங்களா? சரிப்பா, இருந்தாலும் எந்த பிழையுமே இல்லாம ரொம்ப அருமையா சொன்னீங்க. சரிங்களா, உங்களுக்காக என்ன பாட்டு கொடுக்கலாம்? வாழ்த்துக்கள்மா. உங்களுக்கு எதிர்காலத்துல என்ன ஆகணும்னு ஆசை? என்னாச்சு, கலெக்டர் ஆக போறீங்க? அருமை அருமை, உங்களுக்காக வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உங்களுக்கு நிகழ்ச்சியில என்ன பாட்டுப்பா கொடுக்கலாம்? ரொம்ப அருமையா புறநானூற்று பாடல், அதோட பொருளுமே சொன்ன தமிழச்சி அவங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. சைவம் திரைப்படத்திலிருந்து கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

உங்கள் வீட்டு செல்ல குழந்தைகளுக்கான நேரமாய் கேட்டு முடித்தீர்கள் பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி. பங்கு பெற்ற, பங்கு பெற முயற்சித்த மற்றும் கேட்டு ரசித்தா துணை நேயர்கள், பங்கு பெற்ற குழந்தைகள், பங்கு பெற முயற்சித்த குழந்தைகள் எல்லோருக்குமே நன்றிகளை சொல்லிட்டு நிகழ்ச்சியோட நிறைவா ஒரு பாடல் கேட்கலாம். மண்டேலா திரைப்படத்திலிருந்து.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:30. இனி தொடர்வது
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இந்த அலைவரிசைகளில் இப்போது கேட்கலாம் அச்சாணி. இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் மருத்துவமனை உபகரணங்கள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் டி சூரிய பிரகாஷ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். நிகழ்ச்சியில் உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன்.
4: சரி, இப்ப எந்த ஒரு தொழில் அப்படின்னாலுமே வந்து போட்டிகள் நிறைய இருக்கும், அதுல சில சவால்கள்லாம் இருக்கும். அந்த வகையில என்ன விதமான சவால்கள்லாம் சந்திச்சிருப்பீங்க? அதுவும் குறிப்பா பார்த்தோம்னா, நீங்க 2016 தான் கம்பெனி ஸ்டார்ட் பண்றீங்க. 2020, 2021, 2022 காலகட்டம் கொரோனா காலகட்டம், உலகமே முடங்கி இருந்துச்சு. அந்த மாதிரி சவாலான காலகட்டங்களில் எப்படி பிஸ்னஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனீங்க?
5: இது ஒரு நல்ல ஒரு முக்கியமான கேள்வி. சவாலான விஷயம்னு சொன்னால், இன்னைக்கு மார்க்கெட்டில் 2016 ஆரம்பித்தேன், காம்படிஷன் டஃப்பான காம்படிஷனாக இருக்குது. பட் இருந்தாலுமே நான் என்னுடைய வெற்றிக்கான காரணம் என்னவாக இருக்குன்னா, நான் கஸ்டமைசேஷன் நிறைய பண்ணி கொடுப்பேன். அவங்கவுங்களுக்கு என்ன தேவை, லட்சக்கணக்கில் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு வேர்ல்டு வைடில் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ட்ராலி வேணும்னா 100,000 ட்ராலி போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் ஒரு ஆபரேஷன் தியேட்டரில் இந்த சைஸ்க்கு இந்த இடத்துக்கு இவ்வளோதான் தேவைப்படும்னு செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. அப்படி இருக்க இடத்த அந்த ஸ்பேஸை நான் இன்னைக்கு மதுரையில் எடுத்துக்கிட்டேன். தமிழ்நாட்டு வயசுலேயுமே நான் அந்த ஸ்பேஸை எடுத்துக்கிட்டேன்னு சொல்லலாம். அப்போனா எங்கேயுமே அந்த விஷயம் பண்ண முடியலன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல பிளேஸ் ஆயிடுவேன். எனக்கு அதனால கஸ்டமைசேஷன் ப்ராடக்ட்ஸ்லாம் எனக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். ரெகுலராக ஆஸ்பத்திரி கட்டில்ன்னு சொன்னோம்னா ஒரு 3 அடி கட்டில் தான் ஸ்டாண்டர்டாக இருக்கும். சில இடங்களில் வந்து 5 அடி அகலம் கேட்பாங்க, எலக்ட்ரிக்கல் கட்டில் 5 அடி கேட்பாங்க. ஒரு சில விஐபி கஸ்டமர்ஸ் என்னென்னா வந்து முடியாமல் இருப்பாங்க, மிஸ்ஸஸோ இல்லை ஹஸ்பண்டோ முடியாமல் இருப்பாங்க. பட் தனி கட்டிலில் படுக்கிறதுக்கு வந்து அவங்க அந்த ஒரு ஃபில்லிங்னஸ் கொடுக்க முடியாது. என்னதான் இருந்தாலும் ஒரு அரவணைப்புன்றது கொடுக்க முடியாதுன்றப்போ அவங்க டபுள் பெட்டாக எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் டபுள் பெட்டுன்ற ஒரு கான்செப்டே கிடையாது, சிங்கிள் பெட்டு தான் எல்லாமே. அப்படின்றப்போ அந்த ஸ்பேஸ் இருக்கப்போ எங்கே சுற்றிட்டு வந்தாலும் கடைசியில் வந்து என்கிட்ட வரப்போ நான் நோன்னு சொல்ல மாட்டேன். அதுக்கான நிறைய டைம் எடுத்துக்குவேன், நிறைய பேத்துக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேன். என்கிட்ட ஒரு ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வயசானவங்க தான் இருப்பாங்க. பட் ஆனால் வந்து அவங்க வந்து அடுத்த கட்டிலிருந்தோ பக்கத்துலேருந்தோ பார்க்கணுன்னா கொஞ்சம் அக்சஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருமுறை வைக்கிற தும்முறை தெரியாது, மூச்சு திணறல் தெரியாதுன்றக்காக ரொம்ப கேர் எடுத்துக்கிற ஹஸ்பண்டோ ரொம்ப கேர் எடுத்துக்கிற ஒய்ஃபோ பக்கத்துலேயே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி இருக்கப்போ அவங்க கேட்குறதே வந்து நான் பக்கத்துலேயே இருக்கணும், அதே பெட்லேயே இருக்கணுன்றக்கா அந்த மாதிரி பெட்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார். கரோனா காலகட்டம், கரோனா பீரியட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் வச்சுருந்தனால எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. என்ன கேட்டால் அந்த நேரத்தில் நிறைய பெட்ஸ் தேவைப்பட்டது. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து அவேர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெட் இல்லாமல் அங்கங்கே படுத்து கிடக்கிற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்பட்டப்போ 3 நாள் தான் எனக்கு லாக்டவுனே அலவுடு சார். 4th day வந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சு. முதல்ல தூத்துக்குடி கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து தான் எனக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சு.
4: என்ன சார் வந்துச்சு?
5: என்னோடது அவுட்டரில் இருக்குது, சிட்டி ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் கிடையாது. பொதுமன்றது ரொம்ப அவுட்டர் ஏரியா. அப்படின்றப்போ அவங்க வந்து அதை சூஸ் பண்ணி எந்தெந்த ஃபேக்ட்ரிஸ்லாம் அவுட்டரில் இருக்குது, டென்சிலி பாப்புலேட்டட் இல்லாத ஏரியாவில் எங்கே இருக்குன்னு தேடி என்னை கண்டுபிடிச்சி எனக்கு வந்து ஆஃபர் கொடுத்தாங்க. நீங்கள் ரன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. பட் ரன் பண்ணணும்னா பேசிக் ஃபெசிலிட்டிஸ் என்னன்னா முதல் ஸ்டாஃப்ஸ் வரணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரில் இருந்தாங்க, ஒவ்வொரு கிராமத்தில் இருந்தாங்க. பைக்கில் வந்து போகிற கஷ்டம். ரெண்டாவது மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுவும் எங்களுக்கு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் அதிகமாக இருந்தது. அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க ஒரு ஆர்டர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சில கைடன்ஸ் வந்து அவங்களே லெட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. எப்போனாலும் ஸ்டாஃப்ஸ் வந்து வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் மட்டும் அங்கேயே ஸ்டே பண்ணி சாப்பாடு போட்டு அவங்களை வச்சுக்கோங்கன்ற மட்டும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. சாப்பாடு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அங்கேயே பண்ணிக்கங்கன்னு வீக்லி ஒன்ஸோ வந்து போகிறதுக்கு லெட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து. எப்போ நான் அவங்க வந்தால் வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றது அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. கவர்மெண்ட் சைடில் வந்து எவ்வளோ எங்களால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ இன்க்ளூடிங் கர்நாடகா வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். பட் பெரிய மார்ஜின் மேக் அவுட் பண்ண முடியாதுனாலும் என்னால் ஒரு விஷயத்தை ஃபில்லப் பண்ண முடிஞ்சுன்னா என்கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு ஃபினான்ஷியலாக எந்த ஒரு செட்பேக்கும் இல்லாமல் பார்த்துக்க என்னால் முடிஞ்சு. ரெண்டாவது நான் புதுசாக கடை வாங்காத அளவுக்கு தப்பிக்கிற அளவுக்கு இருந்துச்சு சார்.
4: அதை ஒருவேளை சமாளிச்சு கொண்டு வந்துட்டீங்க இப்போ. சரிங்க சார், அதாவது உங்க தொழிலாளர்களுக்கும் வேலை கொடுக்குற மாதிரி கொண்டு வந்துட்டீங்க.
5: ஆமாம்
4: சார், ரொம்ப அழகான ஒரு நேர்முகத்தை கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்கள் அனுபவங்கள், எப்படி பிஸ்னஸை ரன் பண்ணுறீங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்றீங்க. சார், இப்போ யாராவது நம்ம கம்பெனிக்கு வந்து ட்ரைனிங் வரணும் அப்படின்னா அவங்களுக்கு ட்ரைனிங்லாம் கொடுக்குறீங்களா?
5: ஒரு 5 வருஷமாக இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு சார். ஆக்சுவலாக முதல்ல வந்து மதுரையில் கூடல் நகரில் ஒரு ஐடிஐயில் கேட்டிருந்தாங்க. பட் எங்களுக்குமே அது ஒரு ஷிவரிங்காக தான் இருந்துச்சு, நம்மளால் அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா? ஏன்னா பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் இன்றைக்கி வந்து இருக்கப்போ அவங்க கூட நம்ம ஒரு சின்ன கம்பெனி மதுரையில் வச்சுட்டு இருக்கு, நம்மளால் அதெல்லாம் பண்ண முடியுமான்னு அப்படி நினைக்கிறப்போ ஒரு

ஐடிஐலேருந்து கொடுத்துருந்தாங்க. 5 மெம்பர்ஸ் மொதல் மொதல் இனிஷியல் அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 3 மந்த்ஸ் ட்ரைனிங்கு ப்ரொடக்ஷன் யூனிட்டில் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருந்தேன். அப்புறம் என்னாச்சுன்னா அதுலேயே வந்து ஒரு 3 பசங்க வந்து என்கிட்டயே பிளேஸ்மெண்ட் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட 5 வருஷத்தில் அவங்களாம் பெரிய ஆளாயிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கப்புறம் வந்து சேலம் நாமக்கல் அங்கே இருக்க இன்ஜினியர் காலேஜஸில் கேட்பாங்க. அப்போ 1 or 2 மெம்பர்ஸ் வந்து இன்டர்ன் ஒரு 1 மந்த் இல்லை 2 மந்த்ஸ் இன்டர்ன் கேட்பாங்க. இங்கே அந்த மாதிரி அண்டன் வரவங்களுக்கும் நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ப்ராடக்ட் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம், சர்வீஸ் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம், ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணுறோன்ற ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். இப்போ ரீசெண்டாக இந்த டேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 15 நாளாக வந்து வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ் பாண்டிச்சேரி அங்கேருந்து 5 பசங்க வந்து மதுரையில் ஸ்டே பண்ணிவிட்டு ஃபேக்ட்ரியில் பார்த்துட்ருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு ஹாஸ்பிட்டல் நான் ஃபுல் ப்ராஜெக்ட் பண்ணேன்,

0: ஃபாலோ பண்ணுறாங்க, எந்தெந்த மிஷின் எப்படி எப்படி ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது, இது எல்லாமே டீட்டெயிலாக வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கு. ஒரு சர்வீஸ்க்கு போகிறாங்கன்னு சொன்னால் அவங்க கூட ஒரு பையனையோ ரெண்டு பையனை போய் இந்த ப்ராடக்ட் எப்படி சர்வீஸ் பண்ணுறாங்கன்னு பாருன்னு சொல்லி அவங்களே வந்து கொஞ்சம் ஆச்சரியப்பட்டாங்க. அவங்களுக்குள்ளே ஒரு 60 பேர் 70 பேர் படிக்கிறவங்ககிட்ட ஃபோன் பண்ணி ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் கோஆர்டினேட் பண்ணுறப்போ அவங்க சொல்கிறது வந்து என்னென்னா, மற்ற கம்பெனிஸை காட்டிலும் நம்ம கம்பெனியில் கொடுக்குற ட்ரைனிங் பெட்டராக இருக்குன்னு இவங்க ஃபீல் பண்ணி அவங்ககிட்ட சொல்கிறாங்க. அங்கே இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் போனோம் யூனிட்ல இருக்கோம், பட் பார்க்க தான் முடியுது, கேட்க தான் முடியுது, வெளியே தொட்டு கூட பார்க்க முடியலன்னு, பட் இங்கே வந்து எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் சார்.
1: நல்லதுங்க சார். அதாவது மாணவர்களுக்கும் வழிகாட்டுற அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்க பிஸ்னஸ், என்னங்க சார்?
0: மாணவர்கள் மட்டும் இல்லை, என்னிடையும்ட்டு பண்டு தொழில் கற்றுக்கிட்ட சபார்டினேட்ஸு என் கூட சேர்ந்து ஒன்றா வேலை பார்த்தவங்க, நான் தொழில் ஆரம்பிச்சுக்கிட்டேன் என்கிட்ட வந்து வேலைக்கு சேர்ந்து இருந்தவங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் நான் வந்து சீக்ரசி மெயின்டைன் பண்ணுறதில்ல தொழிலில்.
1: ஏன் சார்?
0: நம்ம இந்திய கலாச்சார பாரம்பரியத்தில் இருக்க விஷயம் என்னென்னு சொன்னால், ஒரு குருமார் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறப்போ முழுமையாக கற்றுக் கொடுக்குறதில்ல, ஒரு பகுதியை மறைச்சு தான் வச்சுருப்பாங்க. அப்படின்றப்போ வந்து கடைசியாக வர சீடனுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது. இது வந்து நான் ப்ராக்டிக்கலாக உணர்ந்தனால நம்ம வந்து ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுத்துருவோம், அவன் மூலமாக வந்து அவன் கடைசியாக சொல்லிக் கொடுக்குறப்ப கம்மியாக தான் சொல்லிக் கொடுக்க போகிறான். பட் ஆனால் நானும் சொல்லிக் கொடுக்காம இருக்கக்கூடாதுன்றக்கா முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே பெரும்பான்மையாக நாலேஜ் என்னால் என்ன கொடுக்க முடியுமோ கொடுத்துருவேன். இப்போ நிறைய பேர் எனக்கு காம்படிட்டர்ஸாக உருவாயிருக்காங்க, என்கிட்ட வெளியே போனாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க. என்னோட கேரியர்னு கணக்கு பண்ணால் ஒரு 26 வருஷம் கேரியரில் கிட்டத்தட்ட ஒரு 100-120 பேருக்கு மேலே மார்க்கெட்டில் இந்த தொழிலில் இருக்காங்க சார்.
1: நல்லதுங்க சார். இப்போ ஒரு தொழில்துறை முன்னேறுவதற்கு மத்திய மாநில அரசு நிறைய வந்து கடன் சார்ந்த உதவிகள், வழிகாட்டு உதவிகள்னு சொல்லி நிறைய பேங்க் லோன்ஸ் நிறைய ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த வகையில் நீங்கள் ஏதாவது அரசு வழிகாட்டுதல் கடன்லாம் வாங்கின அனுபவம் உண்டா?
0: வர இளைய சமுதாயத்துக்கு தேவையான ஒரு முக்கியமான கேள்வி இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்க. கவர்மெண்ட் வந்து 100% வந்து சப்போர்ட் பண்ணுது. அதை வந்து எடுத்துக்கிற நாலேஜும் புரிஞ்சுக்கிற நாலேஜும் ட்ரெயின் பண்ணிக்கணும்னு போய் கற்றுக்க வேண்டியன்ற ஆசையும் இருந்தால் நிறைய விஷயங்களை கவர்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கு. NSIC-ன்னு ஒரு ஸ்கீம் இருக்கு, அதுல இருந்து MSME-ன்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. MSME-லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயங்கள் வந்து லோன்ஸ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. எந்த பேங்க்ல போனாலும் MSME ரெஜிஸ்டர்டுன்னு சொன்னா தனி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க லோன்ஸ்ல, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிட்பின்னு ஒரு பேங்க் இருக்காங்க. நீங்கள் என்ன மிஷினரி வாங்கினாலும் சரி 25% சப்சிடி. நம்ம பேப்பர் ஸ்ட்ராங்காக இருந்து நம்மளுடைய எல்லாமே நம்ம நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்கோம்னு சொன்னால் அவங்க ரெடியாக இருக்காங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு. மிஷினரிஸ் வாங்கணும், நாளைக்கு 1 கோடி ரூபா மிஷின் வாங்கணும்னு சொன்னால் அவங்கள பார்த்தீங்கன்னா மிஷினுக்கு உடனே வந்து உட்காந்து எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. தூத்துக்குடியிலேருந்து வந்து ஆன் டேபிள் உட்காந்து அவர் சாயங்காலம் கிளம்பி போகிறப்போ 11 மணிக்கு வந்தார், நான் 3 மணிக்கு கிளம்பி போகிறப்போ 70 லாக்ஸ் லோனை ரிலீஸ் பண்ணிட்டு போனார். அந்த அளவுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுது. நம்ம பேப்பர் ஸ்ட்ராங்காக இருக்கணும், செக் பவுன்சஸ் இருக்கக்கூடாது. அது போக வந்து பேங்க்ல வந்து நம்ம சிபில் ரிப்போர்ட் ஸ்கோர் வந்து எப்பவுமே குறையாம பார்த்துக்கணும். இவ்வளவு விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தா நிறைய விஷயங்கள்ல நமக்கு அட்வான்டேஜஸ் இருக்கு. சிபில லோன் வாங்குறோம்னு சொல்றோம், பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு 25% சப்சிடி கொடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு கோடி ரூபான்னு கணக்கு வச்சுக்கலேன், ஒரு 25% வந்து சப்சிடி கொடுத்துறாங்க, கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபா கணக்கு. தொழில் முனைவோரா இருக்கனால நம்மளால அந்த GST மிஷின் வாங்குற GST நம்மளால கிளைம் பண்ணிக்க முடியுது. கிட்டத்தட்ட ஒரு 18% GST, அந்த 18% நம்மளால கிளைம் பண்ணிக்க முடியும். இப்போ மற்ற பேங்க்ல என்னன்னா இனிஷியல் அமௌண்ட் கட்ட சொல்லுவாங்க, 1 கோடி ரூபாய்க்கு 25% கட்ட சொல்லுவாங்க. ஒரு 25 லட்சம் ரூபா கட்டணும்னா கழிச்சிட்டு தான் லோன் கொடுப்பாங்க. இந்த சிட்பின்ற பேங்க்ல மட்டும் என்ன பண்றாங்கன்னா அந்த 25 லட்சத்தை அப்படியே டெபாசிட் கொண்டு போயிடுறாங்க. டெபாசிட் கொண்டு போயிட்டு அதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் வர்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணிருக்காங்க. அந்த லோன் நான் முடிக்கிறப்போ அவங்களுடைய இன்ட்ரெஸ்டோட நான் போட்ட டெபாசிட் எனக்கு வர்ற மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ நிறைய விஷயங்கள் கவர்மெண்ட் பண்ணுது, நம்ம தெரிஞ்சுக்கணும், தேடி போகணும். டெக்னாலஜி அட்வான்ஸ் பண்ணணும்னு சொன்னால் லோன்ஸ் இல்லாமல் பண்ண முடியாது சார். நீங்கள் மதுரையில் வந்து ஒரு விஷயத்தை பண்ணணும், சென்னையில் பண்ணுறாங்க, டெல்லியில் பண்ணுறாங்க, ஹைதராபாத்தில் பண்ணுறாங்கன்னா இங்கே பண்ணணும்னு ஆசைப்பட்டாலே நம்ம வந்து பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணணும்னா, இப்போ நான் ஒரு லேசர் வெல்டிங் இண்டஸ்ட்ரியில் அது யாரும் பண்ணலை சார். மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் லேசர் வெல்டிங்கோ லேசர் கட்டிங்கோ ஷீட் பெண்டிங் மிஷினோ போட்டு பெருசாக யாரும் பண்ணலை. இதெல்லாம் நம்ம பண்ணுறோன்னு கேட்டால் கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி MSME ரெஜிஸ்டர்டாக இருந்தோம்னா கவர்மெண்ட்டில் வந்து ஜெம் போர்ட்டல்னு ஒரு போர்ட்டல் இருக்குது சார், IREPS இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட்டு TNMSE டெண்டர்ஸ் இருக்குது. அதே மாதிரி எல்லா கவர்மெண்ட்டோடைய டெண்டர்ஸும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம் சார் ப்ராப்பராக. அது MSME ரெஜிஸ்டர்ட்னா அதுக்கு ஒரு தனி கேட்டகரி கொடுக்குறாங்க சார். அதில் ஜெம் போர்ட்டல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நல்லா இருக்குது, யூனிக்காக இருக்குது, காம்படிஷன் வந்து கம்மியாக இருக்குன்னா யூனிக்காக நம்மளை தேடியே வந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் செஞ்சு கொடுத்துருக்க ஆப்ஷன், நெகோசியேஷன் கிடையாது, பிரைப்ஸ் கிடையாது, எல்லாமே நேரடி இன்ட்ராக்ஷனு. யாருக்கு யார் ஆர்டர் தராருன்னே தெரியாது, ஊர் தான் தெரியுமே ஒழிய வந்து நடுவில் கட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஓப்பனாக இருக்குது. இது வந்து இளைய தலைமுறைக்கு தெரிஞ்சுக்கணும். நிறைய விஷயங்கள் என்னென்னா, நான் இந்தளவுக்கு வளர்ந்தா போதுன்னு அவங்க ஒரு லிமிட்டேஷன் வச்சுக்கிறாங்க. இல்லை என்னோடய வளர்ச்சி யாரும் கட்டுப்படுத்த முடியாதுன்றத அவங்க முடிவு பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஓப்பனிங்ஸ் இருக்குது, அதை அவங்க பயன்படுத்திக்க தெரிஞ்சுக்கணும்.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க சார், நேரிலே கேட்டுக்குங்க. அரசு வந்து மானியத்தின் கூடிய நிறைய கடன் கொடுக்குறாங்க, வழிகாட்டுதல் பயிற்சியெல்லாம் கொடுக்குறாங்க. குறிப்பாக ஜெம் மாதிரி ஒரு போர்ட்டல் வந்த பிறகு நம்மளுடைய ப்ராடக்டை அரசாங்கமே வந்து நிறைய வாங்குறாங்கன்னு சொல்லி அரசு நிறைய திட்டங்கள் செயல்படுத்துறத சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை பயன்படுத்திக்கணும் சார். நிகழ்ச்சியினுடைய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி சார், உங்களுடைய தொழிலை அடுத்த

0: கட்டமாக என்ன மாதிரி கொண்டு போக எதிர்கால திட்டங்கள் வச்சுருக்கீங்க?
1: எதிர்கால திட்டங்கள் அப்படின்னு சொன்னால் நிறைய இருக்குது. மதுரையில் என்ன டெக்னாலஜி மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் இல்லையோ அதெல்லாம் கொண்டு வர்றதுக்கான முயற்சி தான் நிறைய பண்ணிகிட்ருக்கேன். நிறைய இடங்களில் தோத்தும் இருக்கேன். நிறைய விஷயங்கள் கோயம்புத்தூர்லாம் கிடைக்கும், சென்னையில் தான் கிடைக்கும், நார்த் இந்தியாவில் தான் கிடைக்கும்ன்றத இல்லை, மதுரையிலையும் என்னால் செய்ய முடியும்னு செஞ்சு கொண்டு வந்து முயற்சி பண்ணி தோத்துருக்கேன் நிறைய விஷயங்கள். பட் ஆனால் இன்னும் தோல்விகள் இல்லாமல் 100% வெற்றின்றது கொண்டு போகணும் அப்படின்ற முயற்சி இருக்குது. என்னன்னாலும் எனக்கு வந்து சைனாவில் தான் பண்ண முடியுமா, ஏன் மதுரையில் பண்ண முடியாதா அப்படின்ற விஷயங்களும் ஆசை இருக்குது. பட் அதுக்கான உழைப்பு நிறைய தேவைப்படுது, நிறைய நேரம் தேவைப்படுது, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படுது. காலப்போக்கில் பாசிட்டிவாக மூவ் பண்ணிகிட்டே இருப்போம். எப்போ சந்தர்ப்பங்கள் வாய்க்குதோ அதை பயன்படுத்தலாம்.
0: கண்டிப்பாக சார், மதுரையில் இருந்து நல்ல பிஸ்னஸ் வந்து நல்ல க்ரோத் காட்டியிருக்கீங்களே சார், உங்களுடைய இந்த வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிறது யார் அப்படின்னா இந்த தருணத்தில் யாரை சார் சொல்ல விரும்புறீங்க?
1: இந்த கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி. இந்த கேள்வியில் வந்து எனக்கு தொழில் கற்றுக் கொடுத்த ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து மிஸ்டர் ராஜான்னு. அவருக்கு நான் வந்து மிகப்பெரிய கடமைப்பட்டிருக்கேன். என்னுடைய கூட பிறந்த தம்பிகள் ரெண்டு பேர் அவங்க கூடவே நின்னாங்க. அதுக்கப்புறம் காலம்பூரா என் கூட வந்து ஃபேமிலி, என்டையர் ஃபேமிலி அப்படியே. நான் எத்தனை முறை தோத்தாலும் பின்னாடி நின்று திருப்பி திருப்பி தூக்கி தூக்கி என்னை மேலே வச்சு நான் நிறைய முறை தோத்துருக்கேன். ஒவ்வொரு தடையும் வந்து ஒய்ஃபாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், நான் தோத்து போனால் திருப்பி என்னை என்கரேஜ் பண்ணி திருப்பி அந்த இடத்துல உட்கார வச்ச பெருமை அவங்களுக்கு செய்யணும். இது போக ஒரு 50 குடும்பங்கள் இருக்காங்க. அவங்க வந்து ஃபேமிலி சம்மந்த ரிலேட்டடாக இருக்காங்க. அவங்க வந்து நான் தோத்து போக்குறது விரும்புறதில்ல. என்ன கேட்டால் என்னுடைய வளர்ச்சி அந்த கூட்டத்துக்கான வளர்ச்சியை அவங்க நினைக்கிறாங்க. அவங்களும் அந்த சப்போர்ட் பண்ணுறாங்க. அதற்காக மிகப்பெரிய நன்றி நான் அவங்களுக்கும் சேர்த்து இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன்.
0: ரொம்ப அழகாக நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க, உங்களுடைய அனுபவங்கள் நிறைய சொன்னீங்க. டிப்ளமோ தான் முடிச்சிருந்தேன்னு சொன்னீங்க. இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட 40-50 பேருக்கு வேலை வாய்ப்பு நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதான் நிகழ்ச்சி நிறைவாக ஒரே ஒரு கேள்வி, உங்களை போன்று படித்த இளைஞர்கள் ஒரு சிறந்த தொழில் முனைவர் ஆகணும் அப்படின்னா உங்களுடைய அனுபவத்தின் மூலமாக அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனை என்னங்க சார்?
1: புதுசாக தொழிலுக்கு வரணும்னு ஆசைப்படுற தொழில் முனைவருக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம்னு சொன்னால், ஒரு தொழில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதை செய்யணும்னு நினச்சி தான் உள்ளே வர்றீங்க. அந்த தொழிலில் என்னென்ன அப்டேஷன் வருதுன்றதை தெரிஞ்சுக்கணும். இன்னும் ஒரு 30 வருஷம் கழிச்சு இந்த தொழில் எப்படி இருக்கும்ன்றத முன்னாடியே கணிக்கிற சக்தி வேணும். அப்போதான் வந்து நம்மளால் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இருக்கும்ன்றத இப்போ நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சா தான் நம்மளுடைய பிஸ்னஸ் க்ரோத்துக்கு சரியாக இருக்கும். இந்த விஷயத்தை வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக எடுத்து வச்சு அடுத்த 30 வருஷத்தில் இப்படி தான் இண்டஸ்ட்ரி இருக்க போகுது, இப்படி தான் அந்த உலகம் மாறப்போகுதுன்றத நீங்கள் வந்து சாட் ஜிபிடிலாம் நிறையா வந்துருச்சு, அதில் போய் கேட்டாலே சொல்லிடும். அந்த 30 வருஷம் கழிச்சு என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டால் அது சொல்லிடும். அப்போ உங்கள் இண்டஸ்ட்ரியை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ ரைட் ஃப்ரம் த டே 1லேருந்து பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் பவர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரென்தன் ஆகும், டெசிஷன் மேக்கிங் பவர் கூடும், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களுக்கு கூட ஆரம்பிக்கும். நமக்கு வந்து இந்த 30 வருஷம் கழிச்சு இப்படி தான் இருக்கும்னு சொன்னால் நம்ம அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தால் தான் அதை நோக்கி நாங்கள் நகருவோம். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க யார் தயாராக இருக்காங்களோ அவங்களெல்லாம் தொழிலுக்கு வரலாம். வந்து சம்பளம் வாங்குகிறோம், நிம்மதியாக இருக்கும்ன்றதெல்லாம் மட்டும் இல்லை, இந்த சமுதாயத்துக்கு நம்ம என்னத்தை விட்டுட்டு போகணுன்றது ஒரு விஷயத்தை வந்து ஸ்தாபிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவோடு இருக்க எந்த இளைஞனாக இருந்தாலும் இளைஞியாக இருந்தாலும் தைரியமாக வரலாம். அவங்களுக்காக இந்த உலகம் காத்துட்ருக்கு, ரத்தின கம்பளம் போட்டு வரவேற்க ரெடியாக இருக்குது, எல்லாம் ரெடியாக இருந்தால் வரலாம். உழைப்பு மட்டும் இல்லை, திறமையும் இன்றைக்கி வந்து தேவைப்படுது, அதையும் வளர்த்துக்கணும். டெக்னாலஜி வளர்ந்துட்டுருக்கு, அதையும் வளர்த்துக்கணும். இது வந்து ஒவ்வொருடைய தனிப்பட்ட என்டர்பிரனர் கையில் இருக்குது சார்.
0: சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 16 ஆண்டு கால ஒரு அனுபவம். இப்போ 2016 சுயமா தொழில் தொடங்கி இன்னைக்கு 40 பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து இன்னைக்கு வந்து மதுரையிலேயே வந்து ஆப்ரேஷனல் தியேட்டருக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்ய முடியுங்கிறத வந்து வெற்றிகரமாக நிரூபித்து காட்டியிருக்காங்க. அவங்களோட அனுபவங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் நம்மளும் சுயமாக ஒரு தொழில் செய்யுது, அது எந்த தொழிலாக இருக்கட்டும், தொழில் செய்து முன்னேற முடியும் அப்படிங்கிறதுக்கு திரு சூரிய பிரகாஷ் சார் கண் முன்னாடி ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இருக்காங்க. நிலையத்துக்கு வந்து தன்னோட அனுபவங்களை நல்லா ஷேர் பண்ணாங்க. உங்களுடைய தொழில் இன்னும் மென்மேலும் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிலையத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி, வணக்கம் சார்.
1: இந்த வாய்ப்பை கொடுத்த மதுரை வானொலி நிலையத்துக்கு என்னுடைய மெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் இதுவரை மருத்துவமனை உபகரணங்கள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் டி சூரிய பிரகாஷ் அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய அச்சாணி.

சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: நேரம் 8:45. இனி தொடர்வது
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் நாம் கேட்கவிருப்பது இன்றைய பாரதம். இன்றைய நிகழ்ச்சியில் கிராம தங்கள் திட்டத்தின் கீழ் கிருஷி சகி திட்டம் பற்றி கலந்துரையாடுகிறார்கள் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக விவசாய மற்றும் கால்நடை பள்ளி 4ஆம் ஆண்டு வேளாண்மை பயின்று வரும் மாணவிகள் தர்சினி மற்றும் லாவண்யா.
2: வணக்கம், உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம்.
3: நாங்க காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்துல விவசாயம் மற்றும் கால்நடை பள்ளியில 4ஆம் ஆண்டு வேளாண்மை பயின்று வரோம்.
2: எங்களுடைய கிராமத்தங்கள் திட்டத்துல ஒரு பகுதியா விவசாயிகளுக்கும் கிராமப்புற மக்களுக்கும் பயனளிக்கும் வகையில பல்வேறு வேளாண்மை சார்ந்த தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள போறோம்.
3: நான் தர்ஷினி.
2: நான் லாவண்யா.
3: இன்றைய நிகழ்ச்சியில கிராமப்புற பெண்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பை உருவாக்குவதோடு விவசாயிகளுக்கு வேளாண்மை சார்ந்த வழிகாட்டுதலை வழங்கும் ஒரு முக்கியமான திட்டத்தை பத்தி பார்க்க போறோம்.
2: அதுதான் கிருஷி சகி.
3: விவசாயம் பண்றது ஒன்றும் சாதாரண வேலை இல்லைங்க. விதை போட்டா மட்டும் போதுமா? எப்போ உரம் போடணும், எவ்வளோ போடணும், பூச்சி வந்தால் என்ன செய்யணும், மண்ணுக்கு என்ன தேவை, அரசாங்கத்தில் என்ன திட்டம் இருக்குது, இப்படி தினம் தினம் ஒரு சந்தேகம். அதுக்கு பதில் கேட்க ஒருத்தர் பக்கத்து ஊரில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஊர்லேயே நம்ம கூடவே இருந்து விவசாயத்துக்கு வழிகாட்டுற ஒரு தோழி இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு தான் கிருஷி சகி.
2: ஜனனி அக்கா, காலையிலே வயல்ல இறங்கிட்டீங்களா?
3: அட ரம்யா, வா வா, நீயும் நெல் வயல பாத்துட்டு வர்றியா?
2: ஆமாங்கா, நேத்து மழை கொஞ்சம் நல்லாவே பெஞ்சதுல அதான் தண்ணி அதிகமா நின்றுடுச்சா இல்ல சரியா இருக்கான்னு பாக்க வந்தேன்.
3: அதான், விவசாயம் பண்றவங்களுக்கு ஓய்வே இல்ல. மழை பெய்யலனா கவலை, பெஞ்சிட்டா தண்ணி அதிகமா நிக்குதேன்னு கவலை.
2: அதுவும் சரிதான்க்கா, நேத்து வீட்டுல கூட இதே பேச்சுதான்.
3: என்ன சொன்னாங்க?
2: நெல்லுக்கு இப்போ உரம் போட வேண்டிய நேரம் ஆயிடுச்சு, உடனே போடுன்னு மாமா சொன்னாரு. அப்புறம் பக்கத்து வயல்காரரு, இல்லம்மா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போடுன்னு சொன்னாரு. இப்ப யார் சொல்றத கேக்குறதுனே தெரியல.
3: இதுதான் நம்ம விவசாயத்துல பெரிய குழப்பம். ஒருத்தர் ஒரு அனுபவத்துல ஒன்னு சொல்லுவாரு, இன்னொருத்தர் இன்னொரு அனுபவத்துல ஒன்னு சொல்லுவாரு. ஆனா எல்லா நிலமும் ஒரே மாதிரியா இருக்கு?
2: இல்லக்கா, நம்ம நிலைமை கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு.
3: பயிர் என்ன நிலையில இருக்கு, மண்ணோட நிலைமை என்ன, என்ன உரம் போட்டிருந்தோம், தண்ணீர் வசதி எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்த்துதானே முடிவு செய்யணும்.
2: அக்கா, அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் சந்தேகம் வந்தாலும் வேளாண்மை அலுவலகத்துக்கு தான் ஓடணுமா?
3: அப்படி இல்லம்மா, அதுக்குதான் இப்போ நம்ம மாதிரி விவசாயிகளுக்கு உதவுற ஒரு நல்ல விஷயம் இருக்கு, அதுதான் கிருஷி சகி.
2: கிருஷி சக்கியா?
3: ஆமா.
2: அது என்ன, புதுசா வந்த உரமா மருந்தா?
3: பேரை கேட்கும் போது அப்படிதான் இருக்கும்.
2: அப்போ என்னக்கா அந்த கிருஷி சகி?
3: கிருஷி சகினா விவசாயத்தை பற்றி முறையான பயிற்சி பெற்ற ஒரு கிராமப்புற பெண் விவசாயி. அவங்க வெறுமனே அறிவுரை மட்டும் சொல்ல மாட்டாங்க, பயிற்சி பெற்று மதிப்பீடு மற்றும் சான்றிதழ் பெறுகிற விவசாயத்துக்கான ஒரு பாரா எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கர். அதாவது வேளாண்மை துறைக்கும் விவசாயத்துக்கும் நடுவுல ஒரு பாலம் மாதிரி.
2: அதாவது நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு பொண்ணே விவசாயிகளுக்கும் விவசாய விஷயங்களுக்கும் வழிகாட்டுவாங்களா?
3: ஆமா, அதான் இதோட முக்கியமான விஷயம். நம்ம ஊர் விவசாயிக்கு நம்ம ஊர் மொழியில நம்ம நிலத்தோட நிலைமை புரிஞ்சு சொல்லி கொடுக்க முடியும்.
2: அட, அப்போ அது நமக்கு ரொம்ப பயனுள்ள விஷயமாச்சே. ஆனா அக்கா, வேளாண்மை அலுவலகம் இருக்கு, கேவிக்கு இருக்குது, கிருஷி சகி எதுக்கு?
3: இது ஒரு நல்ல கேள்வி. வேளாண்மை அதிகாரிகள் இல்லைன்னு சொல்லல, அவங்க இருக்காங்க. ஆனா ஒவ்வொரு விவசாயின் வயலுக்கும் ஒவ்வொரு நாளும் வந்து பாத்துட்டு இருக்க முடியுமா?
2: அதுவும் சரிதான்.
3: அதனாலதான் கிருஷி சகி மாதிரி உள்ளூர் பெண்கள் முக்கியம். விவசாயிக்கு தேவையான ஆரம்ப கட்ட தகவல்களை உடனுக்குடன் சொல்லலாம். மண் பரிசோதனை எதுக்கு, எப்படி செய்யணும், நல்ல விதையை எப்படி தேர்வு செய்வது, பயிருக்கு ஏற்ற தொழில்நுட்பம் என்ன, இயற்கை வேளாண்மை முறைகள் என்ன, உயிர் உள்ளீடுகளை எப்படி தயாரிப்பது, இப்படி பல விஷயங்களை வழிகாட்டுவாங்க.
2: பூச்சி நோய் வந்தாலுமா?
3: ஆமா, ஆரம்பத்துல என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சு உதவுவாங்க. தேவையான முன்னெச்சரிக்கை மேலாண்மை முறைகளை பற்றி சொல்லுவாங்க. ஆனா முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? சந்தேகம் பெருசா இருந்தா நாமே வியூகத்துல மருந்து சொல்லிடக்கூடாது. தேவையான நேரத்துல வேளாண்மை அலுவலகர், கேவிகே விஞ்ஞானி அல்லது சம்பந்தப்பட்ட நிபுணர்கிட்ட விவசாயி இணைக்கணும்.
2: அதாவது எல்லாத்துக்கும் நான் தான் டாக்டர்னு சொல்லாம நிபுணர்கள் கிட்ட அனுப்பணும்.
3: அதுதான் புத்திசாலித்தனம்.
2: சரிக்கா, கிருஷி சகி இன்னும் என்னென்ன விஷயம் பண்ணுவாங்க
3: பாரு. முதல்ல மண் ஆரோக்கியம், மண் பரிசோதனை செய்ய வேண்டியதன் அவசியம், மண்வள வேளாண்மை பற்றி விவசாயிகளுக்கு புரிய

0: வைக்கலாம். அடுத்து விதை, நல்ல தரமான விதை தேர்வு, விதை பாதுகாப்பு, விதை வங்கி போன்ற விஷயங்களில் வழிகாட்டலாம். அதுக்கப்புறம் இயற்கை மற்றும் நிலையான வேளாண்மை முறைகள், உயிர் உரங்கள், உயிர் உள்ளீடுகள், இயற்கை முறையில் தயாரிக்கக்கூடிய உள்ளீடுகள்.
1: அதாவது கடையில் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டே இருக்காம நம்மளே தயாரிக்கக்கூடிய சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கலாமா?
0: ஆமாம், அதோட ஒருங்கிணைந்த பண்ணைய முறை, பயிர் பல்வகைப்படுத்துதல், நீர் மற்றும் மண் பாதுகாப்பு, பயிர் மேலாண்மை, இப்படி விவசாயத்தோட பல பகுதிகளில் பயிற்சி கொடுக்குறாங்க.
1: அப்போ கிருஷி சகி ஒரு விஷயம் மட்டும் சொல்லித்தரவங்க இல்லையே?
0: இல்லை, விவசாயத்துக்கு தேவையான பல தகவல்களை விவசாயிகளுக்கு கொண்டு சேர்க்கிற உள்ளூர் வள நபர் மாதிரி.
1: சரிக்கா, இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்களே, நம்மளை மாதிரி பெண்களால் கிருஷி சகி ஆக முடியுமா?
0: முடியும்மா, கிராமப்புற பெண்களுக்கு இந்த வாய்ப்பு குறிப்பாக ரொம்ப முக்கியமானது. பல கிருஷி சகிகள் சுய உதவி குழுக்களோடு இணைந்த பெண்கள் தான். விவசாயத்தில் ஆர்வம் இருக்கணும், கற்றுக்கொள்கிற மனசு இருக்கணும், களத்தில் விவசாயிகளோட பேசி பணியாற்றும் திறன் இருக்கணும். தேர்வு மற்றும் தகுதிகள் எல்லாம் அந்தந்த மாநிலம் வட்டார அளவில் அறிவிக்கப்படுற முறைக்கு ஏற்ப இருக்கும்.
1: அப்போது எனக்கு எல்லாம் தெரியும்னு இருக்க வேண்டியது இல்லையே?
0: அதுதான் முக்கியம், எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, கற்றுக்கொள்ள தயாராக இருக்கணும். திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்பட்ட பிறகு முறையான பயிற்சி கொடுப்பாங்க. அந்த பயிற்சியில் விவசாய தொழில்நுட்பம் மட்டும் இல்லாமல் விவசாயிகள்கிட்ட எப்படி பேசணும், தகவல் எப்படி கொண்டு சேர்க்கணும், களத்தில் எப்படி பணியாற்றணும், இப்படி பல விஷயம் சொல்லித்தராங்க.
1: அக்கா, இப்போ எனக்கு ஆர்வம் வந்துடுச்சு, நானும் கிருஷி சகி ஆகணும்னா எங்கே போய் விண்ணப்பிக்கணும்?
0: முதல்ல நீ உன் சுய உதவி குழுவில் சொல்லு, எனக்கு கிருஷி சகியாக விருப்பம் இருக்குன்னு. அதுக்கப்புறம் உங்கள் பகுதியில் செயல்படுற ஊராட்சி அளவிலான மகளிர் குழு அமைப்பு அல்லது வில்லேஜ் ஆஃபீஸ் மூலமாக தகவல் தெரிஞ்சுக்கலாம்.
1: அப்போது நேராக ஏதாவது பெரிய அலுவலகத்தை தேடி போக வேண்டியது இல்லையா?
0: இல்லை, முதல்ல உன் சுய உதவி குழுவிலேயே கேளு. அதோட உங்கள் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் செயல்படுற தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் அல்லது மகளிர் திட்ட அலுவலகத்தில் கிருஷி சக்தி தேர்வு அல்லது பயிற்சி பற்றிய அறிவிப்பு இருக்கான்னு கேட்டுப்பாரு.
1: அங்கே போய் என்ன சொல்லணும்?
0: ரொம்ப சுலபம், நான் சுய உதவி குழுவில் உறுப்பினர், விவசாயத்தில் ஆர்வம் இருக்குது, கிருஷி சக்தியாக பயிற்சி பெற்று பணியாற்ற விரும்புகிறேன், எங்கள் பகுதியில் தேர்வு அல்லது பயிற்சிக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேளு.
1: அவ்வளவுதானாக்கா?
0: ஆமாம், வாய்ப்பு அறிவிக்கப்பட்டிருந்தா அங்கே சொல்லப்படும் விண்ணப்பம், தேர்வு, பயிற்சி நடைமுறையின்படி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலாம்.
1: அதாவது கிருஷி சக்தி ஆகணும்னு ஆசை இருந்தால் சுய உதவி குழு, அப்புறம் உள்ளூர் மகளிர் குழு, அப்புறம் வட்டார அலுவலகம் தகவல் கேட்டு போகணுமா?
0: சரியா சொன்னேன்.
1: அக்கா, தேர்வு ஆயிடுச்சுன்னா உடனே கிருஷி சக்தியாக வேலை பார்க்கலாமா?
0: முதல்ல முறையான பயிற்சி, பயிற்சியில் கற்றுக்கொள்ள வேண்டிய விவசாய விஷயங்கள் இருக்கும், களப் பயிற்சியும் இருக்கும். பயிற்சி முடிஞ்சதும் அறிவும் திறமையும் மதிப்பீடு செய்யப்படும், தகுதி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்குவாங்க.
1: எனக்கு தெரியும், நான் சொல்லித்தரேன்னு ஆரம்பிக்கிற விஷயம் இல்லை.
0: அதுதான் பயிற்சி, அப்புறம் திறன், அப்புறம் மதிப்பீடு, அப்புறம் சான்றிதழ், அப்புறமா தான் களப்பணி. இந்த முறையில் தான் ஒரு பெண் விவசாயிகளுக்கு நம்பகமான வழிகாட்டியாக உருவாகிறாங்க.
1: அக்கா, விவசாயிகளுக்கு பயன் புரியுது, ஆனால் கிருஷி சக்தி ஆகிற பொண்ணுக்கு என்ன பயன்?
0: முதல்ல விவசாயம் பற்றிய அறிவும் திறமையும் அதிகரிக்கும், அடுத்து தன்னம்பிக்கை வரும், அதோட விவசாயிகளுக்கு சேவை செஞ்சு திட்டத்தின் விதிமுறைகளுக்கு ஏற்ப வருமானம் ஈட்டும் வாய்ப்பும் கிடைக்கலாம்.
1: அப்படின்னா வீட்டில் இருந்தபடியே விவசாயத்தோட தொடர்பான ஒரு திறமையான பணியை செய்ய முடியும்.
0: ஆமாம், அதனால் ஒரு பெண்ணுக்கு மட்டும் கிடைக்கிற பயன் இல்லை. ஒரு பொண்ணு கற்றுக்கிட்டா அவங்க குடும்பத்துக்கு சொல்லுவாங்க, குழுவுக்கு சொல்லுவாங்க, அக்கம் பக்கத்து விவசாயிகளுக்கு சொல்லுவாங்க, அப்படியே ஒரு கிராமத்துக்கே அறிவு பரவும்.
1: அதுதான் உண்மையான முன்னேற்றம். இருந்தாலும் ஒரு உதாரணம் சொல்லுங்க.
0: ஒரு விவசாயி வயலில் இலைகள் மஞ்சளாக மாறுதுன்னு வச்சுக்கோ, உடனே கடைக்கு போய் ஒரு மருந்து கொடுங்கன்னு வாங்கிட்டு வரக்கூடாது.
1: ஆமாம், நம்ம அப்படி தானே செய்வோம்.
0: அதுதான் பிரச்சனை. முதல்ல காரணம் என்னன்னு பார்க்கணும். மண்ணில் பிரச்சனையா, ஊட்டச்சத்து குறைபாடா, நீர் தேங்குதலா, நோயா, வேற ஏதாவது காரணமானு பார்க்கணும். கிருஷி சக்தி விவசாயியோட வயலில் பார்த்து ஆரம்ப வழிகாட்டுதல் கொடுப்பாங்க. தேவைப்பட்டா மண் பரிசோதனைக்கு அனுப்பலாம். பிரச்சனை தெளிவாக தெரியலனா வேளாண்மை அதிகாரி அல்லது கேவிகே நிபுணரிடம் விவசாயியை இணைக்கலாம்.
1: அதாவது மருந்து வாங்கி தெளிச்சிடு அப்படின்னு அவசரமாக சொல்லாமல் பிரச்சனையை அடையாளம் கண்டுபிடிச்சி சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது முக்கியம்.
0: அப்படிதான்.
1: அக்கா, கிருஷி சக்தி பெண்களுக்கு மட்டும்தானா?
0: கிருஷி சக்தியாக உருவாகிறது பெண்களுக்கான வாய்ப்பு, ஆனால் அவங்க செய்கிற விவசாய வழிகாட்டுதல் விவசாய சமூகத்துக்கே பயன் தரக்கூடியது. சிறு மற்றும் குறு விவசாயிகள், பெண் விவசாயிகள், இயற்கை வேளாண்மை செய்ய விரும்புகிறவங்க எல்லாருக்கும் தகவல் கொண்டு சேர்க்க உதவலாம்.
1: பெண்ணின் முன்னேற்றத்தை திட்டமாக ஆரம்பித்தாலும் அதன் பயன் முழு கிராமத்துக்கே போகும்.
0: அதுதான் இந்த முயற்சியோட அழகே.
1: சரிக்கா, இவ்வளவு சொன்னீங்களே, நான் வீட்டுக்கு போனதும் மறக்கக்கூடாது, ஒரு தடவை சுருக்கமாக சொல்லுங்க.
0: சரி கேளு, கிருஷி சக்தினா என்ன? விவசாயத்தில் பயிற்சி பெற்ற விவசாயிகளுக்கு கள அளவில் வழிகாட்டும் பெண் பாரா எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கர். யார் ஆகலாம்? திட்டத்தின் விதிமுறைகளுக்கு ஏற்ப தேர்வு செய்யப்படும், குறிப்பாக சுய உதவி குழுக்களோடு இணைந்த கிராமப்புற பெண்.

0: எதுக்காக? விவசாயிகளுக்கு தேவையான தொழில்நுட்ப தகவல்களை அருகிலேயே கொண்டு சேர்க்க. என்னென்ன உதவி? மண் ஆரோக்கியம், விதை, நிலையான மற்றும் இயற்கை வேளாண்மை, உயிர் உள்ளீடுகள், ஒருங்கிணைந்த பண்ணையம், பயிர் மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு விவசாய விஷயங்களில் வழிகாட்டுவாங்க. எப்படி ஆகலாம்? சுயஉதவி குழுவில் ஆர்வத்தை தெரிவித்து உள்ளூர் மகளிர் குழு அமைப்புகள் மற்றும் வட்டார அலுவலகம் மூலம் கிடைக்கும் தேர்வு அல்லது பயிற்சி வாய்ப்புகளை பற்றி தெரிஞ்சுட்டு நிர்ணயிக்கப்பட்ட முறையில் தேர்வு செய்யப்பட்டு பயிற்சி பெறலாம். எங்கே கேட்கலாம்? முதல்ல உங்கள் சுய உதவி குழுவில் மற்றும் வட்டார அலுவலகத்தில் விசாரிக்கலாம். எப்போ? உங்கள் பகுதியில் கிருஷி சக்தி தேர்வு அல்லது பயிற்சிக்கான வாய்ப்பு இல்லைன்னா அறிவிப்பு வரும்போது உடனே தகவல் கேட்டு நீங்கள் பதிவு செய்யலாம்.
1: அக்கா, இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிருச்சு. விவசாயத்தில் பிரச்சனை வந்தால் யாரோ ஒருத்தர் சொல்கிறத மட்டும் நம்பாமல் சரியான தகவலை தெரிஞ்சுக்கணும்.
0: ஆமாம், அதே நேரத்தில் நம்ம ஊர் பெண்களுக்கும் விவசாயம் ஆண்களுக்கு தான் நினைக்கக்கூடாது. விவசாயத்தில் பெண்களோட பங்கு ரொம்ப முக்கியம். அந்த பங்குக்கு அறிவையும் திறமையும் ஒரு வாய்ப்பையும் கொடுக்கறது தான் கிருஷி சக்தி மாதிரி முயற்சி.
1: அக்கா, அப்போ நம்ம சுய உதவி கூட்டத்தில் அடுத்த முறை கண்டிப்பா இதை பத்தி பேசணும்.
0: கண்டிப்பா பேசுவோம். நம்ம ஊர்ல ஒரு பொண்ணு கத்துக்கிட்டா அவங்க 10 விவசாயிகளுக்கு சொல்லி தரட்டும், 10 பேர் 100 பேருக்கு சொல்லட்டும். அப்பதான் விவசாய அறிவு ஒவ்வொரு வயலுக்கும் போய் சேரும்.
1: நீங்க நல்லா சொன்னீங்கக்கா. ஒரு பெண்ணின் அறிவு ஒரு குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, ஒரு கிராமத்துக்கே பயன் தரும்.
0: அதுதான் கிருஷி சக்தி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கிருஷி சக்திங்கிறது ஒரு மத்திய அரசு திட்டம். கூட்டு அமைச்சக முயற்சின்னு சொல்லக்கூடிய மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், அது கூடவே மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் ஆகியவற்றின் கூட்டு முயற்சியாகும்.
2: கிருஷி சக்தி, விவசாயிகளின் தோழி, பெண்களின் திறமைக்கு புதிய வழி, விவசாயிகளுக்கு அறிவு, பெண்களுக்கு வலிமை, கிராமத்துக்கு முன்னேற்றம்.
3: இன்றைய பாரதம் நிகழ்ச்சியில் இதுவரை கிராம தங்கள் திட்டத்தின் கீழ் கிருஷி சகி திட்டம் பற்றி கலந்துரையாடினார்கள் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக விவசாய மற்றும் கால்நடை பள்ளி 4 ஆண்டு வேளாண்மை பயின்று வரும் மாணவிகள் தர்ஷினி மற்றும் லாவண்யா. இத்துடன் இன்றைய பாரதம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நாம் செவியணிக்க கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சியாக வலம் வருகின்றது காற்றில் விரையும் கடித மலர்கள். அன்பான நேயர்களே, நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கடிதம் மூலம் எழுதி காற்றலைகளை கேட்டு ரசிக்க விரும்பினால் தாங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர் காற்றில் விரியும் கடித மலர்கள், ஆகாஷ்வாணி, சின்ன சுக்கிக்குளம், மதுரை 2. இதோ முதல் கடித மலராக சென்னை குன்றத்தூரை சேர்ந்த சௌத்ரி பிரகாஷ் அவங்க எழுதி அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப படமாக மனசுக்கேத்த மகாராசா அப்படிங்கிற படத்திலிருந்து முகமொரு நிலா அப்படிங்கிற பாடலை கேட்டிருக்காங்க. இதோ அவங்களுக்காகவும் காற்றலைகளில் காத்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்காகவும் பாடல் இதோ.

காற்றில் விரியும் கடித மலர்கள்ல மிகவும் அருமையான வாசனையாக மனம் பரப்ப காத்திருக்கும் பாடல் உயிரே உயிரே அழைத்ததென்ன அப்படிங்கிற பாடலை உயிரிலே கலந்தது திரைப்படத்திலிருந்து கர்நாடகா ஸ்டேட்லேருந்து இந்த கடிதத்தை எழுதி அனுப்பியிருக்காங்க. பிரகாஷ் அண்ட் சியாமலா அவங்களுக்காகவும் காற்றலைகளில் காத்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்காகவும் இதோ பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதியில் நீங்கள் எழுதி அனுப்பின கடிதத்தை நான் ரொம்ப ரசித்து வாசிக்கிட்டே இருக்கேன் நேயர்களே. இதோ அடுத்த கடித மலராக பெரிய குளத்தைச் சேர்ந்த ஈ சுரபி அவங்க தான் இந்த கடிதத்தை எழுதி அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப படமாக உயிரே உனக்காக படத்திலிருந்து பன்னீரில் நனைந்த பூக்கள் அப்படிங்கிற பாடலை கேட்டு எழுதியிருக்காங்க. இது அவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய, ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் ஒரு விமர்சனம் கடிதம் வந்திருக்கு. அதை வாசிக்கிற நேர்களை கேளுங்க. மதுரை குண்டேந்தல்பட்டியைச் சேர்ந்த மா தவமணி அவங்க தான் இந்த கடிதத்தை எழுதி அனுப்பியிருக்காங்க. ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க, கேளுங்க. மாட்சிமை மிகுந்த மதுரை வானொலி நிலையத்தவருக்கு வணக்கம். தங்களின் நலம் நலம் அறிய ஆவல் அப்படின்னு இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. தங்களோட நலனும் அறிய ஆவல் ஐயா. 8/8/26 அன்று காலை 6:10 ஒளிபரப்பான இணையதானம் நல்லவை நிகழ்ச்சி கேட்டேன். ஒவ்வொரு மனிதனும் பீடுடன் பெருமையோடு வாழ, கற்பவை கற்று தெளிவு பெற்று நல்ல ஒழுக்கங்களை வாழ்வில் கடைபிடித்து தம் வாழ்வு தம் சந்ததியினருக்கு எடுத்துக்காட்டாய் வழிநடத்துவதாக அமைய வேண்டும் என்று பல்வேறு இலக்கியங்களை எடுத்துக்காட்டாக கூறி நல்ல எண்ண கருத்தை வாழ்வியல் சிந்தனைகளை எடுத்து கூறி சென்ற முனைவர் கற்பகம் அவர்களுக்கும் மதுரை பண்பலைக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவமணி ஐயா ரொம்ப அழகாக அருமையான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எங்கள் பண்பலையில் உள்ள எல்லாருமே நல்ல விதைகளை சமூகத்தில் விதைக்க முயற்சி பண்ணுறோம் ஐயா.

இதோ அடுத்த கடிதமாக திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தைச் சேர்ந்த நாராயணன் அவர்கள் எழுதி அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப படமாக காதல் ஓய்வதில்லை அப்படிங்கிற படத்திலிருந்து மாணிக்க சிலையே மன்மதக்கலையே அப்படிங்கிற பாடலை கேட்டிருக்காங்க. இதோ அவங்களுக்காகவும் காற்றலைகளை காத்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்காகவும் பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி நாம கேட்டு ரசிக்கிறோம் நேயர்களே. இதோ அடுத்த கடித மலராக கைத்தறி நகரைச் சேர்ந்த தேவி குமரன் வாசுகி அவங்க தான் இந்த கடிதத்தை எழுதி அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடலாக என் கண்மணி உன் காதலி அப்படிங்கிற பாடலை சிட்டுக்குருவி படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இதோ அவங்களுக்காகவும் எல்லா நேயர்களுக்காகவும் இதோ பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசிக்கிற நேயர்களே, இது காற்றில் விரியும் கடித மலர்கள். இதோ அடுத்த கடித மலராக தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த மஞ்சள் நீர் காயல் அப்படிங்கிற ஊரில் இருந்து எம் சிங்காரவேல் அவங்க தான் இந்த கடிதத்தை எழுதி அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடலாக தென்மதுரை சீமையிலே அப்படிங்கிற பாடலை தங்கமான ராஜா படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இது அவங்களுக்காகவும் அனைத்து நேயர்களுக்காகவும் பாடல்.

அடுத்ததாக விமர்சன கடிதம், அதை நேசித்து வாசிக்கிறேன் கேளுங்க. மதுரை பண்பலை நிலைய இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம். 7/8/26 அன்று புதிய காலை நிகழ்ச்சி கேட்டேன். ரொம்ப அருமையாக நிகழ்ச்சியை நடத்த அறிவிப்பாளர் ஜெயச்சந்திரன் அவர்கள் நல்ல பாடல் ஒன்றை கொடுத்தார். அது சாந்தி நிலையம் பாடல். கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாராம், கண்ணில் கண்ட மனிதரையெல்லாம் நலமா என்றாராம். அந்த பாடல் மிகவும் மிகவும் மிக மிக அருமை. அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு கமலா கிருஷ்ணன்

இதோ அடுத்த கடிதமலராக திருச்சி கருமண்டபத்தை சேர்ந்த வி வேலாயுதம் திரவியமலர் அவங்க தான் இந்த கடிதத்தை எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடலாக பழமுதிர்ச்சோலை அப்படிங்கிற பாடலை 16 வருஷம் அப்படிங்கிற படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இதோ அவங்களுக்காகவும் காற்றல்களை காத்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்காகவும் பாடல்.

நத்தத்தை சேர்ந்த அழகரசாமி அவங்க தான் எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடலாக பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது அப்படிங்கிற பாடலை சூரியகாந்தி படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இதோ அவங்களுக்காகவும் காற்றலைகளில் காத்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்காகவும் பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் காற்றில் விரியும் கடித மலர்களா நேர்களை நாம கேட்டு ரசிக்கிறோம். இது அடுத்த கடித மலராக விருதுநகர் மாவட்டம் பாலவன்

நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வானம் போலே, நான் நிலவு போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே.

காற்றினில் உங்கள் கடித மலர்களின் வாசனை வீசுகின்றதா எனது அருமை நேயர்களே? ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசிக்கிற நேயர்களே, இது காற்றில் விரியும் கடித மலர்கள்.

இதோ அடுத்த கடிதமலராக வில்லாபுரத்தை சேர்ந்த சகிலா நாகராஜன் அவங்க தான் எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடலாக மலரில் மது எதற்கு அப்படிங்கிற பாடலை களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இதோ அவங்களுக்காகவும் அனைவருக்காகவும் பாடல்.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியை நாம் கேட்டிருக்கோம் நேர்களே. இதோ அடுத்த கடித மலராக சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த குண்டேந்தல்பட்டி அப்படிங்கிற ஊரில் இருந்து மா தவமணி அவங்க தான் இந்த கடிதத்தை எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க கிரக பிரவேசம் அப்படிங்கிற படத்திலிருந்து கவியரசர் கண்ணதாசன் வரிகளில் எங்கள் வீட்டு ராணி இப்போ இளமை திரும்புது அப்படிங்கிற பாடலை கேட்டிருக்காங்க. இதோ அவங்களுக்காகவும் காற்றலைகளில் காத்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்காகவும் பாடல்.

அடுத்ததாக விமர்சன கடிதம். மதுரை கண்ணனேந்தலைச் சேர்ந்த சு போஸ் அவங்க தான் இந்த விமர்சன கடிதத்தை எழுதி அனுப்பியிருக்காங்க. பெருந்தகையீர் வந்தனம் அப்படின்னு தூய தமிழில் வரவேற்கிறாங்க. 7/8/26 அன்று முன்னிரவில் நம்ம மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் அரங்கிசை நிகழ்ச்சி கேட்டோம். அதாவது மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்டிருக்காங்க. அந்த அரங்கிசை நிகழ்ச்சி மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் திருமிகை கீதா அவங்க வீணை இசை வாசிச்சிருக்காங்க. இவரது பாடல்களில் 4 பாடல் அருள் திரு தியாகராஜ சுவாமிகள் வழங்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் அமைச்ச அதே கரகர பிரியா ராகத்தில் 35 இவ்வீணை வித்தகர் அப்பாடலை வீணையில் இசைத்து வழங்கினார். என்ன தவம் செய்தனை, அதாவது என்னதான் தவம் செஞ்சீங்களோ கீதா அவர்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட இசை மனமும் சுவை மிகுந்த காப்பியம் என்ற 5 பாடலும் ரொம்பவே அருமையா இருந்துச்சான். நிறைவாக அருள் திரு புரந்தர சுவாமிகளின் தேவர் நாமாவை எத்திரத்தாரும் என்றும் போற்றிடவே மத்து மானுதிராகத்தில் இசைத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட சேர்த்தலை உயர்த்திரு அனந்த கிருஷ்ணனின் மிருதங்க இசை அமிர்தமாக இருந்துச்சான். கடம் வாசித்த கடம்பூர் வித்துவான் தந்த இசை திட காத்திரமாக இருந்தது. ரொம்பவே அந்த இசை மிரளக்கூடிய அளவுக்கு திடமாக வச்சிருக்காங்க. செவிமடுத்த நேர்கள் அனைவதும் இசையானது நலம் நலம் என்று இனிமையாக கேட்டு வளமுடன் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தினர். நன்றி அப்படின்னு ரொம்பவே அருமையாக சொல்லியிருக்காங்க. இசையை ரசித்து கேட்ட போஸ் ஐயா அவர்களுக்கு எங்கள் பண்பலையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றிங்க ஐயா.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:00.
2: பகல் சிந்திய வியர்வையெல்லாம் பனித்துளியாய் மாறும் நேரம், ஆரவார உலகம் எல்லாம்

0: நாம் அமைதிக்குள் அடங்கும் நேரம். இருளின் மடியில் தலை வைத்து இயற்கை உறங்கும் நிசப்தத்தில் காற்றலைகளில் மிதந்து வரும் ராகம் ஒன்று உயிர் பெறுதே. இது மௌனத்தின் மொழியா இல்லை மனதின் ரகசியமா? தென்றலோடு கலந்து வரும் இசையின் மெல்லிய நரம்பொன்று இரவின் கருமையிலும் இசையின் வெளிச்சமாக ஒளிர்கிறதே. இதோ இரவின் இசையாக ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி பட்டு சிறகு. நிகழ்ச்சியில் பாடல் தொகுப்புடன் நான் அஜிதா.
1: ஏலே ஏலே ஏலே ஏலே.

அவனிடம் சொல்ல தயங்குகிறாள் தனது காதலை. தான் சொல்லாமலேயே தன்னவன் தன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஏக்கம் பசலை நோயாய் அவளை ஆட்கொள்கிறதே.

அந்த ஒற்றை பார்வையின் பொருள் புலப்படாமல் அவனை பார்க்காதே என்கிறாள். அவனது கண்ணசைவில் மொத்தமும் அவனிடம் விழுந்தவளாய்.

அவனுடன் இருக்கும் இடமே அவளுக்கு மாட மாளிகையாம். அவன் மட்டும் அவள் அருகில் இருந்தால் போதும், அவர்கள் இருவரும் சேர்ந்து இந்த உலகத்தை ஜெயித்து விடுவார்களாம்.

அவனை சந்திக்க வரும்போது நீ மல்லிப்பூ வச்சுட்டு வாயே என கூறும் அவனிடம் எப்படி சொல்வாள்? அவன் வாங்கித்தரும் பூவை சூடவே இந்த பாவை காத்திருக்கிறாள் என்பதை.

அவனிடம் அவளுக்கு ஆயிரம் ஆயிரம் எதிர்பார்ப்புகள் இருந்தும் எதிர்பாரா நேரத்தில் அவன் இட்ட நெற்றி திலகத்தில் உணர்ந்தாள் அவள் மீது அவன் கொண்ட காதலை.

எனக்காக என்ன செய்வ என்று கேட்பவனிடம் அவளோ, என் உயிரினும் மேலானவன் நீ, உனக்காக என்னையும் தருவேன், என் உயிரையும் தருவேன் என்கிறாள்.

தன் அன்பை முழுமையாக கொட்டி தீர்த்த பின்னும் என்னை உனக்கு எவ்வளவு பிடிக்கும் என கேட்கும் அவனிடம் செல்ல கோபம் கொள்கிறாள்.

அடங்குவதில்லை, இசையின் அலையும் அடங்குவதில்லை. கனவுகளின் கதவு திறக்க இரவின் மடியில் உங்களை ஆழ்த்தி செல்கிறது இரவின் இசையாக வளம் வந்த இன்றைய பட்டுச்சிறகு. இதமான ராகங்கள் உங்கள் தூக்கத்தை தாளாட்டட்டும். இனிய இரவு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஜிதா.

0: என்னே மணி என்னாச்சு? இன்னும் எந்திரிக்கலையா?
1: நைட் வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா.
0: அதுக்காக 8 மணி வரைக்குமா? இன்னும் ஏசிய கூட ஆஃப் பண்ணல.
1: அதுக்கு என்னமா பண்றது?
0: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
1: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
0: வெப்ப அல வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும் இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
1: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
0: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
1: அதுக்கு
0: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
1: சூப்பர் தங்கச்சி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

நேரம் 10:59. ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் எமது இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 ஆரம்பமாகும்.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மேலும் இரவு 11 மணி. இனி நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் தொடர்கின்றன. நாளை காலை 4:45 மங்கள இசை, அதனைத் தொடர்ந்து நாளொரு குரல். காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக 6:02 புதிய காலையில் சேவை செய்திகள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 6:10 எதனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் ஆர் நடராஜன் அவர்கள். 6:15 புதிய காலையில் இந்நாளின் சிறப்பு கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் ஆர் உமாதேவி.

கேட்டீர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர். இதில் அறிவிப்புகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் கோழி வளர்ப்பு குறித்து மேலூர் நாகப்பன் செவல்பட்டி விவசாயி எம் மணிவண்ணன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 தன்னம்பிக்கை பாடல்கள். 6:55 பூந்தளிர். 7:00 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இதில் வடபாதி ஸ்ரீ பூமாத்தம்மன் திருக்கோவில் பற்றிய தொகுப்பு இடம்பெறும். இதனை வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தொடரும். 8:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக கேட்கலாம். 8:02 பாட்டு வேணுமா, இதில் விருதுநகர் மாவட்ட நேயர்கள் பங்கேற்கலாம். அதனைத் தொடர்ந்து 8:50 சைப்பாலின் இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரையிசை. 9:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக. 9:02 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக. 10:02 விருப்ப காணங்கள் நிகழ்ச்சியில் என் விருப்பம் ஒலிக்கும். 10:30 இருபட பாடல்கள். 11:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக. 11:00 கண்ணாடி மாளிகையில் உலக தற்கொலை தடுப்பு தின சிறப்பு நேரலையில் பங்கேற்கின்றார் மனநல ஆலோசகர் எம் ருக்மணி தேவி அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஜி கீதா. நண்பகல் 12:00 செய்தி சுருக்கம் கேட்கலாம் சென்னையஞ்சலாக. 12:02 ஸ்நேகிதியே. பிற்பகல் 1:00 வசந்த காணங்கள். 2:00 துள்ளல் தாளம். 2:55 வானிலை அறிக்கை கேட்கலாம் சென்னையஞ்சலாக. 3:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக. 3:02 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 3:32 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4:00 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 ஆட்டக்களம். மாலை 5:00 செய்தி சுருக்கம் கேட்கலாம் சென்னையஞ்சலாக. 5:02 மாலை தென்றல். 6:00 செய்தி சுருக்கம் கேட்கலாம் சென்னையஞ்சலாக. 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேளை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 அந்திப்பூக்கள். 7:00 பாட்டு இது ஹிட்டு. 7:30 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டிக்கான ஆங்கில மற்றும் ஹிந்தி மொழி வர்ணனை கேட்கலாம் டெல்லி அஞ்சலாக. எமது வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்கலாம். தொடர்ந்து 7:30 பாட்டு இது ஹிட்டு. 8:00 செய்தி அறிக்கை சென்னையஞ்சலாக. 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 உழவர் உலகம். இதில் காளான் வளர்ப்பு குறித்து கடச்சினைந்தல் எஸ் கிருஷ்ணகுமாரி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் ஆர் செல்வமீனா. தொடர்ந்து வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன்னாகியன கேட்கலாம். 9:00 காற்றில் விரியும் கடிதமலர்கள். 10:00 பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை ஒலிபரப்பு நிறைவு பெறும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதுவரை கேட்டீர்கள் நிகழ்ச்சியும் நேரமும்.

நேரம் இரவு 11:05. மதுரை பண்பலை 103.3 காற்றின் நினைவலைகளாய் ஒலிக்க காத்திருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஊட்டி வரை உறவு திரைப்படத்திற்காக MS விஸ்வநாதன் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். TM சௌந்தரராஜன் மற்றும் P சுசீலா இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்க செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

இணைந்திருக்கிறீர்கள். இது உங்கள் மதுரை பந்தலை 103.3. நேரம் இரவு 11:10. நிலவோடு பயணிக்கும் தென்றலைப் போல நெஞ்சோடு பயணிக்கும் இனிய இசையாய் இது தேனும் பாலும். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எங்க மாமா. ஒலிக்கவிருக்கும் பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் MS விஸ்வநாதன். பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். TM சௌந்தரராஜன் மற்றும் P சுசீலா குரல்களில் பாடல் இதோ.

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

நேரம் இரவு 11:15. இரவின் கரங்களில் இளைப்பாறும் மனதிற்கு இசை தரும் மென்மையான தாலாட்டாய் இது தேனும் பாலும். நேர்கள் இணைந்திருப்பது மதுரை பண்பலை 103.3. நேரம் 11:15. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நேற்று இன்று நாளை திரைப்படத்திற்காக MS விஸ்வநாதன் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. ஒலிக்கவிருக்கும் பாடலை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

இணைந்திருக்கிறீர்கள். இது உங்கள் மதுரை பந்தலை 103.3. நேரம் 11:20. இரவின் ஒவ்வொரு நொடியிலும் இனிமை பூத்துக் கொண்டிருக்கும் இசை தோட்டமாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நல்ல நேரம் திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில் பாடல் வர காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். பாடல் இதோ ஒலிக்கின்றது. டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி

வணக்கம், நான் கார்த்திக் நேத்தா, பாடலாசிரியர். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.

கனவுகள் வருவதற்கு முன்பாய் உறக்கத்தை அலங்கரிக்கும் இசையின் மெல்லிய தொடுதலாய் இது தேனும் பாலும். நேரம் இரவு 11:26 நேயர்கள் இணைந்திருப்பது மதுரை பந்தலை 103.3. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பார் மகளே பார் திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன்.

0: வணக்கம், நான் பின்னணி பாடகி எம் ஆர் விஜயா
1: பேசுறேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானவில் பண்பலை 103.3. தொடர்ந்து கேளுங்கள்.

0: நேரம் 11:31 நேயர்கள் இணைந்திருப்பது மதுரை பண்பலை 103.3. நிசப்தத்தின் நடுவே நெஞ்சம் மட்டும் ரசிக்கும் இசையின் இனிய ரகசியமாய் இது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். பாடல் இதோ ஒலிக்கின்றது TM சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இவர்களது குரல்களில்.
1: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா மலர்

0: என் கை விடுங்க.
1: நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்.
0: கை விட்டுட்டு சொல்லுங்களேன் ப்ளீஸ். எனக்கு பிடிக்கல.
1: என்ன பிடிக்கல? நான் தொடர்ந்து உங்களுக்கு பிடிக்கலையா?
2: உங்க எஸ் என் சுரேந்தர்
3: பேசுறேன்.
2: தொடர்ந்து கேளுங்க மதுரை பண்பலை 103.3.

அடுத்து மனதை வருடி செல்லும் கானங்களின் தொகுப்பாய் தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பணத்தோட்டம் திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

நேரம் இரவு 11:43. இணைந்திருக்கிறீர்கள், இது உங்கள் மதுரை பண்பலை 103.3. இரவு முழுதும் நீளும் அமைதிற்கு இன்பம் சேர்க்கும் இனிய பாடல்களோடு ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்திற்காக MS விஸ்வநாதன் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் வாலி. டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

நேரம் இரவு 11:49. நேயர்கள் இணைந்திருப்பது மதுரை பண்பலை 103.3. நினைவுகளின் மழை பொழியும் நேரத்தில் மனதை நனைக்கும் இசையின் இனிய சாரலாய் இது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பெரிய எடுத்துப்பெண் திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். டி எம் சுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கம். நான் உங்க இயக்குனர் சீனு ராமசாமி பேசுறேன். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? என்னுடைய படங்களுடைய பாடல்களை தொடர்ந்து வழங்கி என்னை ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்கிற மதுரை பண்பலைக்கு என்னுடைய அன்பு நன்றி வாழ்த்துக்கள்.

நேரம் இரவு 11:54. மதுரை பண்பலை 103.3 நினைவுகளின் நிழலில் அமர்ந்து இசையோடு மனம் பேசும் இனிய தருணம் இது. ஒலித்து கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் வாலி. டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

மதுரை பண்பலை 103.3 காற்றின் நினைவலைகளாய் ஒலித்துச் சென்றது தேனும் பாலும். மீண்டும் தேனும் பாலும் நிகழ்ச்சி கேட்கலாம் நாளை இரவு 11:05. இனி நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 4:44 வரை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகா ஹெர்ட்ஸின் நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இணைந்திருங்கள் நேயர்களே.

ஆகாஷவாணி சென்னை வானொலி வித் பாரதி தமிழகம் 102.3 நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இணைந்து சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் நிகழ்ச்சிகளை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அன்பு நேயர்களே, தொடர்ந்து இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காய் அணிவகுத்து நிற்கின்றன. இதோ இந்த நேரத்திலிருந்து 1 மணி வரை காற்றின் மொழியாகவும், 1 மணியிலிருந்து 2 மணி வரை நீங்காத ரீங்காரமாகவும், 2 மணியிலிருந்து 3 மணி வரை தூங்காத விழிகளாகவும், 3 மணியிலிருந்து 4 வரை இன்னிச இரவாகவும் இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காய் அணிவகுத்து நிற்கின்றன. காற்றின் மொழி.

0: ஜமீன்தார், ஹவு டு யூ டு?
1: ஓகே டீச்சர், ஓகே, ஹவு டு யூ டு?
0: ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார், ஹவு டு யூ டு?
1: ஓகே டீச்சர், ஓகே, ஹவு டு யூ டு?
0: ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார், ஹவு டு யூ டு?
1: ஓகே டீச்சர், ஓகே, ஹவு டு யூ டு?

காரு வச்சு அழைக்கணும், கச்சேரி வைக்கணும், ஊர் பேசும் பேச்சாயிருக்கணும். புதுமனையில் குடி வைப்பேன், முதல் இரவு முடிய விழித்திருப்பேன். கல்யாண

பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்க

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

நாட்டுக்கும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: சொல்லவா
1: சொல்லுங்க.

조르당 동감회장 조라키

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: திரை இசையில் பக்தி பாடல்கள் மீரா படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீராம் பக்தானுமான் படத்திலிருந்தும் பாடல்.

நேயர்கள் இதுவரை கேட்டது திரை இசையில் பக்தி பாடல்கள். நேரம் 4:10:20. நேயர்கள் இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம். மஞ்சூர்பேட் எம்கே பழனி அவர்களின் நாகஸ்வரம், அன்னசாகரம் ஏகே கணேசன் அவர்கள் தவில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேயர்களே, இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 19 நாள், பராபவ வருடம் ஆவணி மாதம் 24 தேதி, 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 10 தேதி வியாழக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையிலும் எமது காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. மங்கள இசை.

பொருள் அமைச்சு நட்பு அரண் என்கிற ஆறு அங்கங்களையும் உரையாக உடையவன் அரசர்களில் சிங்கம் போன்றவன். குறள் எண் 381 அதிகாரம் இறை மாட்சி.

0: பொருள் அமைச்சு நட்பு அரண் என்கிற ஆறு அங்கங்களையும் உரையாக உடையவன் அரசர்களில் சிங்கம் போன்றவன். குறள் எண் 381 அதிகாரம் இறை மாட்சி.
1: நேரம் காலை 4:55. இனி தொடர்வது இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். இன்று காலை 5 மணிக்கு பக்தி மாலை கேட்கலாம். 5:30 இசை அமுதம். 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 6:02 புதிய காலையில் சேவை செய்திகள் கேட்கலாம். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் ஆர். நடராஜன் அவர்கள். 6:15 புதிய காலை நிகழ்ச்சியில் இந்நாளின் சிறப்பு கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் ஆர். உமாதேவி அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இதில் அறிவிப்புகள் இடம்பெறும்.

அதை தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் கோழி வளர்ப்பு குறித்து மேலூர் நாகப்பன் செவல்பட்டி விவசாயி எம் மணிவண்ணன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 தன்னம்பிக்கை பாடல்கள், 6:55 பூந்தளிர், காலை 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்கலாம், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், இதில் வடபாதி ஸ்ரீ பூமாத்தம்மன் திருக்கோவில் பற்றிய தொகுப்பு இடம்பெறும். இதனை வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தொடரும். 8 செய்திச் சுருக்கம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் விருதுநகர் மாவட்ட நேயர்கள் பங்கேற்கலாம். 8:50 சைப்பாலின் இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரையிசை, 9 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 10 செய்திச் சுருக்கம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 10:02 விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில் என் விருப்பம். 10:30 இருபட பாடல்கள் கேட்கலாம். 11:00 செய்திச் சுருக்கம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் உலக தற்கொலை தடுப்பு தின சிறப்பு நேரலையில் பங்கேற்கின்றார் மனநல ஆலோசகர் எம் ருக்மணி தேவி அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஜி கீதா. நண்பகல் 12 செய்திச் சுருக்கம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 12:02 ஸ்நேகிதியே மகளிர் பங்கேற்கும் நிகழ்ச்சி. பிற்பகல் 1 வசந்த கானங்கள், 2 துள்ளல் தாளம் கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 3 செய்திச் சுருக்கம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 3:02 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 3:32 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 ஆட்டக்களம். மாலை 5 செய்திச் சுருக்கம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 5:02 மாலை தென்றல். 6 செய்திச் சுருக்கம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேளை. மாலை 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். மாலை 6:30 அந்திப்பூக்கள் கேட்கலாம். 7:00 பாட்டு, இது ஹிட்டு. 7:30 துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட்டில் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான 1வது அரையிறுதிப் போட்டியின் நேர்முக வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் ஆட்டு நேர இறுதி வரை கேட்கலாம் டெல்லி அஞ்சலாக. எமது வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்கலாம். 7:30 பாட்டு, இது ஹிட்டு தொடரும். 8 செய்தி அறிக்கை கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 உழவர் உலகம், இதில் காளான் வளர்ப்பு குறித்து கடச்சினைந்தல் எஸ் கிருஷ்ணகுமாரி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் ஆர் செல்வமீனா. அதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை மற்றும் விடைபொருமன் ஆகிய நிகழ்ச்சிகள் ஒலிக்கும். 9:00 காற்றில் விரியும் கடிதமலர்கள், 10 பட்டுச் சிறகு கேட்கலாம். 10:59 ராமேஸ்வரம் பண்பலை ஒலிபரப்பு நிறைவு பெறும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 தேனும் பாலும், நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 4:44 வரை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. இதுவரை கேட்டீர்கள் நிகழ்ச்சியும் நேரமும். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் காலை 5 மணி. நேர்கள் இணைந்திருப்பது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேர்கள் கேட்கவிருப்பது பக்தி மாலை நிகழ்ச்சியின் முதல் பாடல். இதோ

நேரம் காலை 5:10 நேர்கள் இணைந்திருப்பது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 உரித்து கொண்டிருக்கிறது பக்தி மாலை.

நேரம் அதிகாலை 5:30. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 இசை அமுதம். வணக்கம் நேர்களே, இன்னைக்கு 10 செப்டம்பர் வியாழக்கிழமை. அடுத்த வியாழக்கிழமை மதுரையை கோலாகலமா இருக்க